பாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:56. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபதா மாதம் 17 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம், ஆவணி மாதம் 22 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8 தேதி செவ்வாய்க்கிழமை. பண்பலை 101 MHz அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. வந்தே மாதரம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மும்பையில் உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொதுநலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா மேற்கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மருந்து தொழில்துறையினருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளி 45 நாட்களிலிருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக

0: அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று தருமபுரி மாவட்டம் மைபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே உள்ள நெடுஞ்சாலை பகுதியில் யானை உள்ளிட்ட காட்டு விலங்குகளின் நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:03. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குவர் கு கமலக்கண்ணன் அவர்கள், படைப்பு திருச்சி வானொலி நிலையம். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரித்த நிலையில் திரையிசை. பொது அறிவிப்பு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள்: காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. 8:02 தொடரும் தென்குமரித்த நிலையில். வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல்விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தொடர்ந்து திரையிசை. 8:30 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நிலை நிகழ்ச்சி. 10:02 சொல்லாடு திருக்குறள் நேரலை. 10:30 என்று முழுமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் இடலக்குடி கே இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம். 10:45 திரையிசை. இன்று முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் கடித வழி நேர்விருப்ப பாடல்கள். பகல் 12:00 நிகழ்ச்சி. 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேர சபையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக பிசியோதெரபி தகவல்களை தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஜே ஆண்ட்ரீவ்ஸ் மில்டன் அவர்கள். இன்று பகல் 12:55 திரையிசை. பகல் 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய்ஸ் நிகழ்ச்சியில் முடியாது அப்படி என்று நினைத்து இறுதியில் நீங்கள் செய்து முடித்த விஷயம் நீரலை நிகழ்ச்சி. 1:55 திரையிசை. இன்று பிற்பகல் 2:15 உலக பிசியோதெரபி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஜே ஆட்ரின் வினோ அவர்கள். 2:25 திரையிசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேனி நேரம். பொதறிவு பாசறை நீர்நிலை.
3: This is Akashvani, the news read by Renu Kataria. Prime Minister Narendra Modi will visit Gujarat and Maharashtra today. In Vadodara, the Prime Minister will lay the foundation stones, inaugurate and dedicate to the nation various development projects worth more than 35,000 crore rupees. He will also dedicate to the nation three important sections of the Western Dedicated Freight Corridor, covering 326 route kilometers developed at a cost of more than 20,700 crore rupees. The Prime Minister will also lay the foundation stone for three railway projects costing more than 9,700 crore rupees. In Maharashtra, the Prime Minister will inaugurate and address the Global FinTech Fest GFF 2026 in Mumbai this evening. The theme of GFF 2026, one of the world's largest and most influential annual FinTech conferences, is Potential to Impact Agentic AI.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
1: அறிவியல்ல பரிணாம வளர்ச்சி கொள்கை வந்து மிக முக்கியமான ஒரு கொள்கை. அது இன்னும் போதிய அளவு கவனிக்கப்படாமலும் நம்மால் புரிந்து கொள்ளப்படாமலும் இருக்கு அப்படின்ற எண்ணம் எனக்குண்டு. டார்வின் முதல்ல உயிரினங்கள் வந்து படைக்கப்பட்டது அல்ல, அவை வந்து படிநிலைகளாக வேறு வேறு உயிரினங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி மூலம்தான் உருவாகியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன் வச்சாரு. வெறும் கோட்பாடாக முன்வைக்காமல் அவர் 5 ஆண்டுகள் HMS பீகிள் என்ற கப்பலில் ஒரு நெடிய பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தில் அவர் கடற்கரைகளில் பல்வேறு தீவுகளில் இருந்த உயிரினங்களை வந்து சேகரித்து அவற்றின் உடல் அமைப்பையும் பண்புகளையும் உடலில் இருந்த எச்ச உறுப்புகளையுமே வந்து அவர் வந்து ரொம்ப நுட்பமாக பட்டியலிட்டார். முதல் முறை உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி மூலமாகத்தான் வெவ்வேறு உயிரினங்களாக

0: வெவ்வேறு சிற்றினங்களாக மாறிக்கிட்டு இருக்கின்ற ஒரு அற்புத கண்டுபிடிப்பை முன்வச்சாரு. ஆனால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஜீன் அப்படின்ற நம்மளுடைய மரபணு எப்படி வேற ஒரு உயிரினத்திலிருந்து நமக்கு வந்திருக்க முடியும்? இப்போ பொதுவான பேச்சு இருக்கு இல்லையா, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான். ஆனால் உண்மையில் அது அப்படி இல்லை. ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து 24-25 வருஷமா தினசரி ஜூவுக்கு போயிருக்காரு. போயிட்டு டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கையே தப்பு, ஏன்னா நான் டெய்லி அங்கே போய் குரங்குகளை பார்த்துக்கிட்டே வரேன், ஒன்று கூட மனுஷனாக மாறல அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக ஒரு நகைச்சுவை இருக்கு. பரிணாம வளர்ச்சின்றது மிக மெதுவாக நடைபெறும் ஒரு மாற்றம். இப்போ ஒரு குழந்தையின் முகம் 65 வயசுல எப்படி ஒன்று போலவே இருக்காது, ஆனால் இருவரும் ஒரே ஆள் தான் அப்படின்ற வேறுபாடு இருக்கு இல்லையா. எந்த புள்ளியில குழந்தை வந்து இளைஞனாக மாறினா, இளைஞன் எந்த புள்ளியில ஒரு முதியவனாக மாறுறாரு அப்படின்ற ஒரு புள்ளியை நீங்க சுட்டி காட்டவே முடியாது. அதுபோல ஒரு மேஜிக் போல ஒரு குரங்கிலிருந்து மனிதன் தோன்றல. பல்வேறு வகை குரங்கினங்களும் பல்வேறு வகை மனித இனங்களும் இந்த பூமியில் இருந்தன. இவை எல்லாமே ஒரு பொது மூதாதையரிடமிருந்து தோன்றியவை, நேரடியாக குரங்கிலிருந்து நம்ம வரல. சரி, என்ன அப்படின்னா, மரபு கடத்தும் பண்பு எப்படி நடக்குதுன்ற கேள்வி. அதுக்கு ஐரோப்பா முழுவதும் தீவிர ஆராய்ச்சிகள் நடந்துட்டே இருந்துச்சு. பிரான்ஸ்ல லாமார்க் அப்படின்னு ஒரு அறிஞர் இருந்தாரு. ஒரு மிருகம் வந்து உயரத்தில் இருக்கும் உணவை எக்கி எக்கி உண்பதற்காக முயல்கிறது. பல நூற்றாண்டுகளாக தலைமுறைகளாக முயலும் போது அதோட கழுத்து நீட்சி அடைகிறது, பிறகு அதுதான் ஒட்டகச்சிவிங்கா மாறுச்சு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. அதாவது டார்வினை மறுக்கல அவரு. அதே நேரத்துல ஆஸ்திரியால ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாருன்னா, கிரிகோர் ஜோகன் மெண்டல் அப்படின்றவரு பட்டாணிகளை வந்து இனக்கலப்பு செய்யறாரு. அதுல ஓங்கு பண்பு எப்படி தலைமுறைகளுக்கு கடத்தப்படுது, ஒடுங்கு பண்பு எப்படி மறைஞ்சிருந்து மீண்டும் அடுத்த தலைமுறைகள்ல வெளிப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த கண்முன்ன நிறுவுறாரு. கணித ரீதியாக அது பர்ஃபெக்டா இருந்துச்சு. அது படிப்படியா வந்து ஜெனட்டிக்ஸ்ன்ற ஒரு துறையை உருவாக்குச்சு. இப்ப இந்த சிந்தனைகள்ல ஒரு ரெண்டு விஷயங்களை நான் சொல்றேன். அதாவது சில கண்டுபிடிப்புகளை இப்ப நிகழ்த்தி இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டா ஒன்று சொல்லணும்னா, கனடால ஒரு ஃபிஷ் பாட் இருக்கு, கை ஊன்றி நடக்கும் மீன். அதை வந்து 2004 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த மீன் முழுக்க உடலமைப்பாலும் செயல்களாலும் மீனா தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல அதோடைய முகம், அதோடைய கண்கள் வந்து முதலையை போல மேல் நோக்கி இருக்கு. மூணாவது, அதோட கைகள் இருக்கு, அதுக்கு ரிஸ்ட் ஜாயிண்ட் இருக்கு, மணிக்கட்டு இருக்கு. இப்ப இந்த மூணும் இருக்கிறதுனால இந்த உயிரினம் தான் முதல் முதல்ல கடலிலிருந்து தரைக்கு வந்திருப்பதற்கான ஒரு இணைப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பரிணாம கொள்கையை உறுதி செய்யும் ஒரு தகவலாக இது வந்து நம்ம கிடைச்சிருக்கு. இன்னொன்னு ரிவர்ஸும் ட்ரூ தான். என்ன அப்படின்னா, பாலூட்டிகள் தரையில தான் இருந்திருக்கணும். திமிங்கலமும் ஒரு பாலூட்டி, அது எப்படி கடலுக்குள்ள போச்சு அப்படின்னா, திமிங்கலம் ஏதோ ஒரு விதத்தில் தரையிலிருந்து கடலுக்கு போய் உயிர் வாழும் தகவமைப்பை பெற்ற ஒரு உயிரினம். அதை நிரூபிப்பதற்கான இந்த நெஞ்செலும்புகள் எச்ச உறுப்புகளா அது உள்ள இருக்கு. சோ இது போல பல்வேறு அற்புதங்களையும் பல்வேறு அறிவியல் சிந்தனைகளையும் நமக்கு தந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொள்கையா பரிணாம கொள்கையும், அதன் இணைப்பா மரபு கொள்கையும் இருக்கு. இதையெல்லாம் நம்ம கவனிச்சு அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: குமரி எஃப்எம் 101.
3: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:15. குறளமுதம்.
4: நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல்.
5: பிறந்த மண்ணின் வளத்தை முளைத்த பயிர் காட்டிவிடும், பிறந்த குலத்தின் சிறப்பை மனிதனின் வாய்ச்சொல் வெளிப்படுத்திவிடும். குறள் எண் 959, அதிகாரம் குடிமை.
4: நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல்.
5: பிறந்த மண்ணின் வளத்தை முளைத்த பயிர் காட்டிவிடும், பிறந்த குலத்தின் சிறப்பை மனிதனின் வாய்ச்சொல் வெளிப்படுத்திவிடும். குறள் எண் 959, அதிகாரம் குடிமை.
3: குறளமுதம் கேட்டீர்கள்.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு

0: மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: குமரி FM 101.

விடியலின் அமைதியிலும் மனதின் ஆழத்திலும் இறை நாமம் ஒலிக்கட்டும். உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. பக்தியின் பாதையில் மலர் செய்யும் பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதலில் நிதிஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல்.

இறையருளும் இனிய பாடல்களும் உங்கள் நாளை நிறைவாக்கட்டும். நிறைவு பெறுகின்றது பக்தி மாலை. நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் இடலக்குடி கே இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை இன்று மும்பையில் தொடங்கி வைக்கிறார். உலகின் மிகப்பெரிய வருடாந்திர நிதி தொழில்நுட்ப மாநாடுகளில் ஒன்றான இது வரும் 11 தேதி வரை நடைபெறுகிறது. 2020 ஆண்டு முதல் இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், மத்திய வங்கிகள், நிதி நிறுவனங்கள், நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று நிதி தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிக்கின்றனர். நவீன தொழில்நுட்பங்கள் அனைவரையும் உள்ளடக்கிய நிதி சேவைகள் என்ற கருப்பொருள்

0: குறிக்கோளின் அடிப்படையில் இந்த ஆண்டு இம்மாநாடு நடைபெறுகிறது. நிதித்துறையில் செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோக நிலைமை மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நிலுவையில் உள்ள சிலிண்டர் முன்பதிவுகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்த கட்டுப்பாட்டை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இனி நகர்ப்புறம் கிராமப்புறம் என்ற வேறுபாடின்றி அனைத்து வீட்டு உபயோக எல்பிஜி நுகர்வோரும் 25 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக மேற்காசிய சூழல் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து நகர்ப்புறங்களில் 25 நாட்களுக்கு ஒருமுறையும் கிராமப்புறங்களில் 45 நாட்களுக்கு ஒருமுறையும் முன்பதிவு செய்யும் நடைமுறை கொண்டுவரப்பட்டது. தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத் தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் கூறியுள்ளார். தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு சட்டப்பேரவையில் பதிலளித்து பேசிய அவர், கடந்த 3 மாதங்களில் எந்த முறைகேடுமின்றி 335 புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், 1760 தொழிற்சாலைகளுக்கு புதுப்பித்தல் சான்றுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சுற்றுச்சூழல் துறையின் பயன்பாட்டிற்கு இனி மின்சார வாகனங்கள் மட்டுமே வாங்கப்படும் என்று டாக்டர் ராஜீவ் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு 2 கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2 அரசு கல்லூரிகள் மற்றும் 10 அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மொத்தம் 578 காலி இடங்கள் உள்ளதாக கூறியுள்ளார். தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் www.tngasa.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வருஷநாடு பகுதியில் நடைபெற்ற மக்கள் சபை கூட்டத்தில் நேற்று அவர் கலந்து கொண்டு கிராம மக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2006 ஆண்டு வன உரிமை சட்டத்தை அப்போதைய காங்கிரஸ் அரசு கொண்டுவந்ததாக அவர் தெரிவித்தார். 2009 ஆண்டில் இப்பகுதியை சரணாலயமாக அறிவிக்கும் முன்பு அப்போது ஆட்சியில் இருந்த மத்திய மாநில அரசுகள் இது தொடர்பான உண்மை நிலையை தெரிவித்திருந்தால் இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்காது என்று அவர் கூறினார். அதிகாரம் அளிக்கப்பட்ட குழுவால் ஆக்கிரமிப்பாளர்கள் என அடையாளம் காணப்பட்ட 118 அரசு ஊழியர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுப்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை எனவும், அதே சமயம் பல தலைமுறைகளாக மேகமலையில் வாழ்ந்து வரும் மலைவாழ் மக்களை அப்புறப்படுத்துவதில் பிஜேபிக்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக இப்பகுதி மக்களுடன் சென்று மத்திய வனத்துறை அமைச்சரை சந்தித்து தீர்வு காண முயற்சி செய்யப்படும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேரவையில் எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு செவிசாய்த்து உரிய முறையில் பதில் அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் கடந்த மாதம் 29 தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார திருத்தேர் பவனி இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி முன்னதாக பேராலய கலையரங்கில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் மாதா இறை மன்றாட்டு ஜபம், திவ்ய நற்கருணை ஆசிரியம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பேராலய முகப்பில் வண்ண வண்ண விளக்குகளினால் மலர் அலங்காரத்துடன் மாதா சப்பர திருத்தேர் கொண்டுவரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜபம் செய்து பங்கு தந்தையர்கள் புனித நீர் தெளித்தனர். தொடர்ந்து அங்கிருந்து அலங்கார திருத்தேர் பவனி பாரம்பரிய முறைப்படி இன்னிசை வாத்தியங்கள் முழங்க மாதா மன்றாட்டு ஜபங்களுடனும் பாடல்களுடனும் வேளாங்கண்ணி கடைத்தெரு, கடற்கரை, ஆரிநாட்டு தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வழக்கமான உற்சாகத்தில் நடைபெறுது. பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருத்தேர் பவனியில் கலந்து கொண்டு

0: பிரார்த்தனை செய்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு பரவலாக கனமழை பெய்தது. இருவரிச் செய்திகள். எகிப்தில் இன்று தொடங்கும் சர்வதேச விமான சாகச நிகழ்வில் இந்திய விமானப்படையின் சாரங் ஹெலிகாப்டர் சாகச குழு பங்கேற்கிறது. இந்தியா பங்களாதேஷ் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரயில் சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இருநாட்டு அதிகாரிகளுக்கும் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் டாக்காவில் இன்று நடைபெறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அம்மாவட்ட மைபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொன்னையார் பகுதியில் இன்று மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகேயுள்ள நெடுஞ்சாலை பகுதியில் யானை உள்ளிட்ட காட்டு விலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் பிராட்டியூர் அருகே வாய்க்காலில் காணப்பட்ட 8 அடி நீல முதலையை தீயணைப்புத்துறையினர் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சென்னை அடையாறு மண்டலம் 178வது வார்டு பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் குடிநீர் வசதி தொடர்பாக மாநில அமைச்சர் திரு குமார் பொதுமக்களிடம் குறைகளை நேற்று கேட்டறிந்தார். திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தையொட்டி சென்னையில் நாளை பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் தருண் மன்னேப்பள்ளி, ரவுனக் சௌஹான், அஷ்மிதா சாலிகா, மால்விகா பன்சூத் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 1-6, 6-4, 10-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் எமரி காம்ஸ் ஒலிவியா ரேயாஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
3: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:55. இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இனி நாம் கேட்போம்.
5: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
6: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 28 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை இருப்பதால் பாலித்தீன் கவர் 2% பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை மேம்படுத்தலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் வந்துள்ள ஒரு அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து வருகின்ற 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் 10:30 மணிக்கு மீனவர் குறை

0: தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அகஸ்தீஸ்வர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. அகஸ்தீஸ்வர வட்டாரத்தில் வாழ்நெல் களை என்பது பயிரிடப்படும் நெல்வகை மற்றும் இனத்தை சேர்ந்தது. இதன் வளர்ச்சி பயிரிடப்பட்ட நெற்பயிரை மிகவும் ஒத்திருப்பதால் இதனை வேறுபடுத்துவது மிகவும் கடினம். இதன் நெல்மணியில் வால் போன்ற அமைப்பு இருப்பதால் வால்நெல் என அழைக்கப்படுகிறது. நெற்பயிருக்கு பயன்படுத்தப்படும் களைக்கொல்லிகளால் வால்நெல் கட்டுப்படாது. களைநெல் மூலம் நெல் மகசூல் இழப்பு 50% வரை ஏற்படுகிறது. வால்நெல் வேகமாக வளரும் இயல்புடையதால் நெல் ரகங்களை காட்டிலும் சீக்கிரமாக விதை முதிர்ச்சியடைந்து நிலத்தில் உதிர்ந்து விடுகிறது. இதனால் வயலிலே இதன் விதைகள் நீண்ட உறக்க நிலையில் இருந்து கொண்டு அடுத்த பருவம் நெல் விதைக்கும் போது முளைத்து போட்டி போட்டு கொண்டு வேகமாக வளரும் இயல்புடையது. மேலும் அறுவடை கருவிகள் மூலமாக வால்நெல் பரவல் அதிகரித்து வருகிறது. பாசன நீரின் மூலமாகவும் வயலுக்கு வயல் வேகமாகவும் பரவும் தன்மையுடையது. வளர்ச்சி பருவத்தில் வழக்கமான நெல் பயிரை போன்று இருப்பதால் இதனை கண்டுபிடித்து அளிப்பது என்பது விவசாயிகளுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. இந்த களைநெல் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் உடையது. எல்லாவித காலநிலையிலும் தாங்கி வளரக்கூடிய தன்மை உடையது. வால்நெல்லினை கட்டுப்படுத்தும் முறைகளான விவசாயிகள் விதைகள் விதைக்கும் போது சான்றளிக்கப்பட்ட விதைகளை மட்டுமே விதைக்க வேண்டும். உழவு இயந்திரங்கள், கதிரடிக்கும் இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்களை முறையாக சுத்தம் செய்வதை உறுதி செய்தல் வேண்டும். நேரடி விதைப்புக்கு பதிலாக நாற்று நடவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் களை விதை நிலைத்தன்மையை குறைக்கவும் பசுந்தாள் உர பயிரான தக்கை பூண்டை மண்ணில் கோடை மழையை பயன்படுத்தி விதைத்து பின்னர் 40 முதல் 45 நாளில் உழுதால் வால்நெல் களை விதைகளை முற்றிலும் அளிக்கலாம். பயிர் அறுவடை முடிந்த பிறகு நீர்ப்பாய்ச்சி களைகள் மற்றும் வால்நெல் வளர செய்து உழவு செய்து அளித்தல் அல்லது கிளைபோசட் களைக்கொல்லியை 10 முதல் 15 மில்லி லிட்டர் தண்ணீரில் கலந்து களைகளை அளிக்கலாம். விதைப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு 2 சென்டிமீட்டர் தேங்கி நிற்கும் நீரில் ஏக்கருக்கு 80 கிராம் என்ற அளவில் ஆக்சிப்ளூரோபன் களைக்கொல்லியை மண்ணில் மேல்பரப்பில் தெளிக்க வேண்டும். பயிர் அறுவடை முடிந்தவுடன் மீதி உள்ள தூர்களை அளிப்பதன் மூலம் நிலத்தில் உள்ள களைநெல் விதைகளை அளிக்கலாம். நேரடி விதைப்பு முறையை பின்பற்றும் பட்சத்தில் வரிசை முறையில் விதை விதைக்கும் உருளும் கருவி கொண்டு விதைக்கும் போது வால்நெல்களை வயலில் எளிதில் அடையாளம் கண்டு அகற்றலாம். களைநெல் விதைகள் சாதாரண நெல் ரகங்களை காட்டிலும் உயரமாக வளர்வதால் களைநெல் பூ பூக்கும் சமயத்திலும் மற்றும் 15 நாள் பூ பூத்த பிறகும் 2 முறை வயலில் இறங்கி வேலையாட்களை கொண்டு அகற்ற வேண்டும். அறுவடை முடிந்த வயல்களில் நீரை தேக்கி வைப்பதன் மூலம் களைநெல் விதைகளை அடுத்த பருவத்தில் முளைப்பதை தவிர்க்கலாம். இந்த முறைகளை அனைத்து விவசாயிகளும் ஒருங்கிணைந்து கடைபிடிக்கும் பட்சத்தில் வால்நெல் களையினை முற்றிலும் ஒழித்துவிடலாம் என அகஸ்தீஸ்வர வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் காலை 7 மணி.
1: வட்டார செய்திகள்.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். முதியோர்கள் பராமரிப்பது குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு ஆட்சியர் அலுவலக வளாக லூயி பிரெய்லி கூட்டரங்கில் நேற்று நடைபெற்றது. திருவட்டாறு வட்ட கண்ணனூர் வருவாய் கிராமத்திற்கான மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு முகாம் இன்று நடைபெறும். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரக குரல் அரங்கில் இன்று கன்னியாகுமரி மற்றும் மார்த்தாண்டம் சார்பதிவாளர் அலுவலக கூட்டம் நடைபெறும். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் நேற்று நடைபெற்ற முதியோர் பராமரிப்பு கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சியர் பேசுகையில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதிவு பெற்ற 34 முதியோர் இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதில் 5 முதியோர் இல்லங்கள் அரசு மானியம் பெற்று முதியோர்களை பராமரித்து வருகின்றன என்றும் தெரிவித்தார். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும் வழிவகை செய்வதாக தெரிவித்தார். மாவட்டத்தில் செயல்படும் முதியோர் இல்லங்களில் முதியோர்களின் தேவைக்கேற்ப கழிப்பறை சாய்வு பாதை இருக்கின்றன.

0: என்றும், அவர்களுக்கான மருத்துவ சேவைகள் சரியாக வழங்கப்படுகின்றனவா என்றும் துறை அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். முதியோர்கள் தங்கள் புகார்களை மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாகவோ 14567 என்ற இலவச உதவி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்றும், வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் சாராட்சியர் முதன்மை அலுவலர்களாக செயல்பட்டு வழங்கும் தீர்ப்பில் உடன்பாடு இல்லாத பட்சத்திலும் ஆட்சியரிடம் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் கருத்தரங்கில் தெரிவித்தார். இதில் வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் தன்னாளர்கள் பலர் கலந்து கொண்டு சட்ட நுணுக்கங்கள் மற்றும் பராமரிப்பு முறைகள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். திருவட்டாறு வட்டக்கண்ணனூர் வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மக்கள் தொடர்பு முகாம் நாளை காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை கண்ணனூர் சிஎஸ்ஐ சமுதாய நலக்கூடத்தில் நடைபெறும் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி பதிவு மாவட்டம் மற்றும் மார்த்தாண்டம் பதிவு மாவட்டம் ஆகியவற்றிற்கு உட்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களை பொறுத்து வழிகாட்டு முரண்பாடுகள் கண்டறியப்பட்டு அவை சரி செய்யப்பட்டதற்கு மாவட்ட துணைக்குழுவின் ஒப்புதல் பெற வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் கூட்டம் கூட்ட நாள் கூறப்பட்டதில் ஆட்சியர் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராக குழல் அரங்கில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய வட்டாரச் செய்திகள் நிறைவடைந்தன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
7: சின்ன சின்ன சிரிப்புகள்,
8: குறும்புகள்,
7: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
8: பாடலும் கதையும்,
7: பேச்சும் விளையாட்டும்,
8: அறிவும் ஆற்றலும்,
7: மதியும் மகிழ்ச்சியும்
8: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
7: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினந்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
8: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
7: அரும்புகளின் குறும்புகள்,
8: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று வரும் தகவல் விளம்பரதான் நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி பண்பலை 101 நாம் இனி கேட்போம்.
1: முற்றத்தில் இன்று

0: ஏய், இது அண்ணுக்கு குரல் இல்ல. பொதுவா எங்க அண்ணன் மேடைகள்ல அனல் பிறக்க பேசுவாரு. இன்னைக்கு என்ன புதுசா, என்ன ஒரு அருமையான இனிமையான குரல் அண்ணனுக்குள்ள உறங்கிட்டு இருந்துருக்கு போல இருக்க. கிடையே என்னென்ன இது? ஏதாவது சந்தோஷமான நிகழ்வு ஏதாவது நடந்துச்சா? உங்களை மறந்து மக்கள் இருக்காங்கன்னு கூட பாக்காம பாடிக்கிட்டே போறீங்களே.
1: ஏ தம்பி, பாட்டு பாடுறதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. அங்க பாரு, குவியல்களை பாரு, கலர் கலரா.
0: இளே என்னென்ன இது? காலையில 5:30 குவியல் குவியலா, மல்லிகை, பிச்சி, அரளி, ரோஜா, பச்சை, துளசி, கிரேந்தி, வாடாமல்லி.
1: ஏ அப்பப்பப்பப்பப்பப்பப்பா, பாத்தியா குவியல்களை? பாத்தியா எப்படி இருக்கு, ரம்யமா இருக்கா?
0: இளே ரம்யமாட்டு மட்டுமானே இருக்கு, என்ன வாசனை, என்ன வாசனை! நல்ல வேலைன்னு உங்களை எப்படியாவது பாக்கணும்னு அவசரத்துல வந்ததுனால இந்த ஒரு அற்புதமான காட்சியை பார்க்க முடிஞ்சுனே.
1: இப்ப உனக்கு தோணுமே, மனைவி குழந்தைகளை ஒரு நாள் காலையில இதே மலர்ச்சந்தைக்கு கூட்டிட்டு வந்து அவங்களும்

0: மையான காட்சிய பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தோன்றுதா?
1: ஏலே, ஆமண்ணே ஆமண்ணே, நானும் இந்த மாவட்டத்துலதான் இருக்கேன். இவ்வளவு நாள் இத பாக்காம போயிட்டேன்.
0: பாக்காம தானே போயிருப்ப? அன்னைக்கு கூட நான் கூட சொன்னேன், கன்னியாகுமரி மாவட்டத்துல மலைவளம் வனவளம் அப்படிங்கறது நாள்ல ஒரு பகுதியா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஏளனமா என்னன்னு தட்டுறீங்களா அப்படின்னு கேட்ட. அதே நிலைதான். இதுவரைக்கும் தோவாளை பக்கம் நீ அடி எடுத்து வைக்கல, அதனால இந்த சந்தையினுடைய மகிமை உனக்கு புரியல. குடு குடு, என் தம்பிதான்.
1: இனே என்னன்னே இது, அதிகாலையில அதுவும் சுட சுட ஆறு வடை, இங்கேயும் ஆறு வடை.
0: சரி சரிப்பா சரிப்பா. தம்பி, தோவாளை மலர்ச்சந்தை பற்றிய தகவல் ஏதாவது உனக்கு தெரியுமா?
1: இல்லை, எனக்கு இத பத்தி தெரியாதுன்னு.
0: ஏ தம்பி, தோவாளை மலர்ச்சந்தைய பொறுத்த அளவுல ஆசியாவிலேயே மிகப்பெரிய மலர்ச்சந்தை அப்படின்னு சொன்னா தோவாளைய குறிப்பிட்டு சொல்லாம?
1: இல்லை, நம்ம தோவாளையில இருக்கக்கூடிய மலர்ச்சந்தையில பூக்கள் எல்லாம் எங்கிருந்தெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு?
0: தம்பி, நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல மலர்கள் சாகுபடி அப்படிங்கறது உற்பத்தி ஓரளவு தான் இருக்குது. ஆனா அதே வேளையில சுற்று வட்டார மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல இருந்து ஏகப்பட்ட மலர்கள் அன்றாட சந்தைக்கு வந்துட்டு இருக்குதுப்பா. இப்ப நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல புது புது மலர்கள் உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பிற மாவட்டங்கள் வழிகாட்டின அந்த ஒரு நுணுக்கம் தான்ப்பா.
1: கிளே, அதனாலதான் பச்சை கோழிப்பூன்னு சொல்லுவாங்களே, அதுல எல்லாம் அதிகமா ஈடுபாடு காட்டுறாங்க. என்னன்னு?
0: ஆமாப்பா ஆமாப்பா, ரோஜாவை பொறுத்த அளவிலும் கூட பாரு, நம்ம சாதா ரோஜால வந்து ஒரு வகைன்னு நினைப்போம், சந்தைய பாரு, சிறிய அளவுல பெரிய அளவுல எப்படி ரோஜால கூட எத்தனை வகைகள், திரும்பி பாரு.
1: இளே, முள்ளில்லா ரோஜா கூட இருக்கேன்னு, அற்புதமா இல்ல இருக்கு.
0: இந்த சந்தைய பொறுத்த அளவுல அதிகாலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சு வியாபாரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நேரத்தை அவங்க வந்து நிர்ணயம் பண்றாங்க. நீ ஓரளவுக்கு ஒரு 8 மணிக்கு காலையில வந்து சந்தைய பாத்தரலாம், ரம்யமா இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க கூடிய விஷயம்.
1: அண்ணன் சொல்றத பார்த்தா அதிகாலையில விடியறதுக்கு முன்னால வந்தாதான் இந்த மாதிரியான ரம்யமான காட்சியை பார்க்க முடியும் சொல்றீங்க.
0: என்னப்பா இது, பாதி வடைய கடிச்ச நெல்லையில வச்சிட்டு கையிலேயே வச்சிட்டு பார்க்க கூடியவங்க என்ன நினைப்பாங்க? டீய குடிச்சிட்டியா அப்படி?
1: ஏனே, டீய மடக்கு மடக்குன்னு உள்ள ஊத்திட்டோம்னே, ஆனா வடை ரொம்ப ருசியா இருக்கிறனால ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறோம்னே.
0: தம்பி, இந்த மலர் சந்தையை பொறுத்த அளவுல வியாபாரம் அப்படிங்கிற ரீதியில பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்துக்கு மலர்கள் இங்க இருந்து போகு, அங்கிருந்து வந்துட்டு இருக்கு. திருவனந்தபுரத்துக்கு அன்றாட அதிகாலை வேளையில ரொம்ப விரைவா பல்வேறுபட்ட மலர்கள் போயிட்டு இருக்கு. அதான் பக்கத்து மாநிலமான கேரளத்துக்கு ஓண பண்டிகை அப்படிங்கிற நிலையில முழுக்க முழுக்க பூக்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா கேரள மாநிலத்தை பொறுத்த அளவுல எந்த சந்தையினுடைய பூக்கள்னு நினைக்கிற?
1: ஏன், நீங்க சொல்றத பார்த்தா நம்ம தோவாளை சந்தையில இருந்தா பூக்கள் எல்லாம் அங்க போயிருக்கு. என்னன்னு, ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தைன்னு வேற சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பா இங்க இருந்தானே போயிருக்கோம்.

0: செய்கின்றேன்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
3: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில்
4: கேட்கின்றதா? Art for good food, hearing this, father got angry. None of us come the form. How can he grow? Good cow. Third son, lies his mistake, instead of to work. One day, the sound of some ghost, disturb, other two sons sleep. They were angry. The girl. Suddenly, the mother says, come and help me to make a fuss. Second son made friends. The elder son woke up to the sound of a bus. He began to chase the bus. Suddenly, now father said, come and help me to make a scarecrow. Second son made a scarecrow. Suddenly, they all started working together.
5: ஒரு சூப்பரான கதையோட நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண செல்ல குட்டியோட பேர் என்ன?
4: விதுல்.
5: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: கோணம்.
5: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம்

0: வந்திருக்கீங்க. என்ன படிக்கிறீங்க?
1: எல்கேஜி சேலு படிக்கிறேன்.
0: எல்கேஜில படிக்கிறீங்களா? உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்கம்மா?
1: பாட்டி, அக்கா, அம்மா, சித்தி, அண்ணே, அப்பா, சித்தப்பா, அப்பாப்பா தீபிகா, அப்பாப்பா ஜெடி கவாஸ்கர், அக்காப்பா திஷ்யா.
0: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாட போவேன்.
0: என்ன பாட்டு?
1: சின்ன சின்ன மோட்டா, சிக்கால போட்டா, நாலு சக்கர போட்டா, அங்கே மோட்டா, பாம் பாம் மோட்டா, பாய்து சொல்லும் மோட்டா.
0: அழகா மோட்டார் போட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரி, நம்ம செல்ல குட்டி விதுல் வந்து பெரிய பையனா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: ஐஎஸ்.
0: எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
1: கலெக்டர் ஆகிறதுக்கு.
0: கலெக்டர் ஆகிறதுக்கா? இப்ப நீங்க உண்மையிலேயே குட்டி கலெக்டர் ஆயிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க?
1: மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்.
0: மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல கலெக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நினைப்படுத்தினர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் உலக பிசியோதெரபி தகவல்களை தருகிற இயன்முறை மருத்துவர் ஜே ஆண்ட்ரீவ்ஸ் வில்டன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை என்றது

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொதுநலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டுவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஷில்லாங்கில் மேகாலய மக்களும் அம்மாநில அரசும் இணைந்து அவருக்கு அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். மேகாலயாவின் செழுமையான கலாச்சார பாரம்பரியம், இயற்கை அழகு ஆகியவற்றை அவர் எடுத்துரைத்தார். வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றும் சமூகத்தில் யாரும் பின்தங்கிவிடக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். போக்குவரத்து, தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த குடியரசு துணைத் தலைவர் தொலைதூர்

கிராமப்புற கிராமங்களை நகரங்களுடன் இணைக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் வடகிழக்கு பகுதியில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 47,000 கோடி ரூபாய் செலவில் 46,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சமமாக வளர்ச்சியடைய வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியின்போது 1,011 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 திட்டங்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் வதோதராவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். மேற்கு மண்டல சரக்கு ரயில் போக்குவரத்து வழித்தடத்தின் 3 முக்கிய பிரிவுகளை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 326 வழித்தட கிலோமீட்டர் நீளம் கொண்ட இவை 20,700 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளன. 4 சரக்கு ரயில்களின் சேவைகளையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அத்துடன் தாண்டா வதோதரா இடையே புதிய பயணிகள் ரயில் சேவையையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். ஜோபத் தாண்டா புதிய ரயில் பாதை திட்டத்தை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 329 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள 3 ரயில்வே திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். 1,780 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 2,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குஜராத் மாநில அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களுக்கும் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுவதுடன் நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவின் பனாஜியில் நடைபெற்ற மேற்கு மண்டல கவுன்சிலின் 28வது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மேற்கு மண்டலம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார, தொழில் மற்றும் நிதி மையமாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி, துறைமுகங்கள், புத்தொழில் நிறுவனங்கள், சுற்றுலா, கடல்சார் பொருளாதாரம் என பல்வேறு துறைகளில் மேற்கு மண்டலம் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகிறது என்று அவர் கூறினார். தற்போது மண்டல கவுன்சில் கூட்டங்கள் நடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் இவற்றில் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். 2004 ஆண்டுக்கும் 2014 ஆண்டுக்கும் இடையேயான காலகட்டத்தில் 25 கூட்டங்கள் மட்டுமே நடைபெற்றதாகவும் 2014 ஆண்டுக்கு பிறகு மொத்தம் 71 கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டங்களில் 1,893 விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டு அவற்றில் 1,445 விவகாரங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் இது இக்கூட்டங்களின் செயல்திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் தனியார் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் முப்படைகளின் திறன்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். அச்சுறுத்தல்களுக்கு உறுதியுடன் பதிலடி கொடுக்கும் சுதந்திரம் பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள லக்சம்பர்க் நாட்டின் துணை பிரதமர் திரு சேவியர் பெட்டல் புதுதில்லியில் நேற்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலை சந்தித்தார். இந்த சந்திப்பின்போது சரக்கு போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், விண்வெளித்துறை, நிதிச் சேவைகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியா லக்சம்பர்க் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியா லக்சம்பர்க் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். லக்சம்பர்க் துணை பிரதமர் தில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடனும் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்த சந்திப்பின்போது பேச்சு நடத்தப்பட்டதாகவும் இந்த ஒப்பந்தத்தால் இரு நாடுகளுக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நேற்று வங்கி ஊழியர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனையின் போது அவர் இதனை தெரிவித்தார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கிழக்கு தைமூரில் நேற்று நடைபெற்ற உலக சுகாதார அமைப்பின் மண்டல குழு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். பிற நாடுகளுடன் சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். தலைநகர் தில்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று

0: என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். காற்று மாசை கட்டுப்படுத்துவது குறித்து தேசிய தலைநகர் பகுதியில் உள்ள 63 நகரங்களின் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் முக்கிய பங்கு உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். உலக இயன்முறை மருத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிசியோதெரபி எனப்படும் இயன்முறை மருத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 1996 முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 8 தேதி இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தின் இந்த ஆண்டு கருப்பொருள் குறித்தும் பக்கவாதத்தை தடுப்பது குறித்தும் சென்னையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவக் கல்லூரி முதல்வர் திரு ஆண்டனி லியோ ஆசிர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: செப்டம்பர் 8 தேதி உலக இயன்முறை மருத்துவ தினம். கருப்பொருள் இருதய நோய் மற்றும் பக்கவாதம், அதில் பிசியோதெரபியின் பங்கு. இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தின் காரணிகளையும் அதன் தடுப்பதற்கான வழிமுறைகளும். உடல் பருமன், நீரழிவு நோய், கொலஸ்ட்ரால், இரத்த கொழுப்பு, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், மன அழுத்தம், ஆரோக்கியமற்ற உணர்வு, உயர் இரத்த அழுத்தம், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, புகைப்பிடித்தல், மது அருந்துவதை தவிர்க்கவும், யோகா, தியானம், வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள், இதை அனைத்தையும் செய்தால் இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தை தவிர்த்து விடலாம்.
0: சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் 1966 முதல் ஆண்டுதோறும் இதே நாளில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மக்கள், பூமி மற்றும் வளத்திற்கான எழுத்தறிவு என்ற கருப்பொருளுடன் புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி பங்கேற்கவுள்ளார். நாட்டின் பெரிய துறைமுகங்களின் சரக்கு கையாளும் திறன் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் தூத்துக்குடி துறைமுகம் நேற்று முன்தினம் ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் 217332 மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 35 லட்சம் டன் சரக்குகள் கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட 9.36% வளர்ச்சியாகும். இந்த நிலையில் ஒரே நாளில் 62466 டன் நிலக்கரி, 49000 டன் அணுமின் நிலக்கரி, 20671 டன் சுண்ணாம்புக்கள், 10188 டன் கந்தக அமிலம், 67 டன் காற்றாலை இறகுகள் மற்றும் 66971 டன் சரக்கு பெட்டகங்கள் என மொத்தம் 217332 மெட்ரிக் டன் சரக்குகள் ஒரே நாளில் கையாளப்பட்டு ஒரு மைல்கல் சாதனையை நிகழ்த்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பரேலி, ஷாஜகான்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. வரும் 13 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: கலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
4: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 7:26. சேவை செய்திகள் கேட்கும் முன்,
6: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
7: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
8: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: மேலசூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவில் இன்றிரவு 7:30 தீபாராதனை.
9: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.

0: ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: தக்கலை கீழக்கல் குறிச்சி ஐயா வைகுண்ட செல்லப்பதியில் இன்று பகல் 12 மணிக்கு உச்சப்படிப்பு, பிற்பகல் 3:30 பணிவிடை, மாலை 4 மணி முதல் அகில திரட்டு அம்மானை திரையீடு வாசிப்பு, இரவு 9 மணிக்கு சரவிளக்கு பணிவிடை, உகப்படிப்பு, ஐயா நாற்காலி வாகனத்தில் பவனி வருதல், நாளை காலை 4:30 பணிவிடை, 5:15 உகப்படிப்பு.
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
2: மேலப்பெருவிழை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலைமாட சுவாமி திருக்கோவிலில் இன்று மாலை 6 மணிக்கும் நாளை காலை 6 மணிக்கும் தீபாராதனை, இன்றிரவு 8 மணிக்கு சிறப்பு வழிபாடு.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு,
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்குளம் வட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் பறக்கும்படை தனி வட்டாட்சியரால் இன்றியமையா பண்டங்கள் சட்டம் 1955 கைப்பற்றப்பட்ட பொது விநியோக திட்ட அத்தியாவசிய பொருட்கள் கடத்தலில் ஈடுபடுத்தப்பட்ட 44 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடமை ஆக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்டு உரிமம் கோரப்படாத 44 வாகனங்கள் கல்குளம் வட்ட வழங்கல் அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அரசின் விதிமுறைகளுக்குட்பட்டு திறந்த முறை பொது ஏலம் நாளை கல்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை மேற்கொள்ளப்படுகிறது. ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள நபர்கள் முன்வைப்பு தொகையினை ஒவ்வொரு வாகனத்திற்கும் செலுத்தி ஏலத்தில் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதிகபட்ச ஏலதாரர் என அறிவிக்கப்பட்ட நபர் அவர் கோரிய தொகைக்கு உரிய சரக்கு மற்றும் சேவை வரியினை ஏலத்தொகையுடன் சேர்த்து செலுத்த வேண்டும். மேலும் ஏலத்தில் கலந்து கொள்பவர்கள் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையினை கொண்டுவர வேண்டும் என மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் கண்ணனூர் வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு முகாம் கண்ணனூர் CSI சமுதாய நலக்கூடத்தில் நாளை நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், பத்மநாபபுரம் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரால் காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை முன்னோடி மனுக்கள் பெறப்படவுள்ளன. எனவே கண்ணனூர் வருவாய் கிராமத்துக்குட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொள்கிறார்.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வார் மந்திரியாரே. போன வாரம் இதே நாள் நீர் அரசவைக்கு வரவில்லையே, என்ன காரணம் என்பதை நீர் இன்னும் எனக்கு தெரிவிக்கவில்லை.
1: போன வாரம் இதே நாள் இதே நேரமா?
2: இதே நேரம் அல்ல, மதிய நேரம்.
1: மதிய நேரமா?
2: ஆம், ஒரு பிற்பகல் 3 மணி தாண்டி இருக்கும்.
1: இதையெல்லாம் மன்னர் நன்றாக மறக்காமல் நினைவில் வைத்திருப்பார். பிற்பகல்? ஓ மன்னர் வேந்தே, அதுவா? போன வாரம் இதே போன்ற ஒரு சனிக்கிழமை நான் நமது மாவட்டத்தில் உள்ள சங்குத்துறையில் நடைபெற்ற

0: பட்டமிடும் திருவிழாவுக்கு செல்லலாம் என்று நினைத்துத்தான் வரவில்லை.
1: அப்படி என்றால் நீர் அங்கும் செல்லவில்லை?
0: அன்று கூட்டம் சற்று அதிகமாக இருக்கிறது என்று கூறினார்கள். அதனால் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமைதான் சென்றேன் மன்னா.
1: அப்படியா, அவ்வளவு கூட்டமா என்ன?
0: ஆம், மாவட்டம் முழுக்க இருக்கும் மக்கள் குடும்பம் குடும்பமாக நண்பர்கள் கூட்டமாக அங்குதான் குழுமி இருந்தார்கள் என்று கூற வேண்டும்.
1: மாவட்ட நிர்வாகம் கன்னியாகுமரி சங்குத்துறையில் நடத்திய பட்டமிடும் திருவிழாவிற்கு இவ்வளவு வரவேற்பு, நல்லது நல்லது. ஆமாம், பட்டமிடும் விழாவிற்கு சென்று வந்த அனுபவத்தை கூறும், கேட்போம்.
0: மன்னா, வெயில் சற்று அதிகமாக கடுமையாக இருக்கிறது என்று கூறி மாலை நேரம் ஒரு 4 மணிக்கு பிறகுதான் சங்குத்துறை கடற்கரைக்கே சென்றோம்.
1: அப்படி என்றால் உண்மை போன்றே எல்லோரும் நினைத்துக் கொண்டு மாலை நேரம் தானே கிளம்பி வந்திருப்பார்கள்?
0: வந்திருந்தார்களே, அதனால் தான் ஏகப்பட்ட கூட்டம். போக்குவரத்து காவல்துறை

0: வந்திருந்தார்களே, அதனால் தான் ஏகப்பட்ட கூட்டம். போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தார்கள். மாவட்ட நிர்வாகம் இவ்வளவு கூட்டம் வரும் என்று கணித்து ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். ஆனால் கணித்ததை விட கூட்டம் சற்று அதிகமாகிவிட்டது.
1: அப்படியா? அப்புறம்
0: அப்புறம் என்ன? நாங்கள் குடும்பமாக காரில் சென்றோம். வழக்கம் போல் நம்மவர்கள் செய்த கலவரத்தால் டிராபிக் ஜாம் ஆகிவிட்டது.
1: அப்படி என்றால் அந்த ஜாமில் பிரெட் போல சிக்கிக் கொண்டிருந்து கூறும்.
0: ஆமண்ணா, 4:30 மேல் சென்ற ஒருவராலும் காரிலிருந்து இறங்கி பட்டங்களை பார்க்க முடியவில்லை என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள்.
1: அப்படி என்றால் காரை பார்க் செய்வதற்கான இடம் குறைவாக இருந்திருக்கும்.
0: ஆம், காரை நிறுத்த இடமில்லாமல் வரிசையாக கார்கள் சென்று கொண்டே இருந்தன. நாங்களும் காரில் அமர்ந்தவாறே இறங்காமல் காரிலே உட்கார்ந்து பட்டங்களை பார்த்து அப்படியே ரசித்துக் கொண்டே சென்று விட்டோம்.
1: காரில் இருந்தபடி பட்டம் விடுவதை ரசித்து பார்த்த கூட்டம் நீங்களாகத்தான் இருக்கும் மந்திரியாரே.
0: மன்னா, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாதீர்கள். மன்னா, நானே கடற்கரையில் இறங்கி பட்டங்களை ரசித்து பார்க்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்.
1: சரி சரி, கடைசியில் எத்தனை பட்டங்களை தான் பார்த்து ரசித்தீர்?
0: 4:30 கடற்கரையில் விடும் பட்டங்களை ரசிக்கலாம் என்று கிளம்பிய நாங்கள் கடைசியில் 6:00 பிறகு விளக்குகளால் ஒளிர விடப்பட்ட ஒரு சில பட்டங்களை மட்டுமே கண்டு ரசிக்க முடிந்ததென்றால் பார்த்துக் கொள்ளுங்கள்.
1: ஓஹோ, அப்படியா விஷயம்? ஆமாம், அப்படி என்றால் இதற்கு யார் காரணம் என்று கருதுகிறீர்?
0: மன்னா, இதற்கு யாரும் காரணம் அல்ல. மாவட்ட நிர்வாகம் சார்பில் முதன் முதலாக இப்படி ஒரு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவர்கள் நினைத்ததை விட அதிக அளவில் மக்கள் ஆர்வத்துடன் வந்து பங்கேற்றார்கள், ரசித்தார்கள்.
1: நானும் அதைத்தான் கூற வந்தேன். ஆமாம், அளவுக்கு அதிகமான கூட்டம் வருவதற்கு என்ன காரணம்?
0: மன்னா, அதற்கான காரணம் நாகர்கோயில் பகுதி மக்களுக்கும் சரி, சுற்று வட்டார பகுதி மக்களுக்கும் சரி, குடும்பமாக சென்று பொழுது போக்குவதற்கு என்றால் மாநகராட்சி பூங்காவும் கடற்கரைகளும் மட்டுமே உள்ளன. அதையும் தாண்டி அவர்கள் பொழுது போக்குவதற்கான இடங்கள் என்று வேறு எதுவும் அதிகமாக இல்லை என்று கூற வேண்டும். அதுதான் பட்டம் விடும் திருவிழா என்றதும் குடும்பம் குடும்பமாக அனைவரும் ஒன்றாக ஒரே இடத்தில் குடும்பமிட்டார்கள்.
1: அதுதான் கூட்டம் கட்டுக்கடங்காமல் கூடிவிட்டது.
0: ஆம் அண்ணா, எதிர்காலத்தில் இதை கருத்தில் கொண்டு பொழுது போக்குவதற்கான இடங்களை இன்னும் சற்று மேம்படுத்தினால் மக்கள் கூட்டம் ஒரே இடத்தில் கூடுவதை தடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள்.
1: ஆமா மந்திரியாரி, நீ கூறியது சரிதான். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். எனக்கும் அரண்மனையில் பொழுதை போக்குவதற்கு ஒரு இடமும் இல்லை. அதனால் அரண்மனையில் பொழுதை போக்குவதற்கு என்று தனியாக ஒரு மால் கட்ட வேண்டும்.
0: மாலா?
1: ஆமாம், அதில் விளையாட்டரங்கம், இசையரங்கம், திரையரங்கம், குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு பூங்காக்கள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், ரெஸ்டாரண்டுகள், கடைகள் என அனைத்தும் உள்ளடங்கியதாக ஒரு மாலை கட்டப் போகிறேன்.
0: அரண்மனையில் இருக்கும் அனைவரும் அந்த மாலில் நன்றாக ஜாலியாக பொழுதை போக்கலாம்.
1: என்ன, அரண்மனையில் இருக்கும் அனைவருக்குமா? நான் இந்த 73 இளையேசி மன்னனுக்கு மட்டும் ஒரு மால் என்று கூறினேன்.
0: என்ன?
2: இன்றைய குறுஞ்செய்தி.

நேரம் 7:36. வாழ்க்கையிலே எல்லாரும் ஒரே வேகத்துல பயணிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. சிலர் வேகமா முன்னேறுவாங்க, சிலர் மெதுவா முன்னேறுவாங்க. ஆனா முக்கியமானது வேகம் இல்ல, நின்றுடாம இருக்கிறது தான். இன்னைக்கு நாம எடுத்த ஒரு சிறிய முயற்சி நாளைக்கு நம்மள ஒரு பெரிய வெற்றிக்கு அழைத்து செல்லலாம். நேற்று இருந்த இடத்தை விட இன்னைக்கு ஒரு அடி முன்னே இருந்தாலே போதும். மெதுவா நடந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். நின்று விடாம சேர்ந்தா சிறிய அடிகள் கூட பெரிய வெற்றி தான். உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது தென்குமரி தேனிலை. நிகழ்ச்சியில முதலாவதா தேவாரா பாட்டுவன் படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அனிருத் இசையில விஷ்ணு இடாவன் வரிகளில் அனிருத் குழுவினர் பாடியிருக்கும் பாடல்.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: தென்குமரி தென்ல அடுத்ததா பொது அறிவு கேள்விக்கான நேரம். இன்றைய கேள்வி: முறையான ரயில் சேவையின் அறிமுகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கேள்வி மீண்டும்: முறையான ரயில் சேவையின் அறிமுகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கேள்விக்கான பதில் என்னன்னு யோசிச்சிருங்க. டிஎன்ஏ திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் இசையில், ஸ்ரீகாந்த் ஹரிஹரன், ஸ்ரீஷா பகவத்துல்லா பாடியிருக்காங்க, கார்த்திக் நேதா வரிகள்ல.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: தேதியும் இன்று செப்டம்பர் 8
3: தேசிய கண்கொடை நாள் இன்று.
2: ஆண்டுதோறும் செப்டம்பர் 8 என்று தேசிய கண்கொடை நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
3: ஆகஸ்ட் 25 தொடங்கிய இந்நிகழ்வு இருவார கொண்டாட்டமாக செப்டம்பர் 8 இன்று நிறைவடைகிறது.
2: இந்த காலகட்டத்தில் கண்கொடை சிறப்புகள் பற்றிய பரப்புரைகள், பொதுக்கூட்டம், கருத்தரங்கு முகாம்கள் நடத்தப்படுவதோடு பொதுமக்களுக்கு கண்தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் ஊக்கம் தரும் வகையிலும் இந்திய அரசு சார்பில் பல கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன.
3: கவிதைக்கு பொய்யழகு. சர்வதேச எழுத்தறிவு நாள் இன்று.
2: ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 என்று உலகெங்கிலும் சர்வதேச எழுத்தறிவு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
3: இந்நாள் 1965 யுனெஸ்கோ அமைப்பால் பிரகடனம் செய்யப்பட்டது.
2: எழுத்தறிவின் முக்கியத்துவத்தினை தனிப்பட்ட மக்களுக்கும் சமூகத்திற்கும் அமைப்புகளுக்கும் அறிய வைப்பதே இந்நாள் கொண்டாடப்படுவதின் முக்கிய நோக்கங்களாகும்.

0: உலக இயன்முறை மருத்துவ தினம் வேர்ல்ட் பிசியோதெரபி டே இன்று.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 96 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 8 தேதியன்று இயன்முறை மருத்துவத்திற்கான உலக கூட்டமைப்பு மூலம் உலக இயன்முறை மருத்துவ தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது.
0: மக்களுக்கு உடல் இயக்கம், தசைபலம் பாதுகாத்தல், உடல் ஆரோக்கியம், மூட்டு அசைவு என பல விஷயங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாள் கொண்டாடப்படுவதன் நோக்கமாகும்.
1: இந்திய பாடகி ஆஷா போஸ்லே அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1933 இதே நாளில் பிறந்த ஆஷா போஸ்லே அவர்கள் பிரபல இந்திய பின்னணி பாடகியும் தொழில் அதிபரும் ஆவார்.
1: சுமார் 1000 மேற்பட்ட திரைப்படங்களிலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு கச்சேரிகளிலும் பாடியுள்ள இவர் பல தனிப்பாடல் தொகுதிகளையும் பாடியுள்ளார்.
0: 2011 கின்னஸ் புத்தகத்தில் உலக வரலாற்றில் அதிக பதிவுகள் செய்யப்பட்ட கலைஞராக இவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார்.
1: பிரபல பின்னணி பாடகியான லதா மங்கேஷ்கர் அவர்களின் சகோதரியான இவர் நம் நாட்டின் பத்மவிபூஷன் விருது மற்றும் தாதா சாஹிப் பால்கே விருதினையும் பெற்றுள்ளார்.
0: 2 சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதினையும் 7 பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றுள்ள இவர் நைட்டிங்கேல் ஆஃப் ஏசியா, ஹால் ஆஃப் ஃபேம் போன்ற பல விருதுகளையும் பெற்றுள்ளார்.

0: ஒரு நடிகராக தனது திரையுலக வாழ்வை தொடங்கி பின் சொந்தமாக தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இமாலய வெற்றி கண்டவர் சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்கள்.
1: இவரது பெரும்பாலான படங்களில் விலங்குகளை நடிக்க வைத்திருப்பார்.
0: தெய்வம், வெள்ளிக்கிழமை விரதம், ஆட்டுக்கார அலமேலு, நல்ல நேரம் போன்ற பல வெற்றி திரைப்படங்களை தந்த இவர் 1978 இதே நாளில் காலமானார்.
2: குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம்.
1: புகழ்பெற்ற வயலின் இசைக்கலைஞர் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: வயலில் உழுதோரையும் வயலின் கேட்கச் செய்தவர் என குறிப்பிடப்படும் வயலின் இசைக்கலைஞர் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் சிறந்த இசை அமைப்பாளரும் ஆவார்.
1: திருமலை தென்குமரி என்னும் திரைப்படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதினை பெற்றுள்ள இவர் தெய்வம், மேல்நாட்டு மருமகள், கந்தர் அலங்காரம் உள்ளிட்ட பல திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார்.
0: இசை பேரறிஞர் விருது, சங்கீத கலாசிகாமணி விருது, கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ள இவர் 2008 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: இதயம், புதுவசந்தம், பொற்காலம் போன்ற பல தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ள நடிகர் முரளி அவர்கள் 2010 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: முதல் லேப்டாப்பை வடிவமைத்த பில் மோக்ரிட்ஜ் அவர்கள் 2012 இதே நாளில் காலமானார்.
1: தமிழ் கவிஞரும் பாடலாசிரியருமான புலமை பித்தன் அவர்கள் 2021 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
3: தேதியும் செய்தியும்.

பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம். தென்குமரி தென்னிலையில நாம இணைஞ்சிருக்கிறோம். கேள்விக்கான பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? முறையான ரயில் சேவையின் அறிமுகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான பதில் 1853. இந்தியாவின் மிக பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஒன்றுதான் நம்ம இந்திய ரயில்வே. இது உலகின் மிகப்பெரிய நிறுவனங்கள்லயும் ஒன்று. 175 ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிற பெருமையும், பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தங்கள் நலனுக்காக தொடங்கி மேம்படுத்திய ரயில்வே துறைக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து பொருளாதார வளர்ச்சியிலையும் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. பருத்தி ஏற்றுமதிக்கும் போர்க்காலங்களில் ஆயுதங்களை இடமாற்றம் செய்வதற்கும் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ரயில்வே சேவை தொடங்கினாங்க. அந்த வகையில் இந்தியாவில் முறையான ரயில்வே சேவை மும்பை மற்றும் தானேக்கு இடையே 1853 ஆண்டு ஏப்ரல் 16 மாலை 3:30 21 குண்டுகள் முழங்க அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. மொத்தம் 400 பயணிகளோட போர்பந்தர்ல இருந்து முதல் ரயில் புறப்பட்டுச்சு. 1925 ஆண்டு முதல் மின்சார ரயில் சேவை மும்பை மற்றும் குர்லா நகரங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டுச்சு. 1929 ஆண்டு 66,000 கிலோ

0: மீட்டர் தூரத்துக்கு ரயில்வே இருப்பு பாதையும் போடப்பட்டுச்சு. கேள்வியும் பதிலும் மீண்டும், முறையான ரயில் சேவையின் அறிமுகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1853 இந்த மாதிரி பொது அறிவு கேள்விகளும் அதற்கான பதில்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்று பிற்பகல் 3-2 தேனி நிலம் பகுதியில் பொது அறிவு பாசறை நிலை நிகழ்ச்சி உங்களுக்காக இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்று உங்கள் பொது அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் 2190-7222 இணைப்பு எண் 0465-2 அலைபேசி எண் 8903257039.
1: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
2: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
6: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
7: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
6: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
7: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
0: தென்குமரி தேனில் இனி இம்சை அரசின் 23 புலிகேசி திரைப்படத்திற்காக சபேஷ் முரளி இசையமைச்சிருக்காங்க. நரேஷ் ஐயர், கல்யாணி ஐயர் பாடியிருக்காங்க. புலமை பித்தன் வரிகள் கேட்டுடலாமா?

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பர நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நாம் இணைந்திருக்கிறோம் தென்குமரி தென்னிலையோடு. இனி செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சி அடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15 வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அம்மாவட்ட மைபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஒபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 17 மற்றும்

0: 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டுவில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம் 8:03. தென்குமரி தென்லேஞ்சிற்கும் இனி நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 20 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 35 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 80 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 68 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சீனி கிழங்கு 35 ரூபாய், பல்லாரி 60 ரூபாய், கேரட் 75 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 70 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 1 கிலோ 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சவுச்சவ் 48 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காய் 80 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 250 ரூபாய், நார்த்தங்காய் 150 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமையுடன் 60 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய், வாழையிலே ஒரு போட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 45 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 100 ரூபாய், வழுதலங்காய் 60 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், காரமணி 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 55 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 35 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 60 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாச்சி 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட அணைகளின் நீர்மட்ட நிலவரம் இன்றைய காலை நிலவரப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பேச்சிப்பாறை அணை 25.93 அடி, பெருஞ்சாணி அணை 53.30 அடி, சிட்டார் அணை 1 8.27 அடி, சிட்டார் அணை 2 8.36 அடி, பொய்கை அணை 15.10 அடி, மாமல்லதுறையாறு அணை 35.60 அடியாக காணப்படுகிறது.
2: தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி, சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200. கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
7: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
6: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
7: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
6: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
7: போன் 7358737358.
1: தேனிலையில் இனி மொழி திரைப்பட பாடல். வித்யாசாகர் இசையில் SV பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க வைரமுத்துவின் வரிகளை.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: முகம் ஒரு பக்கமா சாய்தா, கை கால் திடீரென பலவீனமாகுதா, பேச்சு தெளிவா வரலையா, இது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறியா இருக்கலாம்.
2: அறிகுறிகள் தொடங்கிய 4 மணி நேரத்திற்குள்ள முத்து நியூரோ மருத்துவமனைக்கு வந்தா ஸ்கேன் மூலம் அடைப்பை கண்டுபிடிச்சு நவீன தொழில்நுட்பம் மூலமா சிறப்பு சிகிச்சை கொடுக்கறாங்க.
3: உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது தென்குமரி தேனிலை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: On to sports. Indian para archers will be in the spotlight as they look to make the most of the home advantage at the World Archery Para Series in Ahmedabad, with India set to feature in four gold medal finals today. In the para recurve women's team gold final, India's Bhavna and Pooja will take on China's Liang Qirong and Chen Yu, with the Indian duo aiming to secure the top prize on home soil. In para recurve men's team gold final, India's Harvinder Singh and Vijay Sundi will go up against Slovakia's David Ivan and Denis Ivan. And now for a look at today's newspapers, it's over to Renu Kataria.
1: Thank you, Anuja. The news of launching a crackdown on all illegal five-story buildings by the MCD in the national capital finds coverage in all the dailies today. The Tribune writes, five top civic body officials suspended, court orders probe, flags unsafe PG culture. Defence Acquisition Council clears proposals for the three services with 98% procurements to be sourced from Indian industry. Hindustan Times headline says, from missiles to radars, DAC clears 1.1 lakh crore rupee defence boost with 300 kilometer range Sukhoi missiles on list. The Indian Express quotes ISRO chief's message to his staff, allaying apprehensions of the space agency being privatised. The headline states, no privatisation, but space economy has to grow. National Film Awards ceremony to be in Gujarat this year, cites the Times of India. And finally, in a first, alternative fuels overtake petrol car sales is a headline in the Financial Express. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Renu. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to launch development projects worth over 35,000 crore rupees from Vadodara in Gujarat today, to also inaugurate Global FinTech Fest 2026 in Mumbai. Defence Acquisition Council clears capital acquisition proposals worth over 1,10,000 crore rupees for defence forces. Luxembourg backs India's bid for permanent seat in UNSC. India joins US and 24 other countries to shape development of next generation 6G networks. Delhi police arrests three members of family that owned collapsed building in Satyaniketan area of the national capital. And India set to feature in four gold medal finals at World Archery Para Series in Ahmedabad today. And with that, we end the morning news. Have a nice day.
2: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:30.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
5: சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்.
8: அந்த ஆளுக்கு பேச தெரியாது, அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இன்னமும் குழந்தையாகவே இருக்கிறாரு, இன்னும் பேச்சு வரலன்னு அர்த்தம்? அப்படி இல்லை, அவருக்கு நாகரிகமாக பேச தெரியலன்னு அர்த்தம். பேசுறதுங்கிறது மனுஷனால் மட்டுமே முடியக்கூடிய ஒரு காரியம். அப்படி இருந்தும் அதோட பெருமையை வந்து அவன் இன்னமும் சரியாக புரிஞ்சிக்கலன்னு தான் சொல்லணும். அதனால தான் அவன் அளவுக்கு அதிகமாக வார்த்தைகளை கொட்டி விடுறான், அதுக்கப்புறம் அதையெல்லாம் திருப்பி அள்ள முடியாமல் கிடந்து கஷ்டப்படுறான். கொட்டின வார்த்தையை அள்ள முடியுமா? ஒருத்தரை இன்றைக்கி பார்த்து முட்டாள்னு திட்டி போடுறீங்க, நாளைக்கு மறுபடியும் அவர்கிட்ட போய் நேற்றுக்கு உன்னை முட்டாள்னு சொல்லிவிட்டேன், அந்த வார்த்தையை திருப்பி கொடு, வாங்கிட்டு போயிடுறேன் அப்படி நான் சொல்ல முடியும்? அவன் கோபக்காரனாக இருந்தால் நேற்றுக்கே அதை வேறு விதமாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பான். உலகத்தில் எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்குது, அதுக்கெல்லாம் வாய் இருக்குது. அந்த வாயெல்லாம் எதுக்கு உபயோகம்? சாப்பிட்றதுக்காக. ஆனால் நமக்கு இருக்கிற வாய் சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, பேசுகிறதுக்காகவும் தான். பேச முடியலன்னா வாய் இருந்தால் கூட அது வாயில்லா ஜீவன் தான். ஒரு பையனை பார்த்து அது வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னா மற்ற பையன்களுக்கெல்லாம் முகத்தில் வாயே இல்லைன்னு அர்த்தம்? அப்படி இல்லை, அந்த பையன் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக பேசுவான்னு அர்த்தம். அதனால் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நாம் முக்கியமாக தெரிஞ்சு

இதுக்கு எட்டு விதமான குறிப்புகளை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. பேச்சுக்கு எட்டு அங்கங்கள் உண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, உண்மை, நன்மை, அன்பு, நிதானம், இனிமை, ஆழம், சமயமறிதல், சபையறிதல். இந்த எட்டு தன்மையும் பேச்சில் இருக்கணுமா? இதையே கொஞ்சம் விவரமாக சில பேர் போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க, அதாவது எழுத்துலையாவது அதெல்லாம் இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி. நீங்கள் கூட சில இடங்களில் இதை பார்த்துருக்கலாம். அதாவது உண்மையே பேசுக, நன்மையே பேசுக, அன்பாக பேசுக, நிதானமாக பேசுக, இனிமையாக பேசுக, ஆழமுடையதாக பேசுக, சமயமறிந்து பேசுக, சபையறிந்து பேசுக, இப்படி எழுதி வச்சுருப்பாங்க. இந்த எட்டு அம்சமும் சரியாக பொருந்தி இருந்தால் தான் அது பேச்சு. மற்றது

0: எட்டு அம்சமும் சரியாக பொருந்தி இருந்தால் தான் அது பேச்சு. மற்றதெல்லாம் பேச்சாகிடாது. பேச்சு ஒரு சிறந்த கலை. எல்லாத்தையும் விட பேசாமல் இருந்தும் பழகணும், அது ரொம்ப முக்கியம். உண்மையே பேசணும். சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்குறவங்கள தான் சரித்திரம் மதிக்கும். உண்மை பேசினா மட்டும் போதாது, அந்த உண்மையில் நன்மை கலந்துருக்கணும். கொலகாரனுக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தன் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறான். அந்த முரட்டு ஆசாமி கையில் அரிவாளோடு வந்து அவங்க வந்தானான்னு உங்ககிட்ட கேட்குறான்னு வச்சுங்க. உண்மை தான் உயர்வு தரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் உள்ளே தான் இருக்கிறான், அடுப்பங்கரையில் குதிருக்கு பின்னாடி உட்காந்துருக்குறான், போய் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அது வந்து நன்மை இல்லாத உண்மை, அதனால் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி உங்கள் பேச்சில் அன்பு இருக்கணும், நிதானம் இருக்கணும், இனிமை இருக்கணும், சிந்தித்து பேசணும். சமயம் அறிந்து பேசுகிறதும் முக்கியம். அதை பற்றி நமக்கு வேறு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது கைவந்த கலை. அவையறிந்து பேசுகிற திறமை பேச்சாளர்களுக்கு ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா நிலைமை வந்து பரிதாபமாயிடும். ஒரு பேச்சாளர் ரொம்ப மும்முரமாக பேசிக்கிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரம் நிறுத்தவே இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறார். சபையில் இருந்தவங்கள்லாம் ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் ரெண்டு பேர் தான் அக்கறையாக பேசுகிறவரை கவனிச்சிட்டு உட்காந்துருந்தாங்களாம். மேடையில் பேசிக்கிட்டு இருந்தவர் அவங்கள பார்த்து சொன்னாராம், எனக்கு கூட்டம் முக்கியம் இல்லை, எவ்வளவு பேர் என் பேச்சை கேட்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் ரெண்டு பேராவது ஊக்கமாக என்னை கவனிச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க, அது போதும், உங்களுக்காகவே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். இதை கேட்டதும் உட்காந்துருந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் எழுந்திருச்சு, அப்படி இல்லைங்க, நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் பேசி முடித்த உடனே தொடர்ந்து பேச வேண்டிய ஆளுங்க, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் முடிங்க அப்படின்னாங்களாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவில் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: குட் மார்னிங் நேயர்களே,
4: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
5: இன்னைக்கு நாம தமிழ்ல கத்துக்கக்கூடிய வார்த்தை நாங்கூழ். நாங்கூழ் அப்படின்னா மண்புழு அப்படின்னு அர்த்தம்.
4: எறும்பிடை நாங்கூழ் அப்படிங்கறது மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் பகுதியில் உள்ள நீத்தல் விண்ணப்பம் பாடல்ல வரக்கூடிய ஒரு உவமை சொற்றொடர். இது என்ன உவமை தருது அப்படின்னா, எறும்புகளுக்கு நடுவே மாட்டிக்கொண்ட மண்புழு படும் வேதனையை போல ஐம்புலன்களின் ஆசையால் மனித மனம் துடிக்கும் நிலையை இந்த வரி குறிக்கிறது.
5: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
6: This is the first time honey we're getting together. Oh baby, I feel so good.
4: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வேர்ட் என்ன அப்படின்னா ஸ்விண்டில். SWINDLE ஸ்விண்டில் அப்படின்னா பண மோசடி அப்படின்னு அர்த்தம்.
5: அவன் எங்களிடமிருந்து நிறைய பணத்தை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற வாக்கியத்தை நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹி ஸ்விண்டில்ட் அஸ் அவுட் ஆஃப் அ லாட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லலாம். சோ இங்க ஸ்விண்டில்ட் அப்படிங்கறது பண மோசடி அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது.
4: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
5: காலையில நாம எந்திரிச்ச உடனே அப்படியே தோட்டத்துல போய் பசும் புற்கள் மேல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்ன சின்னதா அழகழகா நீர்த்துளிகள் அப்படியே படிஞ்சு போய் இருக்கும். அதை பாக்குறப்ப நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ராத்திரியில மழை பெய்யவே இல்லை, ஆனா காலையில நாம பாக்குறப்ப இந்த புற்கள்ல எப்படி இந்த நீர்த்துளிகள் இருக்கு அப்படிங்கறது தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
4: அதாவதுங்க, நம்மள சுத்தி இருக்கிற இந்த காத்துல எப்பவுமே கொஞ்சம் தண்ணி இருந்துட்டே தான் இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாத வாட்டர் வேப்பர் வடிவத்துல இருக்குது. பகல்ல பாத்தீங்கன்னா மண்ணு புற்கள் கற்கள் இது எல்லாமே சன்ல இருந்து வரக்கூடிய ஹீட்டை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணும். ஆனா நைட்ல சன்லைட் இல்ல இல்லையா, அப்போ இந்த பூமியினுடைய சர்ஃபேஸ் அது வரைக்கும் அப்சர்வ் பண்ணி வச்சிட்டு இருந்த ஹீட்டை எல்லாம் வெளியே விட ஆரம்பிக்கும். இதனால புற்கள் வந்து குளிர தொடங்கும். புல்லினுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சு காத்துல இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரை கேஸா வச்சிருக்க முடியாத அளவுக்கு கீழே போகும்போது அந்த வாட்டர் வேப்பர் லிக்விட் டிராப்லெட்ஸா மாறுது. இந்த மாற்றத்துக்கு

0: கண்டென்சேஷன், திரவமாக்கல் அப்படின்னு பேரு.
1: சோ இந்த கண்டென்சேஷன் தான் இந்த டாபிக்கான முக்கியமான ஒரு வார்த்தை.
2: காற்று குளிர்ந்து வாட்டர் வேப்பர் கண்டென்சேஷனா ஆக ஆரம்பிக்கும் டெம்பரேச்சருக்கு டியூ பாயிண்ட் அப்படின்னு பேரு. அந்த டெம்பரேச்சரை சர்ஃபேஸ் அடைஞ்சதும் புல்லின் மேல நீர்த்துளிகள் உருவாக ஆரம்பிக்கும். புல்லினுடைய இலைகள் ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால நைட்ல ரொம்ப வேகமா கூல் ஆகிரும். அதனால அது காற்றை விட சில நேரங்கள்ல இன்னும் குளிரா இருக்கலாம். அதனால அந்த ஈரப்பதம் அதுக்கு மேல படிஞ்சு நமக்கு நீர்த்துளிகளா தெரியுது. இப்ப நம்ம கார் விண்டோல, கிளாஸ்ல அல்லது செடிகள்ல இருக்கக்கூடிய இலைகள்ல எல்லாம் நம்ம நீர்த்துளி பாக்குறோம் இல்லையா, அந்த நீர்த்துளிகளுக்கு எல்லாம் காரணமும் இதேதான்.
0: சோ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இந்த காலை நேரத்துல புல்லுல இருக்கக்கூடிய நீர்த்துளிகளை பார்த்து, நேத்து நைட்டு மழை பெஞ்சதுனால இப்படி புல் மேல தண்ணியா இருக்குதா அப்படின்னு கேட்டா, இல்ல கிளவுட்ஸ்ல இருந்து தண்ணீர் வந்தாதான் அதுக்கு பேரு மழை. நிலத்துல இருக்கக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் குளிர்ந்த சர்ஃபேஸ் டச் பண்ணி டிராப்லெட்ஸா மாறுறதுக்கு பேரு டியூ அப்படின்னு இனிமே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி நாம சொல்லிக் கொடுக்கலாம்.
1: இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்கெல்லாம் யாரு?
3: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
2: சவாலே சமாளி. எங்க, எப்படி, எப்போ வரும்? இப்ப வருமா?
3: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி எஃப்எம் 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.
4: ஓடி ஓடி விளையாட, ஓடி ஓடி விளையாட,
5: பரட்டி பரட்டி பரட்டி பரட்டி அடிச்சு புடிச்சு வாமா.
4: ஓடி போகலாகாது, ஓடி போகலாகாது.
6: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்ளோ நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: என்னது
0: நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டரை சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.
5: என்ன
1: நடந்துச்சுனே தெரியல, புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேயர்கள் இதுவரை கேட்டிருந்தது கே கே எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், துப்பாக்கி, அண்ணாத்தே மற்றும் டான் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சியடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருசநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஒபன் டென்னிஸ் போட்டியில் ஜூனியர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 9:58. உங்க காலை நேரத்துக்கு ஒரு புதிய உற்சாகம் குமரி மண்ணின் மனத்தோடு உங்கள் மனசோடு கலந்திருக்கிறது. இது நம்ம ஊரு எஃப்எம், இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: பயணிக்க குமரி பண்பலையோடு ஆர்ஜயம் நித்யதர்ஷினி கண்ணன் நானும் வந்தாச்சு. பெரியவர்களின் நினைவுகளுக்கும் இளையவர்களின் கனவுகளுக்கும் குழந்தைகளின் சிரிப்புக்கும் பெண்களின் எண்ணங்களுக்கும் விவசாயிகளின் வாழ்வுக்கும் குரல் கொடுக்கும் குமரி பண்பலையில் உங்களை குதூகலப்படுத்த வருகிறது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி. உங்க மனசுல ஃபேவரட் சாங் ஓடுதா அப்படின்னா ஏன் வெயிட் பண்றீங்க? நம்ம எஃப்எம்க்கு கால் பண்ணுங்க 0465240 290 290 90 722க்கு. மொபைல் நம்பர் 8903257039. உங்களுக்கு பிடிச்ச பாடல நமக்கு வரி பண்பலை 101ல வசந்த அழைப்புல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்க அழைப்பில் உங்க விருப்பத்தில் உங்கள் பாடல் ஒலிக்கும் நேரம் இது. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் நேயர் யாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: வணக்கம்.
0: வணக்கம். இங்கிருந்து யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய ஃபேவரட் சாங் என்ன?
1: என்ற படத்தில் எஸ் ஜானகி பாடிய காற்றில் என் சங்கீதம் காணாத ஒன்றை தேடுவே.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங் எல்லோரும் சேர்ந்து கேட்டுடும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.

0: கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:09.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
0: நேர்களை நினைவுபடுத்த விரும்புகிறோம். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக பிசியோதெரபி தகவல்களை தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஜே ஆண்ட்ரூஸ் மில்டன் அவர்கள்.

0: நேரத்தில் ஒரு பாட்டு கேட்டால் நாள் முழுக்க நல்லா இருக்கும் இல்லையா? உங்கள் மனசில் ஓடுற அந்த பாடல் எது அப்படிங்கிறத நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். இங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: கோவாலியிலிருந்து சந்திரா பேசலாமா? நீங்க நலமா இருக்கீங்களாம்மா?
0: நலம். நீங்க வந்து என்ன பாடல் இந்த நேரத்துல கேட்க போறீங்கம்மா?
1: இம்மா பொற்காலத்து படத்துல இருந்து பரிதேலம் காத்துக்குள்ள கட்டி விட்ட கூட்டுக்கு அந்த பாட்டு
0: பாடல் கேட்டுடுவோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மிக்க நன்றி.
1: நன்றிம்மா. நன்றி.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: எஃப்எம் 101 கேட்டுட்ருக்கீங்க. இந்த காலை வேளையில் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் நேயர்கள் விரும்பி கேட்டுட்ருக்காங்க. இந்த டைமில் வந்து நம்மளுக்காக நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக யார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் வந்தாச்சு. எங்கிருந்து யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம்
0: வணக்கம்,
1: நம்ம அலிகண்டல் செட்டியார் மனம்.
0: சொல்லுங்க யா, நீங்க நிகழ்ச்சியில் உங்களுடைய ஃபேவரட் சாங் என்ன?
1: எனக்கு பட்டுக்கால படத்துல ஒரு பாட்டு.
0: என்ன பாடலையா?
1: பொதுவாக என் மனசு தங்கம், அந்த பாடல்.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச அந்த சாங் எல்லோரும் சேர்ந்து கேட்போம். நன்றி
1: நன்றி மேடம், நன்றி.

மாஷா பர்னிச்சர் லேண்டின் மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% தள்ளுபடி. சீரோ பிரசன்டேஜ் வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில், மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.

குமரி பண்பலை 101ல் இன்னைக்கு ஃபோன் இன் லைவ் ப்ரோக்ராம் எதெல்லாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நிரலை, அதனை தொடர்ந்து அப்புறமா வந்து 1:10 வந்து ஹாய் சிநேகிதியே. இதுல முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சு முடிவுல வெற்றிகரமாக சாதிச்சு முடிச்ச விஷயம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தோழிகள் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியில பேசலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு 8:05 பட்டாம்பூச்சிகள் சின்னஞ்சிறு சிட்டுக்களின் சிங்கார கனவுகளை வெளிக்காட்டும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச கவிதைகள், பாடல்கள், பேச்சு எதுனாலுமே திருக்குறள் இந்த மாதிரி எதுனாலும் உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளை இந்த நிகழ்ச்சியில் பேச வைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 12:05 நிலாமுற்றம் திரைப்பட பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சிருக்கோ அந்த பாடலை வந்து இந்த நிகழ்ச்சியில் கேட்டு நம்ம குமரி பண்பலை 101ல் ஃபேவரட்டான சாங்கு கேட்டு மகிழலாம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தாங்க, என்ன தெரியுமா? 0562-260-240-290-722 கால் பண்ணுங்க. மொபைல் நம்பர் என்ன தெரியுமா? 8903257039.

0: உங்கள் வாய்ஸ் வந்தாச்சு, இனி உங்கள் சாய்ஸ் தான் வரணும். நிகழ்ச்சியில் பேச போகிற அந்த நேயர் யார் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வசந்த் அழைப்பு.
1: வணக்கம்.
0: வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: அறப்பாளையிலிருந்து ராதாகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: படம் நினைத்தாலே இனிக்கும் பாடல் எங்கேயும் எப்போதும் தங்கிதம் சந்தோஷம்.
0: சரி, பாடல் கேட்டுடுவோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: என்ன சொல்றீங்க, இப்ப யோனோ SBI மூலமா கூட UPI பேமெண்ட் செய்ய முடியுமா?
2: கண்டிப்பா.
1: அப்போ UPI மூலமா பணம் எடுக்க முடியுமா?
2: அதுவும் பண்ணலாம்.
1: செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்
2: அதுவும் தான் பிரதர்.
1: அப்போ IPO ரெக்வஸ்ட்?
2: யோனோ SBI ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
3: யோனோ SBI உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து UPI சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 9:32. இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்குபெறும் நேர்முகம், உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றிய செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை நூற்றொன்றோடு. பண்பலையில் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. லிசனர்ஸ் எல்லாமே அவங்களோட ஃபேவரேட் சாங்கை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக யார் இங்கிருந்து பேச போகிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: அன்பான காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: நான் தக்கலிருந்து ஹமான் பேசுறேன்.
0: ம், சொல்லுங்க சார்.
1: படம் வந்து நீதானா அந்த குயில், அந்த படத்துல இருந்து என் ஜீவன் பாடுது என்ற பாடலை இந்த காலை நேரத்தில் கேட்டிருக்கேன்.

0: என் ஜீவன் பாடுது என்ற பாடலை இந்த காலை நேரத்தில் கேட்டு.
1: சரிங்கய்யா, கேஜிஎஸ் தாஸ் ஐயா பாடின பாடல் வேணுமா, ஜானகி அம்மா பாடின பாடல் வேணுமா?
0: ஏற்றுவாங்க.
1: சரிங்கய்யா, பாடல் கேட்டுடுவோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 உமங் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

செவிக்கீதமாய் மனதுக்கு சுகமாய் தெஞ்சல் வழி உலா வந்து கொண்டிருப்பது உங்கள் மனமான ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்வு நேரலை நிகழ்ச்சி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
4: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேர்களே, வசந்த அழைப்புல உங்கட்டான் வந்தாச்சு. உங்க மனசுல தேர்வு பண்ணிருக்கிற அந்த சாங்கை இந்த நிகழ்ச்சியில கேட்டு மகிழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே எஃப்எம்க்கு கால் பண்ணுங்க 260-240-290-722, மொபைல் நம்பர் 8903-257-039. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வசந்த அழைப்பு.
6: வணக்கம், திருவள்ளிலிருந்து சாமி.
5: சொல்லுங்க சார், இன்னைக்கு உங்களுடைய ஃபேவரட் சாங் மனசுல என்ன வச்சிருக்கீங்க?
6: நெஞ்சின் வந்தாய் படத்துல இருந்து எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பாட்டு போடுங்க. என்ன பாட்டு போடலாம்? பொட்டு வைத்த வட்டமிதா அது போட்டு.
5: ஓகே, உங்களோட ஃபேவரட் சாங் எல்லாரும் சேர்ந்து கேட்போம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
6: நன்றி மேடம்.

நேரம் காலை 9:48. கேட்டுட்டு இருக்கீங்க இது குமரியின் எஃப்எம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நிகழ்ச்சியில் பேச

0: பார்த்திருக்கும் அடுத்த நீங்கள் யாரு, இங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், வசந்த அழைப்பு.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். என்ன பாடல் உங்களுடைய ஃபேவரட் சாங்?
1: பாரத போல படத்துல இருந்து. மைனாவே மைனாவே.
0: சரி, பாடல் கேட்டுடுவோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கி இருக்கீங்க, அதுக்கு தான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேயர்களை நினைப்படுத்த விரும்புகிறேன். இன்று பிற்பகல் 2:15 உலக பிசியோதெரபி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஜே. ஆல்ரின் பினோ அவர்கள்.

பெருமக்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றிய செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். உழவுக்கு வந்தனம் செய்வோம், உழவு தொழிலை மெருகேற்றுவோம்.

0: கலப்படக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
1: தினந்தோறும்.

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இதோட நிறைவுக்கு வருது. கால் பண்ணி உங்கள் ஃபேவரட் பாடல்களை கேட்டவங்களுக்கும் கால் பண்ண ட்ரை பண்ணவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை எங்களோட சேர்ந்து கேட்டிருந்த ஒவ்வொரு லிசனர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். உங்கள் குரலும் உங்கள் விருப்பமும் உங்கள் அன்பும் தான் இந்த நிகழ்ச்சியோட அழகு. அடுத்த சந்திப்பில் இன்னும் நிறைய பாடல்களோடு இன்னும் நிறைய அன்போடும் சந்திக்கலாம். ஸ்டே டியூன், கீப் லிசனிங், கீப் லவ்விங். நியூஸை தேடி நீங்க அலைய வேண்டாம், முக்கியமான நாட்டு நடப்புகளை நாங்க உங்ககிட்ட கொண்டு வரோம். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சியடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு கூறியுள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பி எட் பட்டப்படிப்பு இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வரிசநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு உள்ளதாக கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஒபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. பாட்டு மட்டும் கேட்க வைக்கிற பண்பலை இல்லைங்க இது. உங்க மனசோட பேசுற ஒவ்வொரு நொடியையும் அழகாக்குற நம்ம குமரி பண்பலை 101. உங்கள் குரல், உங்கள் ரசனை, உங்கள் உணர்வு எல்லாமே சங்கமிக்கிற இடம் இது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 10:03 ஆயாச்சு. ஒரு அழகான பயணத்துக்கு நேர்களே தயாரா? தொடர்கிறது சொல்லாடல் திருக்குறள் நேரலை.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: தமிழோடு ஒரு அழகான பயணத்துக்கு நேர்களை தயாரா? ஒரு குரலில் வாழ்க்கையின் அர்த்தம், ஒரு வார்த்தையில் ஒரு விளையாட்டு, அழகு தமிழில் கொஞ்சம் அறிவு, பிற மொழி கலப்பில்லாமல் ஒரு நிமிஷம் தமிழிலேயே பேசலாம். வாங்க, உங்க மனசுல இடம் பிடிச்ச சொல்லாடல் திருக்குறள் நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நேயர்களே, நீங்களும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0462-260-240 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 290-722, அலைபேசி எண் 890-325-7039 தொடர்பு கொள்ளுங்க. நிகழ்ச்சியில பேசக்கூடிய முதல் நேயர் யாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சொல்லாடல் திருக்குறள் நேயர்களே. வணக்கம்.
1: இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்கோடி இருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: சொல்லுங்க ஐயா, நிகழ்ச்சியில் முதல் நேரா வந்திருக்கீங்க.
1: நேரா வந்திருக்கிறம்மா.
0: உங்களுடைய மனதில் உதித்த அந்த திருக்குறள் என்ன ஐயா?
1: புறங்கூறாமை 19வது அதிகாரம், அதுல 10வது குறள், 190வது குறள், எதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னன் உயிருக்கு. அதாவது, பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தை எண்ணி பார்ப்பவர்களானால் புறங்கூறும் பழக்கமும் போகும், வாழ்க்கையின்.
0: சரிங்க, ரொம்ப அருமையான திருக்குறளும் அதனுடைய பொருளும் வந்து சொல்லிருக்கீங்க. நம்ம 2வது சுற்றுக்குள்ள போயிடலாமா?
1: போயிடலாமா.
0: சரி, உங்களுக்கான அந்த வார்த்தையை வந்து நான் சொல்ல மாட்டேன், முதலெழுத்தையும் கடைசி எழுத்தையும் மட்டும் சொல்றேன். நடுவுல மறைஞ்சிருக்கிற வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வார்த்தை, முதல் வார்த்தை சு, அதாவது சுவர், அந்த சு இருக்குது இல்லையா, அந்த சு. கடைசி ஆமா, சு ஐயா, சுவர், சுவர் இருக்குதுல்ல, அந்த சு. கடைசி எழுத்து இம், மொத்தம் 6 எழுத்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. குறிப்பு அப்படின்னா சலிப்புக்கு எதிரானது.
1: என்னமா?
0: சலிப்பு, சலிப்பு, சலிப்பா இருக்கு அப்படி சொல்லுவோம்ல, சலிப்புக்கு எதிரானது.
1: சலிப்புக்கு எதிரானதாமா? சலிப்புக்கு எதிரானதுன்னா சுறுசுறுப்பு.
0: சுறுசுறுப்பு அப்படின்னா கடைசி எழுத்து பூ அப்படிங்கறத முடியுது. சுறுசுறுப்பு, முதல் எழுத்து சு, கடைசி எழுத்து இம்.
1: சுற்றுப்புறம்,
0: சுற்றுப்புறம். எழுத்து ரொம்ப பெரிதாயிருது, 6 எழுத்து தான் வரும்.
1: சுற்றுப்புறம். சரியம்மா, நீங்க ஒரு சின்ன குறிப்பு சொல்லுங்க, இன்னொரு குறிப்பு சொல்லுங்க பாப்போம்.
0: இன்னொரு குறிப்பு அப்படின்னா ரொம்ப அது ஆச்சரியமா நம்ம சொல்லுவோம் அத.
1: அப்படியாம்மா?
0: கொஞ்சம் அழகா சொல்றத வந்து அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், இப்ப இந்த மாதிரி சொல்லிருக்காங்க அப்படின்னு நம்ம பேசுவோம்.
1: அப்படியாமா? சுறு, அதாவது ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது, சுத்தம், சுறுசுறுப்பு அது இல்லைங்கிறீங்க.
0: இப்ப ஒருத்தவங்க பேசுறத வந்து கேட்கும் போது நல்லா அழகா இருக்குது அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லுவோம்? கேக்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம தமிழ் வார்த்தையில நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம்.
1: அதாவது அதாவது நல்ல ஒரு ஒரு சுதா, ஒரு சுதாகரிப்புன்னு சொல்லலாமா?
0: சுதாகரிப்பு இல்ல, அவங்க பேசுறத நம்ம ரொம்ப பிரமிப்பா பாப்போம் இல்லையா, அந்த அந்த டைம்ல நம்ம அந்த நேரத்துல நம்ம எப்படி பேசுவோம். என்னங்கய்யா?

0: முதல் எழுத்து சுவா.
1: முதல் எழுத்து சுவர்ல வரக்கூடிய அந்த சு, கடைசி எழுத்து இம்.
0: சுவராட்டியம்.
1: என்னங்கய்யா?
0: சுவராட்டியம்.
1: சுவராட்டியமா? அப்படின்னா சரியான பதில். அடுத்த பகுதிக்கு நம்ம போயிரலாமா? அழகு தமிழ் சொல் அறிவோம். இதுல ஒரு நம்ம சங்க தமிழின் சுவையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது 1000 வருஷத்துக்கு கடந்தாலும் அழகு குறையாத சொற்களை இன்னைக்கும் நம்ம வந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கான அழகு தமிழ் சொல் புறநானூர்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை, கணியன் பூங்குன்றனார் பாடிய யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுல வர்ற கேளீர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்?
0: எல்லாரும் கேட்டுக்கிடணும், நடந்துகிடணும்
1: முயற்சி பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. இல்லைங்கய்யா.
0: எல்லாரும், அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
1: கேளீர் அப்படிங்கிற வார்த்தை என்ன எதை குறிக்குது? கேளீர் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது?
0: கேளீர்னா எல்லாரும்,
1: எல்லாரும் அப்படிங்கறத குறிக்குதா? எல்லாரும் அப்படிங்கறத குறிக்குதா?
0: இன்புற்று இருக்கணும்ங்கிற மாதிரி,
1: இன்புற்று மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கறத குறிக்குதுன்னு சொல்றீங்க.
0: ஆனா
1: அதற்கான பதில் வந்து வேற வார்த்தையாச்சே.
0: என்னமா?
1: அதற்கான பதில் அப்படிங்கறது வேற வார்த்தை.
0: மகிழ்ச்சியாக இருப்பதுமா?
1: தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கய்யா. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
0: நன்றி அம்மா, நன்றி.
2: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி, சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
3: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
1: சொல்லாடல் திருக்குறள் நேரலையில நம்ம குமரி பண்பலையில நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம், சொல்லாடல் திருக்குறள் நேரலை. வணக்கம் ஐயா. வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்க?
7: வணக்கம் மேடம், நான் அருமதி கமலஹாசன்.
1: சொல்லுங்கள் ஐயா, உங்களுடைய மனதில் உதித்த அந்த திருக்குறள் என்ன?
7: மேடம், நான் அருமதி கமலஹாசன்.
1: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
7: 241 குறள், அருள் செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருள் செல்வம் ஊர் அருள் செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருள் செல்வம் கூடியார் கண்ணு உள்ள. அதாவது அருளுடைமை என்னும் செல்வம் வந்து செல்வத்தில் எல்லாம் செல்வமாகும். பொருள் செல்வம் வந்து இழந்தவர்கள் வாங்கல.
1: சரிங்க, உங்க மனதில் உதித்த அந்த திருக்குறள் அழகா, அதனுடைய பொருளும் சொல்லிட்டீங்க. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். வார்த்தை விளையாட்டு
7: சொல்லுங்க மேடம்.
1: உங்களுக்கான வார்த்தை முதல் எழுத்து வி. வி அப்படின்னா விதி, அந்த இதுல வரக்கூடிய வி. கடைசி எழுத்து உ. மொத்தம் 7 எழுத்து உள்ள ஒரு வார்த்தை.
7: கடைசி எழுத்து என்னது?
1: உ. பா உ அந்த இருக்குல்ல உ.
7: முதல் எழுத்து என்ன சொன்னீங்க மேடம்?
1: வி. விதி. விதியில உள்ள அந்த வி.

0: ஒரு விஷயத்தை பத்தி நம்ம வந்து சிந்திக்க வைக்கிறது, முன்கூட்டியே நம்ம வந்து அதை வந்து சிந்திச்சு நம்ம வந்து செயல்படுறதுக்கு பேர் தான் அந்த வார்த்தை. இப்போ வந்து மழைக்காலம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடியே எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே வந்து யோசிச்சு வச்சிருப்போம் இல்லையா, சிந்திச்சு வச்சிருப்போம்ல, அதை வந்து என்ன மாதிரி சொல்லுவாங்க, எந்த வார்த்தையால சொல்லுவாங்க? இப்ப நமக்கு வந்து என்ன சொல்றது, நமக்கு உடம்பு எல்லாம் சரியில்லாம சுகாதாரம் எல்லாம் சீர்கேடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அத வந்து என்ன சொல்லுவாங்க, எந்த வார்த்தையால சொல்லுவாங்க? நம்ம யாருக்கிட்டே ஏமாந்து போக கூடாது, பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது, மோசடியில எல்லாம் சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது கொடுப்பாங்க இல்லையா. சிந்திக்க தோணுதாங்கய்யா?
1: வேற உதாரணம்,
0: இன்னொரு உதாரணம் அப்படின்னா நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்கிறதுக்காக நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நம்மளுடைய அரசாங்கமும் எல்லாமே வந்து நமக்கு வந்து முன்னெச்சரிக்கையா. சரியான பதில் சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த இது அழகு தமிழ் சொல் அறிவோமா என்ன அப்படின்னா, உங்களுக்கான கேள்வி, கலித்தொகையில வரக்கூடிய ஒரு பாடல்ல வரக்கூடிய ஒரு வார்த்தையினுடைய வரிதான், கயமலர் உன் கண்ணாய் காணாய் ஒருவன் அப்படிங்கறதான் அதனுடைய ஒரு வரிகள். இதுல கயம் அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் என்ன? கயம்னா என்ன சரியா உங்களுடைய மனதுல என்ன தோணுதோ அதை கரெக்டா சொல்லுங்க, சரியா சொல்லுங்க. காயல், நீங்க பக்கத்துல அப்படி நெருங்கிட்டீங்க, ஆனா வந்து நீங்க சொன்னது சரியான பதில் தான். அதாவது கயம் அப்படின்னா ஆறு குளம் இத மாதிரியான நீர்த்தேக்கங்களை தான் வந்து சொல்லுவாங்க, அதாவது குளத்தில் பூத்திருக்கக்கூடிய மலர் அப்படிங்கறதான் கய மலர் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா வந்து உங்களுக்கான பிறமொழி கலவிலாமல் தமிழில் ஒரு நிமிஷம் நீங்க வந்து ஒரு நிமிடம் பேசணும். பேச ரெடியா, பேச தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான தலைப்பு தனித்துவம்.
1: தனித்துவம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு, அதாவது மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொருத்தரும் பல விதம், ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு தனித்துவம் உண்டு, அவரவருக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு, அந்த தனித்துவம் தான் அவர்களை புற மனிதர்கள் இருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. அந்த தனித்துவம் வந்து அவர்களுக்கே உரியது, அது வந்து உண்மையிலேயே தனித்துவம் வேண்டும். இப்ப பேச்சாளர் பேசுகிறான், அவருக்கு ஒரு தனித்துவ பாணி உண்டு, அல்லது ஒரு நடிகர் ஒரு நடிக்கிறார் அவருக்குன்னு ஒரு தனி பாணி உண்டு. ஆக ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனித்துவம் தனிப்பாணி, அது அவர்களுக்கு பேரும் புகழும் பெருமையும் சேர்க்கும். இந்த தனித்துவத்தை பேணணும், தனித்துவப்படி நடக்கவும் வேணும், தனித்துவம் வந்து அவர்களுக்கு பேரும் பெருமையும் புகழையும் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.
0: நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அருமையா பேசிருக்கீங்க, பாராட்டுக்கள்.
1: நன்றி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு,
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் சுங்கான் கடை நாகர்கோவில்.
0: ஒவ்வொருத்தர் பாதையிலும் ஒவ்வொரு திசையில்

0: பயணித்துக் கொண்டிருக்க இப்போ நீங்க எல்லாரும் பயணித்துட்டு இருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:19.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். சொல்லாடல் திருக்குறள்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: புத்தேரிலிருந்து அஜிதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுடைய மனதில் உதித்த அந்த திருக்குறளும் அதனுடைய பொருளும் சொல்லுங்க.
3: அதிகாரம் 7, 69வது திருக்குறள். நீண்ட பொழுதின் பெரிதுவர்க்கும் தன் மகனை சாண்டவன் என கேட்டத்தாய், தான் பெற்ற மைந்தனை அறிவு ஒழுக்கங்கள் நிறைந்த சாண்டவன் என்ற அறிவுடையோ புகழ்ந்து கூற கேட்ட தாய் அவனை பெற்ற போது அடைந்த மகிழ்ச்சி என்னும் பெருமகிழ்ச்சி அடைவாள்.
0: ஒரு அருமையான திருக்குறள் வந்து சொல்லியிருக்கீங்கம்மா. அடுத்த வார்த்தை விளையாட்டு சுற்றுக்குள் போகலாமா?
3: போகலாமா.
0: உங்களுக்கான அந்த வார்த்தை, முதல் எழுத்து மா, மரம் இருக்குதுல்ல மா, அந்த மா. கடைசி எழுத்து உ. மொத்தம் 5 எழுத்து உள்ள ஒரு வார்த்தை. உங்களுக்கான சின்ன குறிப்பு வந்து சொல்லலாமா? என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு உணர்வு தோன்றும் இல்லையா? அந்த அதனுடைய பெயர் தான் அந்த வார்த்தை. இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சிருப்போம். அந்த செயலை வந்து செஞ்சு முடிச்சதும் நமக்கு உள்ள மனதுல வந்து ஒரு உணர்வு பிறக்கும். அந்த உணர்வை வந்து இந்த பெயர் சொல்லி அழைப்பாங்க. 5 வார்த்தை வரும். இப்போ ஒரு தாய் தந்தை இருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய மகளுக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அந்த திருமணம் செஞ்சு முடிச்சதும் அவங்களுக்கு மனதில் தோண்டக்கூடிய அந்த உணர்வு. உங்களுக்கு ஏதாவது தோன்றுகிறதா? நம்மளுடைய மனம் சார்ந்த ஒரு விஷயம், மனம் சார்ந்த ஒரு விஷயம். இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம வந்து நிறைய அறுசுவை உணவெல்லாம் பரிமாறி அவங்கள வந்து எந்த மாதிரி நம்ம வழி அனுப்பி வைப்போம்? அவங்க வந்து நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போது அவங்க எந்த மாதிரியான ஒரு உணர்வோட போவாங்க வீட்டை விட்டு நம்ம கிளம்பும் போது? பரவாயில்ல, நம்மளுடைய உறவினர் வீட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம், நம்மளை நல்லா கவனிச்சுக்கிட்டு நம்மளை வந்து நல்லபடியா வழி அனுப்பி விடுறாங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, நிகழ்ச்சியில வந்து முயற்சி பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றிமா. சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். இது எஸ்டி சூர்யா இசையில் சின்மையை பாடிய பாடல். படத்தின் பெயர் இசை.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: நேயர்களே, இது உங்களின் அனைவருக்கு இன்று பகல்

0: 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக பிசியோதெரபி தினம் தகவல்களை தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஜே ஆண்ட்ரியோஸ் மில்டன் அவர்கள்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஏன் அத்தைக்கு ஆபரேஷன்? அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
6: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
5: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
6: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
5: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
7: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
8: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: நேர்களை, நம்ம சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் முதலாவதாக வந்து வி அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய வார்த்தையும் வு அப்படிங்கிற எழுத்தில் தொடங்க முடியக்கூடிய வார்த்தை அது என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதற்கான சரியான பதில் விழிப்புணர்வு அப்படிங்கிறது தான் சரியான பதில். அதன் பிறகு வந்து அழகு தமிழ் சொல் அறிவோம். அதில் புறநானூற்றில் வரக்கூடிய கணியன் பூங்குஞ்சனார் பாடிய யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதில் வர்ற கேளீர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கான பதில் உறவினர். கேளீர் அப்படின்னா உறவினர் அப்படின்னு, சுற்றத்தார் அப்படிங்கிறது தான் சரியான பதில். இத்தனை நேரமும் எங்களோடு பயணித்து நான்கு சுற்றுகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கும் வெற்றிக்காக முயற்சி செய்தவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். திருக்குறளின் மெய்ப்பொருளை தேடினோம், வார்த்தைகளோடு விளையாடினோம், அழகு தமிழின் அரிய சொற்களை அறிந்து கொண்டோம், பிறமொழி சொல் கலக்காமல் ஒரு நிமிடம் தமிழோடு பயணித்தோம். இதுதான் நம் குமரி பண்பலை 101 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மழையின் காற்றோடு கலந்த குரல், உங்கள் இல்லங்களில் உறவாகும் குரல், உங்கள் மனதோடு பேசும் நம் குமரி FM 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் காலை 10:33. வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் புத்தகங்களில் கிடைப்பதில்லைங்க, அனுபவங்கள்ல கிடைக்குது. வாழ்வை வாழ்ந்து அனுபவங்களை சேகரித்தவர்களின் குரலை இப்போது நம் குமரி பண்பலையில் கேட்கலாம்.
1: என்றும் இளமை, தனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இடலாக்குடி கே இளங்கோவன் அவர்கள்.
3: நேர்களே, என்றும் இளமை நிகழ்ச்சியில் சென்ற வாரம் வந்து நம்ம இளங்கோவன் சாரோட ராணுவத்துல எல்லை சாலை நிறுவனத்துல மெக்கானிக்கா பணிபுரிந்தது, அதுவும் வந்து அசாம், அருணாச்சல் பிரதேசம், பீகார் இங்கெல்லாம் அவர் பணியாற்றிய த்ரில்லிங்கான அவரோட அனுபவங்கள்லாம் சொன்னாரு. இந்த வாரம் அவர் வந்து போக்குவரத்து துறையில பணியாற்றிய

0: அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம். நான் 90ல் எல்கை சாலை நிறுவனத்தில் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நாகர்கோவிலில் வந்து வேலையில் சேர்ந்தேன். ராணி தோட்டத்தில் தொழில்நுட்ப பணியாளராக பணிபுரிந்தேன். 4-5 வருஷம் தொழில்நுட்ப பணியாளர்கள் பணிபுரிந்தேன். எனக்கு அப்புறவு கன்னியாகுமரி பக்கம் விவேகானந்தபுரம் பணிமனைக்கு பணி மாறுதல் கிடைத்தது. திருப்பி அங்கே போய் ஜாயின் பண்ணி இதற்கிடையில் 92ல் பகுதி நேர டிப்ளமோ படிப்பதற்காக கோணம் பாலிடெக்னிக்கில் நான் விண்ணப்பம் போட்டிருந்தேன். எனக்கு சீட்டு கிடைச்சது.
0: ராணுவத்துல பணியாற்றும் போது நினைச்சு இருந்த ஆசை இப்ப நிறைவேற தொடங்குது.
1: ஆமா, 92ல் போன தொழில்நுட்ப கல்லூரியில வந்து ஜாயின் பண்ணேன். ராணி தோட்டத்துல வேலை பார்த்து கொண்டு இருக்கும் போதுதான் தொழில்நுட்ப கல்லூரியில் இடம் கிடைத்தது. அதனால போயிட்டு வருவதற்கு எளிதாக இருந்தது. ஆனால் பகல் பிரிவு பணி முடித்து விட்டு 5 மணிக்கு

0: வருவதற்கு எளிதாக இருந்தது. ஆனால் பகல் பிரிவு பணி முடித்து விட்டு 5 மணிக்கு முடிச்சவொன்னு 5:45 இங்க என்ட்ரு ஆகணும், அட்டன்ஸ் கொடுக்கணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் முடியாது. 8:30 வரைக்கும் கிளாஸ், 3 மணி நேரம் முடிச்சு 8:30 முடிச்சுட்டு அப்போ இருசக்கர வாகன வசதி எல்லாம் ரொம்ப இல்லை. இது இங்கேருந்து பஸ் ஃப்ரீ ஆனதுனால இங்கேருந்து பஸ் ஏறி அண்ணா பேருந்து நிலையம் போய் ராஜாவூர் போகிற பஸ்ஸை பிடித்து எனது ஊரான மருங்கூருக்கு போகணும்.
1: ஏற்கனவே நீங்க ராணி தோட்டத்துல இருந்து 2 பஸ் பிடிச்சுதான் நீங்க
0: படிக்கிறதுக்கும் வரணும்.
1: ஓஹோ, ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது 6 பஸ்
0: டிராவல் பண்ணணும். 9 மணி ஆயிரும் கிளாஸ் முடிக்கிறது. முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்து காலையில 6:30 கிளம்புனாதான் எனக்கு பணி ராணி தோட்டம் செல்ல முடியும். 8 மணிக்கே பார்க்கணும். இப்படி 15 நாள். அதே சமயத்தில் அந்த 15 நாள் டேர்ன் ஓவர் முடிஞ்சு அடுத்த 15 நாள் வரும்போது நைட் ஷிஃப்ட் ஆரம்பிக்கும். கிளாஸுக்கு 5:30 அப்போ ஃப்ரீயாக இருக்கும். 5:30 வந்துடும். 8:30 9 மணிக்கெல்லாம் முடியும். இங்கே வந்து இரவு பணி வந்து 10 மணிக்கு ஆரம்பம். காலேஜ் வந்து நேரம் வேலை பார்க்கக்கூடிய பணிமனைக்கு போயிடுவேன். இரவு பணி முடித்து அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு போகணும். அப்படி ஒரு 4 வருடம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன் மேடம்.
1: உங்களுக்கு அப்போ படிக்கிறதுக்கு டைம் எது சார்?
0: டைம் இருந்த போல நான் ஒதுக்குனேன். நைட் ஷிஃப்ட் வரும்போது மெஷின் டிராயிங்னு ஒன்று உண்டு. அந்த டிராயிங்லாம் வரையினா ஒரு ப்ராக்டிக்கல் இருக்குன்னா அதுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்கும், டாப்பில் இருந்து பார்த்தா அந்த போர்ஷன் எப்படி இருக்கும், சைடில் இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அந்த வியூவை கட் பண்ணி அதை வரையணும். அதெல்லாம் வரையணும்னா 2 மணிக்கு ஒரு 3 மணிக்கு இருந்து வரைஞ்சி அந்த ப்ராஜெக்டை கொண்டு கொடுக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டரை கொண்டு கொடுக்கணும். கூட்டாதான் தான் டோட்டல் இன்னால் மார்க்லாம் போடுவாங்க. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ வயது குறைவாக இருந்தனால ரொம்ப தெரியல. ஜாலியாக படிச்சிட்டோம்.
1: ஆர்வம்
0: எனக்கு எப்படியா டிப்ளமா முடிக்கணும் அப்படிங்கிற இதில் படித்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நான் பாஸ் பண்ணேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். 92 ஜாயின் பண்ணி 96 97 டிப்ளமா பாஸ் பண்ணிட்டேன். பண்ணேன். இதுக்கடையில் 95 எனக்கு திருமணம். ஆமாம், திருமணம் படிச்சுட்டு இருக்கும்போது திருமணம் ஆகிறது. இதில் படிக்க சொல்லணும், சிலவங்க விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, அதையும் அட்டன் பண்ணணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும், படம் வரையணும். இப்படி ரொம்ப சிரமப்பட்டு தான் கொஞ்சம் படித்தோம். அதை முடித்து அப்புறம் 96 எனக்கு விவேகானந்தபுரம் ஒரு 5 வருஷம் கழித்து கன்னியாகுமரி பணிமனைக்கு பணி மாற்றம் கிடச்சிது. கன்னியாகுமரியிலேருந்து ராணித்தோட்டம் மத்திய தொழிற்கூடத்தில் 4 வருஷம் பார்த்தேன். அதுக்கும் பிறகு அங்கேருந்து செட்டிக்குளம் பணிமனைக்கு மாற்றினாங்க. அந்த டைமில் ஜெயின்னு தந்தாங்க. 2015 தந்தாங்க.
1: இளநிலை பொறியாளர்.
0: இளநிலை பொறியாளர்.
1: ப்ரமோஷன்.
0: ஆமாம், ப்ரமோஷன். அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் எல்லாம் உண்டு, கனரக வாகனம் ஓட்டவுடைய இதெல்லாம் உண்டு. நான் சாதாவே விவேகானந்தபுரம் பணிமனை இருக்குது எஃப்சிக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு பேருந்தெல்லாம் கொண்டு போவேன். தினி ஏதாவது தடமுடக்கம் ஏற்பட்டு பேருந்தில் வழிதல் நின்னாலும் நானே எடுத்துகிட்டு போய் ஒர்க்கரை கூட்டிகிட்டு போய் நானும் ஹெல்ப் பண்ணி கொடுத்து தடம் முடக்கம் அட்டன் பண்ணி டிப்போவுக்கு கொண்டு வருவேன்.
1: ஆனால் நீங்கள் வந்து இராணுவத்தில் பணியாற்றும் போது வந்து சொன்னீங்க இன்ஜினியரிங் படிக்கணும், பொறியியல் பட்டம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க. இப்போ டிப்ளமும் ஓரளவு முடிச்சாச்சு. அப்புறம் பட்ட படிப்புக்கு ஜாயின் பண்ணலையா சார்?
0: மேடம், அதாவது இன்ஜினியரிங் படிக்க எனக்கு ரொம்ப ஒரு மனசில் ஒரு பெரிய ஒரு ஆர்வமாக இருந்தது. எனது குடும்ப சூழ்நிலை, எனக்கு அடுத்தடுத்து 2 பெண் குழந்தைகள் பிறந்து அவங்கள பழக்கிறது அப்படியே சிரமம். நான் அந்த டைமில் வந்து திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜ் தான் போகணும். திருநெல்வேலி தினமும் போயிட்டு வரதும் இல்லை. அப்ளிகேஷன் போட்டேன். அந்த டைமில் எனக்கு பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைக்கல. நான் அப்போ அதை சரி ரைட்டு இனி திருநெல்வேலி போயிட்டு வரணுமே அப்படிங்கிற ஒரு இதில் நான் அதை என்னால் படிக்கிறதுக்குள்ள ஆர்வம் இருந்தது. ஜாயின் பண்ணியிருப்பேன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடுவாங்க. என்ன உண்டு, தைரியம் உண்டு.
1: நாகர்கோவில் இருந்தால்
0: கண்டிப்பாக படிச்சிருப்பேன்.
1: டிப்ளமோ முடிச்சு ஜூனியர் இன்ஜினியர் ஆகி அப்புறமா எத்தனை வருடங்கள் ஜூனியர் இன்ஜினியராக இருந்தீங்க சார்?
0: நான் 2015 இருந்து 2026 6வது மாதம் பணி ஓய்வு பெற்றேன். 10.5 வருஷமாக இளநிலை பொறியாளராக இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லியிருந்தேன், புளித்துறை, குளச்சல், ராணித்தோட்டம் பணிமனை 2, 3 எல்லா இடங்கள்லயும் கிட்டத்தட்ட 35 வருடங்கள் பார்த்துருக்கேன்.
1: போக்குவரத்து துறையில வந்து 30 வருடங்களுக்கு மேல நீங்க பணியாற்றி இருக்கீங்கல்ல சார். அந்த நேரத்துங்கள்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்க அது மெக்கானிக் பிரிவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிறைய மறக்க முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கும் இல்லையா? அதுல ஒரு சில நம்ம நேயர்களோட பகிர்ந்து கொள்ளலாமா சார்?
0: ஒரு தடவை விவேகானந்தபுரம் பணிமனையில பணி பிரிஞ்சிருக்கும் போது எங்களுக்கு விவேகானந்தபுரத்துல இருந்து மதுரைக்கு ஒரு பஸ் சினமும் போயிட்டு வரும். ஒரு தடவை மதுரை போயிட்டு வரும்போது முப்பந்தல் ஆலயம் பக்கத்தில் வச்சு வண்டி பேருந்து பழுதாகி விட்டது. ஆடி மாதம் பயங்கர காற்றும் மழையும். அந்த பேருந்து அங்கே அட்டன் பண்ணி எடுத்து கிட்டத்தட்ட 4-5 மணி ரொம்ப சிரமப்பட்டோம். நாங்கள் ஒருக்கர் ஒரு 5 பேர் சேர்ந்து ரொம்ப அது மறக்கவே முடியாது. அதுபோல் கன்னியாகுமரி பணிமனையில் ஒரு நாள் இரவு பிரிவில் பணியிருந்தேன். நைட்டு 1 மணி அளவில் ரெஸ்ட் ரூமில் ஒரு நடத்துனர் உடல்நிலை சரியில்லைன்ட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. இங்கே பார்க்க அவர் ரொம்ப சுயநினைவுலாம் இழந்தாச்சு. இருந்தாலும் நானே ஒரு பேருந்தை

0: எடுத்து ரெஸ்ட் ரூம்ல கொண்டு அவரை அந்த நாலு பேரும் சேர்ந்து கூட நானும் ஹெல்ப் பண்ணி பேருந்துக்குள்ளால படுக்க வச்சு நானே பஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். டிரைவர் கூட இல்ல, மூணு பேர் கண்டக்டர் தான் இருந்தாங்க. அவங்களும் பேருந்து ஓட்ட தெரியாது, நான் யாரையும் எதிர்பார்க்கல.
1: உங்களுக்கு தெரியும்
0: இருக்கு, எனக்கு ஓட்டுநர் உரிமை இருந்தது மேடம். ஆனா மேலதிகாரி உத்தரவுப்படி தான் நான் வெளியில வண்டி எடுத்துருப்பதுக்கு எனக்கு அவங்க ஆர்டர் தரணும். ஆனால் நம்ம அவருடைய ஒரு உயிரிழப்பு ஏதாவது சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு தைரியத்துல, சரி எதனாலும் சொல்லிக்கலாம் காலையில அப்படிங்கிற தைரியத்துல நானே பேருந்து எடுத்துட்டு போய் அவரை மருத்துவமனையில அனுமதிச்சு அங்க போன உடனே அவங்க பார்த்தாங்க, பல்ஸ் எல்லாம் ரொம்ப டவுன் ஆயிட்டு ஓரளவு ஒரு நார்மலாகி, அதுக்கு பிறகுதான் அங்கிருந்து வந்து காலையில மேலதிகாரிகிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி நைட்ல இரவு ஒரு இரவு பணியில இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, நான் தான் பேருந்து எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணி பண்ணேன். சரி பரவாயில்ல, ஆபத்துக்கு பரவாயில்ல அப்படின்னு அவர் என்னை இது பண்ணார். அதற்கு பிற்பாடு அவரிடமே முறையாட்டு நான் வெளியில கனரக வாகனங்களை இயக்குவதற்கு பெர்மிஷனும் வாங்கிட்டேன்.
1: லைசன்ஸ் இருந்தாலும் வந்து பெர்மிஷன் வாங்கி தான் பஸ்ஸை வந்து டெப்போ விட்டு வெளியே எடுக்கணும். அந்த இக்கட்டான நிலையில உங்களுக்கு அது ஒண்ணுமே தோணல, அவரோட உயிர் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம்னு தோணி இருக்கு, ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கீங்க இல்லையா.
0: பதவியேறு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்ப கூண்டு கட்டும் பிரிவு அதர் டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணாங்க,
1: அதாவது பாடி பில்டிங்.
0: பாடி பில்டிங் அதான் கூண்டு கட்டும் பிரிவு. கூண்டு கட்டுவதற்கான, அதாவது பாடி கட்டுவதற்கு வேண்டி சேசஸ் சொல்லுவாங்க, இன்ஜின் சேசஸ் மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே கவர் ஆகாது. டிரைவர் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஃப்ரண்ட் கவர் ஆகிருக்கும்.
1: ஆனா கூண்டு ஒன்னும் இருக்காது, காற்று அங்கெங்கும் வீசும்
0: வீசும்.
1: இங்கிருந்து நீங்க எங்க வர கொண்டு போவீங்க? அப்போ
0: நான் ஒரு இரண்டு தடவை கரூருக்கு கொண்டு போயிருக்கேன், கரூர் பாடி கட்டுவதற்கு.
1: எனக்கு மெக்கானிக்கா இருந்தாலும் ரொம்ப வண்டி ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுல்ல,
0: ரொம்ப அனுபவம் இல்லாம இருந்தாலுமே நான் அதை அப்படி இது பண்ணி என்ன பேலன்ஸ் பண்ணி நான் பழகிட்டேன். ஒரு வாட்டி முதல்ல கொண்டு போகும்போது ஹேவியல போகும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது, ஏன்னா பாடி கட்டின பேருந்தை கொண்டு போறதுக்கும் வெறும் சேசஸை கொண்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது ரொம்ப ஆபத்து, ஏன்னா நம்ம அந்த டயருக்கு மேலதான் டிரைவர் போர்ஷன் சீட்டு, நம்மளை ஒரு அந்த ஒரு பள்ளத்தில் விழுந்தாலும் நம்மளை அப்படியே தூக்கி வெளியில தள்ள மாதிரி தள்ளும்.
1: சாதாரணமா பஸ்ல வந்து ஆட்கள் குறைவா இருந்தாலே ஒரு மாதிரி தூக்கி உதறும் சொல்லுவாங்க, இது வந்து கூண்டு கிடையாது, ஆட்கள் கிடையாது, ஒன்னும் கிடையாது, டொங்கு டொங்குன்னு மேலையும் கீழையும் அடிச்சுட்டு
0: அடிக்கத்தான் செய்யும். நம்மள ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கவனமா ஓட்டணும். அதுல ஏது காற்று, காற்று
1: ஹைவே,
0: ஹைவேல காற்று பயங்கரமா மோதும், ஃப்ரெண்டு மட்டும் காற்று இருக்காது. சில டைம்ல போகும்போது பனி சீசன்ல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டோம். இரண்டு முறை மதுரைக்கு கொண்டு போயிருக்கேன். அப்புறம் முழு கூண்டு கட்டின வண்டி பேருந்த ஒரு தடவை பன்ருட்டிலேருந்து எடுத்து விழுப்புரம் மாவட்டம் பன்ருட்டிலேருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி சேலம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் அதியமான் கோட்டைன்னு சொல்றாங்க, அங்கேயும் கூண்டு கட்டின வண்டியை எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி எனக்கு கூண்டு கட்ட கொண்டு போறதும் கூண்டு கட்டி எடுத்துறதும் அப்படி ஹைவேல ஓட்டி எனக்கு அப்படி நல்ல அந்த ஒரு பழக்கம் வந்துட்டு.
1: கொடுத்த வேலையே பார்த்தோம், சம்பளம் வாங்கணும்னு இல்லாம ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஒரு உயிரையும் காப்பாற்றுறதுக்கு உங்களுடைய அந்த டிரைவிங் திறமை வந்து உதவி இருக்கு இல்லையா. உங்களுடைய பணி வந்து பல பிரிவுகள்ல இருக்கு இல்லையா, அதாவது ராணுவத்துல பணி புரிஞ்சிருக்கீங்க, அதுவும் மெக்கானிக் தான். இங்கேயும் நம்ம வந்து போக்குவரத்து கழகத்திலயும் வந்து மெக்கானிக்கா பணியாற்றி இருக்கீங்க, நிறைய சாதனைகளும் பண்ணிருக்கீங்க. இனி வந்து உங்களுடைய குடும்பம் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா சார்?
0: நான் பிறந்த ஊர் வந்து மருங்கூர். எனது அப்பா பேர் குமரேசன், அவர் சாதாரண ஒரு கடை தான் வச்சிருந்தாங்க. அம்மா பேர் கமலம். எனக்கு மூணு சகோதரிகளும் ஒரு தம்பியும் உண்டு. எனது சின்ன வயதிலே மூத்த சகோதரிக்கு திருமணம் ஆகிவிட்டது. இரண்டாவது சகோதரிக்கும் மூன்றாவது சகோதரிக்கும் நான் பணி கிடைத்த பிறகு என்னுடைய முயற்சியாலும் எங்கள் அப்பாவினுடைய வருமானத்தினாலும் அவங்க ரெண்டு பேரையும் திருமணம் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் ஒரு தம்பி உண்டு, அப்பாவினுடைய தொழிலே அவர் இறங்கிட்டார். எனது மனைவியின் பெயர் பார்வதி. எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள், மூத்த மகள் கமலகுமாரி, இரண்டாவது மகள் சிவரஞ்சினி. அந்த மூத்த மகளுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து ஒரு பேர குழந்தை இருக்கிறார். இரண்டாவது மகளுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து இருக்கு. இதுதான் என்னுடைய குடும்ப இது. இதற்கிடையில் அப்பா வந்து எனக்கு ரொம்ப என்னுடைய வாழ்க்கைக்கும் வடநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாம் முழு முயற்சி எனக்கு எல்லாம். அதே சமயத்தில் வடநாட்டில் வேலை கிடைச்சாலும் நம்ம தமிழ்நாடு வேலை வேணுங்கிற முழு முயற்சி எனது தந்தையாருடைய ஊக்கம் தான் எனக்கு காரணம். அவரை நான் என்னையும் மறக்க முடியாது.
1: இப்போ வந்து சமீபத்தில் தான் நீங்கள் பணி நிறைவு பெற்றிருக்கீங்க. கடைசி பொண்ணுக்கும் திருமணம் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய அந்த ஓய்வு பெற்ற பின்பு என்னென்ன மாதிரி உங்களை வந்து என்கேஜா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க, என்ன பிளான்ஸ்?
0: பணி ஓய்வுக்கு பிறகு சொந்தக்காரங்க எல்லாரையும் இப்படி பார்க்கணும், ஆன்மீக தலங்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டு. உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு என்னால உதவிகளை நான் செய்து கொடுப்பேன். நான் இருக்கிற பகுதியிலேயே சில மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உதவிகள் நான் செய்து கொடுத்துருக்கேன். என்னால் முடிந்தவரை அரசு அலுவலகங்களில் போய் முறையாக கேட்டு அவங்களுக்கு உதவிகள் செய்து கொடுத்திருக்கிறேன்.
1: அதாவது இப்ப பணியாற்றிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து தேவைப்படுறவங்களுக்கு அரசு மூலமா கிடைக்கக்கூடிய உதவிகளை வந்து நீங்க வாங்கி கொடுக்கறதுக்கு உதவி புரிஞ்சிருக்கீங்க.

0: இருந்தீங்க. இப்ப வந்து ஓரளவு குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் இனி வந்து பணி நிறைவு பெற்ற பின்பு நிறைய ஓய்வு நேரங்கள் கிடைக்கும். அந்த நேரங்கள்ல முழு நேரமா நீங்க ஆசைப்பட்ட ஆன்மீக தலங்களுக்கும் போயிட்டு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவியும் செய்யணுங்கிற எய்ம்ல தான் இருக்கீங்க.
1: ஆமா, அந்த ஒரு மனம் எண்ணத்துல தான் நான் இருக்கிறேன்.
0: இவ்வளவு நேரமும் உங்களுடைய நிறைவான பணி அனுபவங்களை சொன்னி, அதோட இனி பணி நிறைவுக்கு பின்பு எப்படி நான் வந்து என்னோட நேரத்தை நல்ல வழியில செலவழிப்பேன் அப்படிங்கறதையும் அழகாக நேயர்களுக்காக இந்த நிகழ்ச்சியில எடுத்து சொன்னமைக்கு மிக்க நன்றி சார்.
1: குமரி பண்பலை 101 இருக்கும் நிலையத்தில் வந்து எனது பணி அனுபவங்களை பகிர்ந்திட ஒரு வாய்ப்பு தந்த குமரி பண்பலைக்கும் அதில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் எனது மனதான நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் இடலாக்குடி கே இளங்கோவன் அவர்கள், உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி, நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

0: கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. தமிழின் மனம் வீசும் குமரியின் மணியிலிருந்து மனதை வருடும் நிகழ்ச்சிகளோடு உங்கள் செவிகளில் இனிமே சேர்க்கும் இது நம் குமரி பண்பலை 101. திரையில் பார்த்து ரசித்த பாடல்கள் இன்று வானொலியில் கேட்டு ரசிக்கலாம். மனம் கவர்ந்த திரை இசை பாடல்களோடு இப்போது கேட்கலாம் திரை இசை.
1: எதிர்காலம் போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

ஆர் எஃப்எம்ல கேட்ட பாடல் இவன் வேற மாதிரி திரைப்படத்திற்காக நான் முத்துக்குமார் வரிகளில் மதுஸ்ரீ பாடியது இசை சி சத்யா. நேர்களே அதிரடி ஆரம்பிக்கணுமா இசை அதிரணுமா அப்படின்னா அடுத்த பாடல் உங்களுக்கு தான். குட் பேட் அகிலி திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் ஆதிக் ரவிச்சந்திரன் பாடியது, விஷ்ணு எடவன் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில்.

0: கூடாது.
1: நம்ம திரை இசை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததா உங்கள் மனதையும் நினைவுகளையும் சேர்த்துக்கொண்டு இந்த இனிய பாடலோட திரை இசைய ரசியுங்க.

0: இனி நம் தமிழகத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்திய பாரம்பரியத்துடன் இணைந்த ஜவுளித்துறையை வலுப்படுத்த மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் சுயசார்பை அடைய உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரபல இசைக்கலைஞர் பாரத் ரத்னா பூபேன் ஹசாரிகாவின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித் ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். எழுத்தறிவு அறிவாற்றலுக்கான வழியை காட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளியேற்றப்பட்டனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் வரும் 10ஆம் தேதிக்குள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உரிய கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்குமாறு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாரத்தில் மழையின்றி காய்ந்து வரும் தென்னை மரங்களை பாதுகாக்க சொட்டுநீர் பாசனம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றுமாறு விவசாயிகளை தோட்டக்கலைத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன், யுக்ரைனின் அன்டோனியா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வாணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 11:02.

காகிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் காதுகளில் இசையாகி இதயத்தில் நினைவுகளாகும் நேரம். உங்கள் கடிதங்களில் வந்து சேரும் அன்பும் உங்கள் விருப்ப பாடல்களில் ஒலிக்கும் உணர்வும் இணைந்து மனதை வருடும் நேரம் இது. உங்களுக்காக, உங்கள் விருப்பத்திற்காக குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நேயர்கள் கடிதம் மூலமான தங்களுக்கு பிடித்த பாடலை எழுதி அனுப்பியிருக்காங்க. அந்த பாடல்கள் தான் நாம இப்ப கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியில முதலாவதா நாகர்கோவில் அகிலா என்ற நேயர் கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்காங்க. கர்ணன் திரைப்படத்திலிருந்து ஜி எம் சவுந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில்.

வந்தவன் கர்ண வீரன், வறுமைக்கு வறுமையை வைத்ததோ

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: கடிதவழி நேரத்தில் இனிவரும் பாடல் 1000 ரூபாய் திரைப்படத்தில் பி வி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடியது. இந்த பாடலை கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்காங்க. புதுக்குடியிருப்பு கலீல் ரகுமானோ.

0: 9.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் கடித வழி நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததா கட்டிமாங்கோட எஸ் அன்பழகன். இந்த நேயர் கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்காங்க படுகோட்டி திரைப்பட பாடல். டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000900.

0: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
1: கடித வழி நீர் விருப்பத்தில் இனி தெய்வபலம் திரைப்படத்தில் பி.வி. ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கும் இந்த பாடலை கடித மூலமா விரும்பிக்கிட்டிருக்கும் நேயர் கோட்டார் கோலப்பன்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: பதினோரு மணி 30 நிமிடமாக போகுது. குமரி பண்பலை 101 நாம் இணைந்திருப்பது குமரி பண்பலையுடன் கடித வழியினர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததா சுண்டப்பற்றியுள்ளையிலிருந்து பால் பாண்டியன், அசோக்ராஜ்.

0: இல்லையா சுகுமாரன். இந்த நேயர்கள் பழைய பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாடலை பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.
1: இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க, நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு, இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: ஒரு தற்கொலை

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதான் நிகழ்ச்சி கேட்கலாம்.

செவிப்படுத்திருந்தீர்களே இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் முடியாது அப்படின்னு நினைத்து இறுதியில் நீங்கள் செய்து முடித்த விஷயம் அப்படிங்கிற தலைப்புல நேரலையில் பெண்கள் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கவர்குளம் கனகராஜ் இந்த நேயர் கடிதம் மூலமா விரும்பிக்கிட்டு இருக்கும் பாடல் பூக்கள் விடும் தூது திரைப்படத்தில் கே.ஜே. ஏசுதாஸ் பாடியது.

கடித வழங்கி நேர்வாய்ப்பு நிகழ்ச்சியில் இனி வெள்ளிச்சந்தையிலிருந்து ரூபா கிறிஸ்டோபர் இந்த நீய கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்காங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்தில் ஹரிஹரன் பாடிய பாடல்.

கடிதவளை நீர் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவாக சுஜாதா சேசந்திரன் குரலில் பூவை உனக்காக திரைப்பட பாடல். இந்த பாடலை கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கள்ளுக்கூட்டம் வரவே.

0: நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நமது குமரி பண்பலை நோட்டு ஒன்றில் இன்று இனி வளவர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. பகல் 12:10 மனநனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக பிசியோதெரபி தினம் தகவல்களை தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஜே ஆண்ட்ரூஸ் வில்டன் அவர்கள். 12:55 திரைசி இன்று பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, முடியாது அப்படி என்று நினைத்த இறுதியில் நீங்கள் செய்து முடித்த விஷயம் என்ற தலைப்பில் நேரலை இடம்பெறும். இன்று பகல் 1:55 திரைசை, 2:15 உலக பிசியோதெரபி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஜே ஆண்டர்லின் வினோ அவர்கள். 2:25 திரைசை, 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேனி நிறம் இதில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை தொடர்ந்து திரைசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி.

இன்று இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில், இன்று 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் விகுமார். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். தொடர்ந்து உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றிய செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி. 8:30 திரை இசை. 9:15 திரை இசை. 10:05 நிலா மற்றும் திரைப்பட பாடல்கள் நேர்லை நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள்.

நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோயில். இது உங்களோடு பயணிக்கும் என்றும் உங்கள் குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi will visit Gujarat and Maharashtra today. In Vadodara, the Prime Minister will lay the foundation stones, inaugurate and dedicate to the nation various development projects worth more than 35,000 crore rupees. In Maharashtra, Prime Minister Modi

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12:10.

கன்னியாகுமரி பண்பலை நூற்று ஒன்றில் ஆரம்பமாகின்றது மனம் நினையும் மதுரமழை. இது தேரசுவையில் சாரலிசை. மனதை நினைக்கும் இனிய பாடல்களோடு மலமர இருக்கும் இந்த நிகழ்ச்சி இந்த அரை மணி நேரமும் உங்களுக்காக. சரி, நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல் கேட்டுக்கொள்ளலாம். புது கவிதை திரைப்படத்தில் கே ஜே ஏசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில். வானம் விரிந்திருக்க சிறகுகள் மட்டும் போதுமா? மனதுக்குள் கொஞ்சம் கனவுகளும் வேண்டுமே. நினைத்தாலே கொஞ்சம் மெதுவாய் இயங்குகிறது இவர்களுக்கு.

0: அன்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

பூக்கள் மலர்வதற்கு காரணம் கேட்பதில்லை, பனித்துடி தொட்ட பூவாக பார்த்ததும் மனதை நிறைக்கும் பசுமையான காலை நேரம் இது. மனநனையும் மதர்மலையில் இனி கோழி குவது திரைப்படத்துக்காக மலேசியா வாசுதேவன் குழுவினருடன் பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில்.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்ளோ நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: குளிச்சு குளிர்ந்து
0: இங்க பாருடா, குளிக்கணும். ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
5: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது மனம் நினையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில அடுத்ததா தூரல் நின்னு போச்சு திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல். முத்துலிங்கம் வரிகள் எழுதியிருக்காரு, இளையராஜா இசையமைச்சிருக்காங்க. ஜன்னல் வழியே வந்த காற்று மெல்லிய இசையை தாளாட்ட மழை நனைத்த மாலை இன்னும் இனிமையாகின்றது.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

மதுரமழையில் அடுத்ததா இன்று நீ நாளை நான் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் இளையராஜா இசையமைச்சிருக்காங்க. வைரமுத்துக்கு வரி எழுதியிருக்காங்க. செவ்வானம் மெல்ல நிறம் மாற தூரத்தில் போக்கும் மேகங்களோடு நினைவுகளும் அழகாக பயணிக்கின்றன. வாழ்க்கையின் அழகான அந்த தருணங்களை நாம் ரசிக்கும் அந்த நொடிகளும் இசையாய் மலர்கின்றது.

0: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லை சரம்,
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லை சரம்.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
2: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
3: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிட்டு

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: மனம் நினையும் மதுரமழையில் நிறைவாக ஆட்டோ ராஜா திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் இளையராஜாவின் இசையில் புலமைப்பித்தனின் வரிகளும். மௌனத்திற்கும் ஒரு இனிய மொழி உண்டு. வார்த்தைகள் இல்லாத நேரத்திலும் மனதுக்குள் ஒரு ராகம் பிறக்கின்றது. அந்த ராகம் மெல்ல மெல்ல இங்கு கவிதையாகின்றது.

கேட்கும் பாடலோடு நிறைவேறுகிறது மனம் நனையும் மதுரம் அடையுது தேரல் சபையில் சாரலிசை. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மீனா விரமுத்தூர். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை என்று.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனியா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வதோதராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையின் 3 பிரிவுகளை நாட்டிற்கு அர்ப்பணித்த பிரதமர் இந்த வழித்தடத்தில் புதிய சரக்கு ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். வதோதரா டாண்டா ரோடு இடையிலான பயணிகள் ரயில் சேவையையும் கொடியசை

0: வைத்து அவர் தொடங்கி வைத்தார். இது தவிர ரயில்வே மற்றும் மத்திய சாலை போக்குவரத்து உள்ளிட்ட துறைகள் மூலம் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இன்று மாலை மும்பை செல்லும் பிரதமர் உலகளாவிய நிதி தொழில்நுட்ப விழாவை தொடங்கி வைக்க உள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமது இலங்கை பயணத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாசாகர் திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றாக இலங்கை திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தலைவர்களுடன் தாம் மேற்கொள்ள உள்ள பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமது மூன்று நாள் பயணத்தின்போது இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுத்தறிவு என்பது அறிவாற்றல், வாய்ப்புகள் மற்றும் சிறப்பான எதிர்காலத்திற்கு வழிகாட்டுவதாக கூறியுள்ளார். கல்விதான் மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை பெற்றது என்பதால் அதனை கொண்டாடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வி அறிவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருப்பது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு வலுவான அடித்தளமாக அமையும் என்றும் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் எழுத்தறிவு பெற்று மிகுந்த பயனடைந்து வருவதாக தமிழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எனக்கு படிக்கிறது எழுதுவோ தெரியாது, கை நாட்டுதான் நான் ஒட்டியில் இருந்தேன். அப்போ அந்த நாள்ல படிக்க வைக்கல, நானு மாடு மேய்க்குவோ, நாத்து நடுவோ, பில்லுக்கு போவோ, அது மாதிரி இருந்துட்டேன். படிச்சிருந்தா நான் டீச்சரோ வாத்தியாரோ ஆயிருப்பேன். இப்போ புதிய பாரத எழுத்தறிவை வந்து கத்துக்கினு இப்போ நல்லா படிக்கிறேன், எழுதுறேன், என் கையெழுத்து போடுறேன். பஸ்ஸுக்கு எங்கன்னா போனா நான் படிக்கிறேன். புதிய பாரத அமைச்சதுனால பிரதமர் மோடிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: எனக்கு முன்னாடி எல்லாம் படிக்க தெரியாது, நான் கை நாட்டா இருந்தேன். இப்ப இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துல சேர்ந்து நான் படிச்சு கையெழுத்து போற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். பேங்க்குக்கு போனா கூட என்னால சலான் எழுத முடியாது. இப்போ நான் சலான் எழுதி தரேன். பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் ஹோம்வொர்க் சொல்லி தரேன். 10வது படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ண போறேன். எழுத்தறிவு திட்டம் மூலமா நான் எல்லாத்தையும் கத்துக்கினேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமருக்கு நன்றி.
0: செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடனுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அரசின் செயற்கை நுண்ணறிவு இயக்க தலைமை செயல் அதிகாரி திரு சௌரப் விஜய், ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி துறைகளில் ஸ்வீடனுக்கு உள்ள அனுபவத்தை இந்தியா பகிர்ந்து கொள்ளும் என்றார். இது தொடர்பாக புதுதில்லி வந்துள்ள ஸ்வீடன் குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கான ஸ்வீடன் துணை தூதர் எக்னஸ் ஜூலின் பேசுகையில், வர்த்தகம் மற்றும் புத்தாக்கத் துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் மின்னணு துறைகளில் ஏராளமான வர்த்தக வாய்ப்புகள் இருப்பதாகவும் எக்னஸ் ஜூலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற உள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஜஸ்கயான் இந்தியா வருவதையொட்டி அந்நாடு வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் இந்தியா முக்கியமான நாடாக உருவெடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரான் அதிபரின் இந்த பயணத்தின்போது இந்தியாவுடனான நீடித்த ஒத்துழைப்புகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாடு தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியா வந்துள்ள அந்நாட்டு துணை பிரதமர் திரு ஜேவியர் பெட்டல் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தற்போதைய உலகின் யதார்த்தத்தை

0: பங்களிக்கும் வகையில் மாற்றி அமைக்கப்படுவது அவசியம் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மக்கள் தொகை மற்றும் உலக நாடுகளிடையே இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வரும் சூழலில் விரிவுபடுத்தப்பட்ட பாதுகாப்பு கவுன்சிலில் அந்நாட்டிற்கு நிரந்தர இடம் வழங்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை திரு சேவியர் பெட்டல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே வெளிநாட்டவர்களுக்கான H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அந்நாட்டின் தொழிலாளர் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விசா கட்டண உயர்வு காரணமாக அமெரிக்க தொழில்துறையினர் உள்நாட்டு தொழில்துறையினருக்கு முன்னுரிமை அளிக்க வழிவகை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக உற்பத்தி வர்த்தகம் சார்ந்த துறைகளில் தகுதி வாய்ந்த அமெரிக்க தொழிலாளர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நாடிபுல் ஹக்கிற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை இரண்டாவது நாளாக இன்றும் சோதனையில் ஈடுபட்டுள்ளது. அவருக்கு சொந்தமான ஊடக நிறுவனம் பல்வேறு நிதி முறைகேடுகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக நாடிபுல் ஹக் நடத்தி வரும் உருது நாளேடு ஹவாலா பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சோதனையின்போது முறைகேடுகளில் ஈடுபட்டதற்கான பல்வேறு ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தில்லி சாந்தி நிகேதன் கட்டட விபத்தில் காயமடைந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரின் குடும்பத்தினரை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, சிகிச்சை பெறுவோர் விரைந்து குணமடைய தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். சிகிச்சை பெறுவோரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இரண்டு மாணவர்கள் குணமடைந்திருப்பதை அடுத்து அவர்கள் இன்று வீடு திரும்புவார்கள் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், ஒடிஷா, மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சிக்கிம் மற்றும் தெலங்கானாவில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் கேரளம் மற்றும் மாஹேயில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பரேலி, ஷாஜஹான்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்று வரும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அமெரிக்காவின் ஒலிவியா டி லாஸ் ரேயஸ் எமேர்மி கோம்ஸ் இணையை வென்றது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு மடிப்பு பண்பிலை நிச்சு ஒன்று.

0: கடலின் அலை போல ஓயாத குரல், குமரியின் மனசோடு கலந்த குரல். உங்கள் நாளின் ஒவ்வொரு தருணத்திலும் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் 12:50. உடல் நலம் அப்படிங்கிறது நோய் இல்லாத நிலை மட்டும் இல்லைங்க, நம் உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதும் நலமான வாழ்வின் ஒரு பகுதிதான். இப்போது கேட்கலாம்.
1: நலமாய் வாழ்வோம். உலக பிசியோதெரபி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஜே. ஆண்ட்ரூஸ் மில்டன் அவர்கள்.

0: உலக பிசியோதெரபி தினம் 1996 முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் 8 உலகம் முழுவதும் உள்ள பிசியோதெரபி மருத்துவர்களின் பணியை நினைவுகூரும் வகையில் உலக பிசியோதெரபி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலக பிசியோதெரபி அமைப்பு 129 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 600,000 மேற்பட்ட பிசியோதெரபி மருத்துவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு உலகளாவிய அமைப்பு ஆகும். உலக பிசியோதெரபி தினத்தின் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இருதய நோய்கள் மற்றும் பக்கவாதத்தில் பிசியோதெரபியின் பங்கு என்பதாகும். உலக அளவில் ஒவ்வொரு வருடமும் இருதய நோய் காரணமாக 19.8 மில்லியன் உயிர்கள் பறிபோகின்றன. 11.9 மில்லியன் மக்கள் புதியதாக பக்கவாதத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். உலகளாவிய மரணங்களில் 1/3 அதிகமாக மாரடைப்பு மற்றும் பக்கவாதத்தால் ஏற்படுபவை. குறிப்பாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடுகளில் இந்த பாதிப்பு மிக அதிகமாக உள்ளது. இங்குதான் பிசியோதெரபியின் பங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. உடல் செயலற்ற தன்மை, அதாவது பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி என்பது இருதய நோய்களுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று. பிசியோதெரபி மருத்துவர்கள் தனி நபர்களுக்கு ஏற்ற உடற்பயிற்சி திட்டங்களை வடிவமைப்பதன் மூலம் இருதய நோய் வருவதற்கு முன்பே ஆபத்தை குறைக்க உதவுகிறார்கள். மேலும் மாரடைப்பு அல்லது பக்கவாதத்திற்கு பிறகு நோயாளிகள் மீண்டும் நடக்கவும் அன்றாட வேலைகளை செய்யவும் தன்னம்பிக்கையுடன் வாழவும் பிசியோதெரபி பேருதவியாக இருக்கிறது. பிசியோதெரபி என்பது வெறும் தசை வலி அல்லது மூட்டு வலிக்கு மட்டும் உதவும் சிகிச்சை முறை அல்ல. இது நமது வாழ்க்கையின் பல்வேறு தளங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. விளையாட்டுத் துறையில் விளையாட்டு வீரர்களுக்கு காயங்களிலிருந்து விரைவாக மீள பிசியோதெரபி உதவுகிறது. மூப்பினால் ஏற்படும் மூட்டு வலி, முதுகுவலி போன்றவற்றால் அவதிப்படும் முதியோர்களுக்கு வலி நிவாரணமும் இயங்கும் திறனும் அளிக்க இது பயன்படுகிறது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் விரைவாக குணமடைய பக்கவாதம், முதுகு தண்டுவட காயம் போன்ற நரம்பியல் பாதிப்பு உள்ளவர்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப, குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடுகளுக்கு, கர்ப்பிணி பெண்களின் உடல் நலனுக்கு, இப்படி வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பிசியோதெரபி முக்கிய பங்காற்றுகிறது. இன்று தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் நாம் அனைவரும் நாள் முழுவதும் நாற்காலியில் அமர்ந்தே வேலை செய்கிறோம். இது நம் உடல் இயக்கத்தை பெருமளவில் குறைத்துவிட்டது. இதனால் இருதய நோய்கள், முதுகுவலி, பருமன் போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் உடல் இயக்கத்தில் ஈடுபடுவது, நடைப்பயிற்சி மேற்கொள்வது, சரியான உடல் நிலையில் அமர்வது போன்ற எளிய பழக்கங்கள் நம் இருதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க பெரிதும் உதவும் என்பதை பிசியோதெரபி மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள். எனவே இந்த உலக பிசியோதெரபி தினத்தன்று நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். நமது உடல் இயக்கத்தை புறக்கணியாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்போம். ஏதேனும் உடல்நல பிரச்சனை இருந்தால் தாமதிக்காமல் தகுந்த பிசியோதெரபி ஆலோசனையை நாடுவோம். இருதயத்தையும் உடல் இயக்கத்தையும் காப்பாற்றுவோம்.
1: உலக பிசியோதெரபி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தந்தவர் இயன்முறை மருத்துவர் ஜே ஆண்ட்ரூஸ் மில்டன் அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: பாட்டு இருக்கும், பேச்சு இருக்கும், புதுமை இருக்கும், பொழுதுபோக்கும் இருக்கும், எல்லாமே ஒரே இடத்தில். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், உங்கள் குமரி FM 101. மனசு கேட்டாலே சொல்லும் வாவ் அப்படின்னு தானே. திரை இசை கேட்கலாம் இந்த டைம்ல. நேரம் 12:55. இன்னும் கொஞ்ச நேரத்துல 1:00 ஆக போகுது. வயிற்றுக்கு பசி எடுக்கிற நேரம். நமக்கு பசி எடுக்கும் போது என் பிள்ளை சாப்பிட்டாச்சான்னு நினைக்கிற ஒரே உயிர் நம்ம அம்மா தானே. நம்ம எங்க இருந்தாலும், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ், டிராவல்னு எங்கவே இருந்தாலும் சாப்பிட்டோமா இல்லையான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த அன்பான அம்மாக்களுக்காக இந்த மதிய நேரத்துல ஒரு அழகான பாடல் கேட்கலாமா?

0: மதிய உணவோடு சேர்த்து அம்மாவின் அன்பையும் நினைச்சுக்கிட்டே இந்த பாடலை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. 100 சாமிகள் திரைப்படத்திலிருந்து உங்கள் மனதை வருடிய பாடல். இந்த பாடலை பாடியிருக்காங்க ஸ்ரீகாந்த் ஹரிஹரன், இசை பாலாஜி ஸ்ரீராம், வரிகள் மோகன்ராஜன்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: வேலை ஓட்டத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப், உங்க மனசுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். நேரம் சரியா 1 மணி ஆயாச்சு. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. செய்தி தெரியுமா நீர்களே, இன்று உலக எழுத்தறிவு தினம். எழுத்தறிவின் முக்கியத்துவம் என்ன, அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இப்போது தெரிஞ்சுக்கலாம். ஒரு புத்தகம், ஒரு பேனா, ஒரு எழுத்து, இவையெல்லாம் சின்ன விஷயங்களா தோணலாம் நமக்கு. ஆனா

ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இதில் கண்டிப்பாக இருக்குங்க. இன்னைக்கு உலக எழுத்தறிவு தினம். இந்த நாளை யுனெஸ்கோ 1966 அறிவிச்சிருக்கு. 1967 முதல் உலகம் முழுவதுமே கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு. எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை தனிப்பட்ட மக்களுக்கும் சமூகத்துக்கும் அமைப்புகளுக்கும் அறிய வைப்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமே. இந்த ஆண்டு சர்வதேச எழுத்தறிவு தினம் தனது 60வது ஆண்டு நிறைவை கொண்டாடுது. மக்கள், பூமி மற்றும் செழிப்புக்கான எழுத்தறிவு அப்படிங்கிற கருப்பொருள் கீழே தான் இதை வந்து கொண்டாடப்படுது. லிட்ரஸி ஃபார் பீப்புள், த பிளானட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறது தான் இந்த எழுத்தறிவு தினத்தினுடைய கருப்பொருள். வேகமாக மாறி வரக்கூடிய உலகில் அடைந்த முன்னேற்றங்களை மதிப்பீடு செய்யவும், தொடர்ச்சியான மற்றும் புதிதாக உருவாகக்கூடிய சவால்கள் குறித்த புரிதலை ஆழப்படுத்தவும் எதிர்கால எழுத்தறிவு திட்டங்களை வடிவமைக்கவும் ஒரு வாய்ப்பை வழங்குது. இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் ஒரு செய்தி உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும், இணையத்தில் கிடைக்கக்கூடிய தகவல்களை சரியா புரிஞ்சுக்கிறதும் கூட ஒரு வகையான எழுத்தறிவு தாங்க. அதனால எழுத்தறிவு அப்படிங்கிறது படிக்க தெரியும், எழுத தெரியும் என்பதோட முடிஞ்சிடக்கூடாது. சே தெரியுமா நிகழ்ச்சியில ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. இது வாகை சூடவா திரைப்படத்திற்காக ஜிப்ரான் இசையில் குழுவினரோடு ஜிப்ரான் பாடிய பாடல்.

பண்பலை 101 ஒரு அட்டகாசமான பாடல் நம்ம கேட்டுட்டு வந்தாச்சு. சேத்ரிமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம உலக எழுத்தறிவு தினம் அதை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். பாரதியார் கூட ஒரு அழகான வரிகள் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, அன்னசத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 10000 நட்டல், பின்னவற்றுள் யாவினும் ஈதன் பெருமை, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு எழுத்தறிவிக்கக்கூடிய அந்த பெருமையை வந்து பாரதியார் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உலகில் 15 வயசுக்கு மேற்பட்டவங்களில் சுமார் 88% பேர் படிக்கவும் எழுதவும் தெரிந்தவங்களாக இருக்காங்க. இளைஞர்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக 93% இருக்குது. ஒரு குழந்தைக்கு நாம் கொடுக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை மட்டும் மாற்றுறது இல்லைங்க, ஒரு குடும்பத்தினுடைய மாற்றம், ஒரு சமூகத்தினுடைய மாற்றம், ஏன் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தையே மாற்றக்கூடியது. படிக்க தெரிஞ்சவங்க வாழ்க்கையை புரிஞ்சுப்பாங்க, கற்றுக்கொண்டே இருப்பவங்க வாழ்க்கையே மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உலக எழுத்தறிவு தினத்துல நாம கற்றுக்கொள்வதோடு மட்டும் நிறுத்திக்காம நம்மளை சுற்றி இருக்கிற ஒருவருக்காவது கல்வியை வந்து நம்ம வந்து பரிசா கொடுக்கலாம். அறிவே ஆற்றல், எழுத்தறிவே நம் ஆயுதம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு வாசகம் ஒன்று இருக்குது. ஒரு எழுத்து ஒரு வாழ்க்கையே மாற்றலாம். அதனால நம்ம எழுத்தறிவை கொண்டாடுவோம், கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுக்கவும் செய்வோம்.

0: ஒரு புத்தகம், ஒரு பேனா, ஒரு எழுத்து, இதெல்லாம் நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் ஒருத்தருடைய லைஃப்பை வந்து மாற்றக்கூடிய சக்தியே வந்து இந்த எழுத்தறிவில் வந்து இருக்குது. கையெழுத்து போடுவது மட்டும் எழுத்தறிவு இல்லைங்க, தன்னோட தலையெழுத்தையே மாற்றி எழுதும் பேரறிவு. வாசிக்க தெரிந்தவனுக்கு உலகம் ஒரு புத்தகம், வாசிக்க தெரியாதவங்களுக்கு தன் வாழ்க்கையே ஒரு புதிர். அப்படித்தானே, எழுத்து அப்படிங்கிறது வெறும் வரி வடிவம் அல்லங்க, அது மனித குலத்தின் ஆக சிறந்த ஆயுதம் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய அகக்கண்ணை திறந்து நமக்கு வந்து அறிவை கொடுக்கக்கூடியது அந்த எழுத்தறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது தான். விதை முளைத்தால் அங்கே அறியாமை என்ற இருள் மறையும், சிகரம் தொடுமிறகுகள் முறித்தால் அங்கே வறுமை என்ற விலங்கு உடையும். செய்தித்தினதானியர்களே, இன்று உலக எழுத்தறிவு தினம்.
1: புன்னகையாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை 101.

சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, இளைஞர்கள் முதல் பெண்கள் வரை, காலை முதல் இரவு வரை, ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளோடு துணை நிற்கும் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:11. தொடரும் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. பெண்கள்னா அழகு மட்டும் இல்லைங்க, தைரியத்துல வீரமா இருக்கணும், முடிவெடுக்கிறதுல விவேகமா இருக்கணும். முடியாதுன்னு உலகம் சொன்னாலும் என்

0: நம்மளால முடியும்னு நிரூபிக்கிறவங்க தான் நம்ம பெண்கள். ஹாய் தோழிகளே, இது உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. ஹாய் சிநேகிதியே, இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா, ஐயோ இது நம்மளால முடியாதுன்னே ஒரு கட்டத்துல நீங்க நினைச்ச விஷயம், ஆனா கடைசியில எப்படியோ அந்த விஷயத்த ஜெயிச்சு முடிச்சிட்டீங்களா? அப்போ இந்த ப்ரோக்ராம்ல அந்த ஸ்டோரியை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. அது என்ன விஷயம், அது எப்படி முடிச்சீங்க, அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்களோட ஃபோன் லைன்ல வந்து உங்க கதையை சொல்லுங்க. 260-240-790-722 மொபைல் நம்பர், 8903257039. உங்க ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சியில. இன்னைக்கு முடியாதுன்னு நினைச்சதையும் முடிச்சு காட்டலாம்னு நிரூபிக்கலாமா? நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு தோழி வந்து வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
1: ஹலோ.
0: வணக்கம். நிகழ்ச்சியின் முதல் தோழியா வந்திருக்கீங்க. வணக்கமா, இங்க இருந்து யார் பேசுறீங்க?
1: பெண்களுக்கு முக்கியமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தொழில் வந்து தையல் கலை. அதாவது இப்ப நம்ம இத்தனை சென்டிமீட்டர்லதான் ஒரு பிளவுஸ் தைக்க வேணும்னு சொல்லி நம்ம டெய்லர் கிட்ட கொடுத்து அவங்க தச்சு தர மாட்டாங்க. அப்படி பல தடவை தையல் நல்ல முறையில் மெஷின் கற்றுக்கொள்வதற்கு முன்னால் நான் கொடுத்தேன், ஆனா அது முடியல. ஆனா அந்த சென்டிமீட்டர் அவர் முடியாதுன்னு சொன்ன அந்த துணியில நானாக முயற்சி செய்து சிந்திச்சு அது எந்த எந்த பொருள் செய்ய வேணும், அதாவது பிளவுஸ் அதை தச்சு முடிக்க வேண்டும் என்ற முறையில் பல துண்டு துணிகள், அதுக்கு ஏற்றவாறுள்ள துணிகளை எல்லாம் நம்ம பத்திரப்படுத்தி வச்சிருந்ததுனால அத அழகாக அந்த டெய்லர் முடியாது என்ற சொன்ன வார்த்தைக்கு மேலாக நல்ல முறையில் பல தடவை அதை செய்திருக்கிறேன். இந்த இந்த முறையை நான் அநேகருக்கும் கற்று கொடுத்திருக்கிறேன்.
0: கண்டிப்பா, நம்ம வந்து இப்போ உள்ள ஜெனரேஷன்ல வந்து எல்லாருமே மாடர்னா ட்ரெஸ் போடணும் அப்படிலாம் சொல்லிட்டு வந்து நம்மளோட பிளவுஸுக்குலாம் நிறைய ஆரி ஒர்க் எல்லாம் வைக்கிறாங்க. சோ நம்ம நினைச்ச இதுல வந்து அவுட்ஃபிட் வரல அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். சோ நம்மளே வந்து நம்மளுடைய துணிகளை வந்து தையல் கலையை நமக்கு படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளே தச்சிடலாம், முடியாதுன்னு சொன்னா கூட நம்ம முடிச்சு காட்டிடலாம் அப்படின்னு நீங்க வந்து உங்க வாழ்க்கையில சாதிச்சிருக்கீங்க இல்லையா?
1: ஆமா, நான் அதை பல தடவை செய்தது மட்டுமல்ல, எனக்கு யார் பழகினாலும் இன்னைக்கும் முதிர் வயது யாராவது இந்த தையக்கலையின் முறைகளை பற்றி ஏதாவது சொல்லுகிற போது இதை இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம், இந்த பழைய பட்டன்ஸ் இந்த பழைய பொருட்கள் தூரே போடாதங்க, இதை எடுத்து ஒரு டின்ல சேர்த்து வச்சுக்கொள்ளுங்கள், இதை நமக்கு சமயத்துக்கு கடைக்கு போகாமலே இந்த சமயத்தையும் வேஸ்டாக்காமல் பணங்களையும் வேஸ்டாக்காமல் நமக்கு வாழ்வதற்கு இது பிரயோஜனமாக இருக்க முடிக்கலாம்.
0: சரி, ரொம்ப அழகா நிகழ்ச்சியில பேசிருக்கீங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுமைக்கு நன்றி.
2: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870-19870.
5: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான்கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்குபெறும் நியமுகம். உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றிய செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். ஹாய் சிநேகிதியே,

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில வந்து முடியாது, இது நம்மளால முடியவே முடியாதுன்னு ஒரு விஷயத்த பார்த்து நீங்க எப்பதாவது சொல்லியிருக்கீங்களா? ஆனா அந்த விஷயத்த ஒரே நாள்ல அட நம்மால முடிச்சிருச்சோமே அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு, சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது என்னால பேலன்ஸ் பண்ணவே முடியலன்னு நினைச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு சைக்கிள்ல போறது அப்புறமா பைக் ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு ரொம்ப சாதாரண விஷயமா அது வந்து மாறி இருக்கும். எக்ஸாம் எழுதும்போது ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், இந்த சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகவே முடியாது, நிறைய மார்க் எடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா ரிசல்ட் வந்தப்போ அடடா நம்மளால முடிச்சிட்டோமே, ஐயோ நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோமே அப்படின்னு உங்களை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்ட நாட்கள்லாம் நிறையவே இருக்கும் இல்லையா? நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம், ஹாய் ஸ்நேகிதியே.
5: ஹலோ,
4: வணக்கம். எங்கிருந்து யாரு பேசுறீங்க?
5: என்னோட
4: பேரு சாலினி, கண்ணக்குறிச்சியில இருந்து பேசுறேன். கண்ணக்குறிச்சியில இருந்து பேசுறீங்களா? முடிச்சு சாதிச்சு காமிச்ச ஒரு விஷயம் ஏதாவது இருக்குதா?
5: நிச்சயமா இருக்குது. என்னோட லைஃப்ல ஒரு விஷயம் இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன்.
4: சொல்லுங்க.
5: என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து கிராமத்துலதான். அப்புறமா 12th படிச்சு முடிக்கும் போது நம்மளுக்கு என்ன நெக்ஸ்ட் டிகிரி படிக்கணும்னே ஐடியா இல்ல. அதுக்கப்புறமா சரி என்ஜினியரிங் படிக்கலாம்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா நம்ம வந்து படிச்சதே கவர்மெண்ட் ஸ்கூல்னால அதுல எப்படி நம்ம வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் டிப்ளமோ தான் படிச்சிருந்தேன். ஆனா டிப்ளமோ படிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கான்பிடன்ஸ் இருந்துச்சு, நம்ம ஒரு என்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமா ஒரு தைரியம் எண்ணம் வந்துச்சு. அதனால நான் அதுக்கப்புறமா என்ஜினியரிங் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கிளியர் பண்ணிட்டேன்.
4: ஓ, நீங்க உங்களால முடியாதுன்னு நினைச்சு நீங்க சாதிச்சிட்டீங்க இல்லையா லைஃப்ல?
5: முடியாது என்ன. சோ நம்ம எந்த விஷயம்னாலும், படிக்கிற விஷயத்துல எந்த ஒரு கெரியர்னாலும், நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், நம்மளால கண்டிப்பா அதுல

0: பண்ண முடியும்.
1: இன்னொரு விஷயம்
0: இன்னொரு விஷயம்
1: சொன்னது.
0: என்னன்னா, இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, டூ வீலர் ஓட்டுறதும் அந்த மாதிரி தான். அப்போ எல்லாம் டூ வீலர் வந்து ஒரு வீட்டுல ஒண்ணுதான் இருக்கும். அந்த டைம்ல எல்லாம் நம்மளுக்கு டிரைவிங் கத்துக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும், தெரியாது நம்மளுக்கு, யாரும் தெரியவும் செய்யாது கிராமத்துல இருந்துட்டு. அப்ப கூட கண்டிப்பா டூ வீலர் எல்லாம் நம்ம ஓட்டலாம் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட்ல பழக ஆரம்பிச்சு ஒரு ஒன் டேல நான் வந்து பழகிட்டேன். அதே மாதிரி எல்லாமே நம்மளோட எண்ணங்கள் தான். நம்ம நம்ம எந்த அளவு உயரமா நம்ம யோசிக்கிறோமோ அந்த அளவு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எதுனாலும் அச்சீவ் பண்ண முடியும்.
1: கண்டிப்பா
0: ஒரு பயம் இருக்கும், ஆனா நம்மளுக்குன்னு ஒரு மனசுல ஒரு பண்ணலாம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை பொறுத்து நம்மளால வாழ்க்கையில கண்டிப்பா எதுனால
1: கண்டிப்பா நமக்கு நம்மளோட மனசுல வந்து ஒரு தயக்கமோ இல்லைனா ஒரு பயமோ இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளால வந்து சாதிக்க காமிக்க முடியாது. சோ அந்த பயத்தையும் நம்ம அந்த தயக்கத்தையும் வந்து நம்ம வந்து நம்மளை விட்டு விரட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா லைஃப்ல வந்து வெற்றியை வந்து நம்ம வந்து சாதிச்சு காமிச்சிடலாம் இல்லையா?
0: ஒரு தடவை நம்மளோட வாழ்க்கை, நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம கண்டிப்பா சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், அதனால சாதிக்கலாம் அந்த மாதிரி முயற்சி பண்ணும் போது.
1: சரி, ரொம்ப அருமையா பேசிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
0: நன்றி.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: முடியாது அப்படின்னு சொல்றது சூழ்நிலை, முடியும் அப்படின்னு நிரூபிக்கிறது தாங்க நம்மளுடைய தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். நம்மளால முடியாதுன்னு நினைக்கிற விஷயம் எதுவா இருந்தாலும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளால முடியும் அப்படிங்கறத காட்டுவதற்கு தான் இந்த வாழ்க்கை நமக்கு வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நிகழ்ச்சியில பேசுறதுக்காக காத்திருக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்

0: வெற்றிக்கு முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய தடையே என்னால் முடியாதுன்னு நாம் நமக்குள்ளே சொல்லிக்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை தாங்க. ஸோ அந்த வார்த்தையை மாற்றுங்க, உங்கள் வாழ்க்கையே மாறும். அதே மாதிரி முடியுமா முடியாதா அப்படின்னு நமக்குள்ளேயே நாம் வந்து ஒரு சந்தேகத்தை வந்து நம்ம வந்து நம்ம மனசில் ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா, அது என்னடா நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம சந்தேகத்தை க்ரியேட் பண்ணும்போதே நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம மனசும் சொல்ல ஆரம்பிச்சிடும். நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
1: வணக்கம்.
0: வணக்கம். இங்கிருந்து யார் பேசுகிறீங்க? சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முடியாதுன்னு நினைச்சு சாதிச்சு காமிச்ச அந்த விஷயம் என்ன?
1: முடியாதுன்னு நினைச்சது வந்து ஒரு கோயில் விசேஷத்துல ஒரு விளையாட்டு போட்டி நடந்துச்சு. அதுல வந்து செங்கல் தூக்கணும். அதுல வெற்றி பெற்றிருந்தேன்.
0: எத்தனை செங்கல் தூக்குனீங்க?
1: ஒரு செங்கல்.
0: அத நம்ம இது பண்றது அதுல வின் பண்ணிருக்கீங்களா? முடியாதுன்னு நினைச்சு கடைசியில வின் பண்ணிட்டீங்க.
1: ஆமா.
0: சரி சரி, ரொம்ப அருமையா பேசிருக்கீங்க, நன்றி.

0: பயணிகள்லாம் வந்து அவங்களுடைய சாதிச்ச அந்த விஷயத்த மூமெண்ட்டை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக என்ன சொல்ல போகிறாங்க, என்ன தோழி எங்கிருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், ஹாய் ஸ்நேகிதியே.
1: ஹலோ,
0: வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்க? புன்னகையோட பேசக்கூடிய தோழியுடைய பேர் என்ன? சொல்லுங்க, நீங்க வந்து முடியாது அப்படின்னு நினைச்சு சாதிச்ச அந்த விஷயம்.
1: மேடம், நம்ம ஒரு வேலையா இருந்தாலும் சரி, முடியாதுன்னு நம்ம நினைச்சோம்னா அதை முடிச்சு காட்டணும்னு நம்ம உள்ளுக்குள்ள நினைச்சோம்னா

0: காரணம் என்னன்னு சொன்னா நான் சொல்லி எங்க வீட்டுல நடு பல வருஷம் ஆகுது ஒரு மரம், ஒரு ஆத்து மரம் அது நவுண்டு ஒரு வாரமான ஒரு வாரத்துக்கு சரி நமக்கு தான் கொஞ்சம் இதை வெட்டி பாப்போம் எனக்கு எல்லா பொப்போலையும் எல்லாம் அரைக்கணும் அரைச்சிட்டு ஒரு வாரம் மாட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாட்டுது வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி எல்லாம் வெட்டி அடைச்சிட்டேன். அப்ப நம்ம முயற்சியினால சொல்லி பார்த்தேன், என் மகத்தையும் சொல்லி பார்த்தேன், என் மகன் எனக்கு என்னன்னு தெரியுமா, நான் யாரையும் கூட்டிட்டு வந்து வெட்டிக்காரம்மா உங்களுக்கு இடம் சரியா
1: இருந்தான்
0: ரொம்ப இடம் சொல்லிதான் பிள்ளையத்தான் ஓடி ஆகி தாண்டி விளையாட ரொம்ப பிள்ளைக்கு மேல வந்து
1: இருக்கிறான்
0: நடக்கிறதும் கஷ்டமா இருக்குது. நான் பார்த்தேன் சரி இதை வச்சிட்டு அப்படியாதுன்னு அந்த வெட்டி வச்சு கோடங்கி எல்லாம் இங்க உண்டு
1: அருமையா பேசிருக்கீங்க, நன்றி. நேயர்களே, குமரி பண்பலை நூற்று ஒன்றில் ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நம்ம வந்து தோழிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து முடியாது அப்படின்னு சில பேர் வந்து முதல் நாள் வேலைக்கு போகும்போது இந்த வேலையை நம்மளால் சமாளிக்க முடியுமா, இவ்வளோ பேர் இருக்காங்களே, இல்லை வந்து நமக்கு கம்ப்யூட்டர் தெரியாதே, டைப்ரைட்டிங் தெரியாதே, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு நிறைய பேர் வந்து வேலைக்கெலாம் போயிருப்பாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா ஐயோ இவ்வளோதானா, நம்ம இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, சில பேர் வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், மேடையில் பேசுகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் வந்து அந்த மைக்கு முன்னாடி போனதும் அந்த பேசுகிற வார்த்தை அப்படியே வந்து பேசிட்டே இருப்பாங்க, அவங்க பாட நினச்சதை பாடுவாங்க அப்படின்னு கண்டினியூஸாக அவங்க என்ன நினச்சாங்களோ அதை வந்து அந்த இடத்துல வந்து சாதிச்சு காமிச்சிருப்பாங்க. நம்முடைய திறமைக்கு முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய தடை அப்படின்னா சில நேரம் நம்மளுடைய பயணம் தாங்க. சில பேர் வந்து சில படிப்பு வந்து நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுமா அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் சில பேருக்கு இருந்திருக்கிறாது. ஆனால் அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி அந்த படிப்பை கூட முடிச்சிருக்கலாம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கிற அடுத்த தோழி, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்க?
2: பெரியவளிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, உங்களுடைய அந்த சாதிச்ச அந்த விஷயம் என்ன விஷயம் அது சொல்லுங்க.
2: எதுக்குமே தயக்கம் இருக்கக்கூடாது மேடம். பெண்களா இருக்க நமக்கு அதை முடியாதுங்க சொல்லே கிடையாது வாழ்க்கையில, அந்த மாதிரிதான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப முயற்சி இருந்தால்தான் பயிற்சி பெற முடியும், பயிற்சி இருந்தால்தான் பணி செய்ய முடியும்.
1: என்ன
2: பொறுத்த வரைக்கும் ஒரு கைவினை பொருட்களா இருக்கும்னு வைங்களா மேடம், நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு
1: வரேன்னா
2: அதே இதை நான் பிரிச்சு பார்த்து திரும்ப அதே போல ஒண்ணிச்சிருவேன். அந்த பொருட்களா வேண்டாத நெகிரியா இருந்தாலும் அதுல ஒரு பூ போல அந்த மாதிரி பொருட்களை பார்த்தே அதை போல
1: செய்துருவேன்.
2: அந்த மாதிரி சாதிப்பாது முடியாதுன்னு புலச்சி வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணி ராத்திரி பகல அதை யோசிச்சு எப்படினாலும் அதை ஒரே மாதிரி பண்ணிடுவேன்.
1: கண்டிப்பா முடியாதுன்னு நம்ம வந்து சொல்றதுக்கு முன்னாடி சரி ஒரு தடவை நம்ம வந்து ட்ரை பண்ணி பாக்கலாமே அப்படி நம்ம மனசுக்குள்ள நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே அதை வந்து சாதிச்சு காமிச்சிடலாம் இல்லையா.
2: அதே போல பிளவுஸ் தைக்கிறதும் நான் டெய்லரிங் போய் படிக்கல மேடம், ஒரு பிளவுஸ் பிரிச்சு பார்த்தே நானே கட் பண்ணி
1: தச்சிடுவேன்.
2: அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் உண்டு, அதை பார்த்தா அதே மாதிரி நம்ம பண்ணணும், அந்த மாதிரி ஒரு முயற்சி அதுல வந்து நம்மள ஈடுபடுத்தணும்.
1: கண்டிப்பா
2: அப்படி ஒரு திறமை நமக்கு இருக்கணும், அதை வளர்த்துக்கிடணும்.
1: ஓகே, ரொம்ப அழகா பேசிருக்கீங்க, நன்றி.
2: நன்றி மேம்.
1: ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். விவேக் வரிகளில் கல்பனா ராகவேந்தர் ஈஸ் பாடிய 36 வயது நிலை திரைப்படத்தில் இருந்த பாடல் இசை சந்தோஷ் நாராயணன். கேட்டுட்டு இருக்கீங்க இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில தோழிகள் பங்கேற்று பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்க லைஃப்ல சாதிச்ச விஷயத்த இந்த நிகழ்ச்சியில சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 260-240-290-722 கால் பண்ணுங்க. இணைப்பு எண் 0465-2, மொபைல் நம்பர் 8903257039. ஹாய் ஸ்நேகிதிகளே, வாங்க இன்னைக்கு நம்ம கதைகளை நம்மோட கொண்டாடலாம். நிகழ்ச்சியில பேச காத்திருக்கூடிய அடுத்த தோழிகள் யாரெல்லாம்னு வரிசையா பாத்திரலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், இங்க இருந்து யார் பேசுறீங்க?
1: சுங்கான் கடையில இருந்து.
0: சுங்கான் கடையில இருந்து
1: ராதா மனோகரன்.
0: ஓகே, சொல்லுங்க. நீங்க வந்து லைஃப்ல வின் பண்ண அந்த மொமெண்ட் எந்த மொமெண்ட்?
1: மலையாளம் பேச.
0: என்னமா? மலையாளத்துல பேசுங்க, மலையாளத்துல பேசுங்க, பிரச்சனை இல்லை, சொல்லுங்க.
1: என்ன பேசாட்டு எனக்கு தெரியா, நீ என்னடா பண்ணு சொல்லிட்டு சரி நாங்க போன பேசணும். எனக்கு ரொம்ப
0: நினைச்சு வந்திருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. சரிம்மா, ரொம்ப அருமையா பேசிருக்கீங்க.

0: நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம். ஹாய் ஸ்நேகிதியே.
2: வணக்கம்.
0: வணக்கம். இங்க
2: இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: நிறைய விஷயம் இருக்குது. சின்ன குழந்தையில ஒரு சாதிச்சது நினைச்சு நினைச்சு ரொம்ப இதா இருக்கும். என்னன்னா, நாங்க தோப்புக்கு எல்லாரும் சேர்ந்து போற பழக்கம் உண்டு. நான் அப்ப ஒரு 6th படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்ப அம்மா வர உண்டு, ஆனா அண்ணன் எல்லாம் எல்லாரும் போட்டி மாதிரி இருந்துச்சு. அப்போ அண்ணன் படபட மரத்து மேல
0: ஏறிட்டான்.
2: நான் எங்கன்னா ஏற முடியல. என்ன பாத்துட்டு இருந்தப்போ அம்மாட்ட பாத்தேன். அம்மா ஒண்ணுமே சொல்லல. சரி, நம்மளால ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லி அந்த சின்ன வயசுல குடுக்கணும்னு அந்த தென்னை மரத்துல ரெண்டு இளநீ வேற பறிச்சு
0: பாப்போம்.
2: அண்ணன் வந்து முடியாதுன்னு சொன்னப்போ என்னால முடியும் அப்படின்னு சொல்லி ஏறி ஆதிச்சது. ரொம்ப குறிப்பா இருக்கும் இப்போ நினைச்ச நினைச்சு. சரி,
0: சின்ன வயசுலயே மரம் ஏறிருக்கீங்க இல்லையா? சரிமா, உங்களுடைய பெயர் வந்து தெளிவா கேக்கலாம். முதல்ல நீங்க பேசும்போது எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, யாரு பேசுறீங்க?
2: ஸ்ருதி, பருத்தியில இருந்து பேசுறேன்.
0: ஓகே. இன்னொரு நிகழ்ச்சின்னு சொன்னீங்கல்ல, என்ன அது?
2: சைக்கிள் கத்துக்கிட்டதும் அதே மாதிரிதான்.
0: முடியாதுன்னு நினைச்சு கடைசியில வந்து முடிச்சு காமிச்சிட்டீங்க இல்லையா?
2: ஆமா, மேல நிறைய அதே மாதிரி இருக்கு. செய்யும் போதும் இது நம்மளால செய்ய முடியாதுன்னு நினைச்சு அப்புறம் ட்ரை பண்ணி கடுமையா உழைச்சி முன்னுக்கு வந்தோம். அதெல்லாம் ரொம்ப
0: கஷ்டம்தான். அந்த நேரத்தெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும் கூடிய நேரத்துல இப்ப நினைச்சு பார்க்கும் போது கூட ரொம்ப சந்தோஷமா மகிழ்வா இருக்கும். நம்மளா முடிச்சோம் அப்படின்னு நம்மள நினைச்சே நமக்கு ஆச்சரியம் இருக்கு இல்லையா? சரி, நிகழ்ச்சியில அருமையா பேசிருக்கீங்க. நன்றி. முடியாது அப்படின்னு மனம் சொன்னால் முயற்சி செய்து பார்ப்போம் அப்படின்னு நம்மளுடைய இதயம் வந்து சொல்லட்டும். விழுந்தால் எழலாம், தோற்றால் திரும்ப முயற்சி செய்யலாம். ஆனா முயற்சி செய்யாமலே முடியாது அப்படின்னு முடிவு மட்டும் செய்யக்கூடாதுங்க. இன்னிலிருந்து நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம வாழ்க்கையிலிருந்தே தூக்கி எறிஞ்சிருவோம். ஏன்னா கனவு காண்பது நம்ம வேலை, முயற்சி செய்வதும் நம்ம வேலை, வெற்றியை கொடுப்பது காலத்தினுடைய வேலை. இதுவரை நம்மோடு இணைந்து உங்கள் கதைகளை ஷேர் பண்ணிய தோழிகளுக்கும் கேட்டு ரசித்தனர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். உங்கள் குரல் தான் ஹாய் ஸ்நேகிதியோட பலமே. மாநிலம் முழுக்க என்ன நடக்குது உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மாநில செய்திகளோடு திருச்சிராப்பள்ளி அஞ்சல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறை கைவிடப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு ஊழியர்கள் வீடு வாங்க முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் இலகுவாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்படுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் துரிதமான ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் 2800 கிலோமீட்டர் நீள சரக்கு போக்குவரத்து வழித்தட பணிகள் செயலாக்கத்திற்கு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்து இன்று பேசிய பிரதமர், 21வது நூற்றாண்டிற்கு தேவையான வரலாற்று சிறப்புமிக்க சாதனை வளர்ச்சிகள் நிலைநாட்டப்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி வெளியிட்டார். 2006 ஆண்டு நாட்டின் சரக்கு வழித்தடத்திற்கான திட்டங்கள் தொடங்கப்பட்ட போதிலும் 2014 ஆண்டு வரை இது சார்ந்த பணிகளில் தேக்க நிலை காணப்பட்டதாக கூறினார். ஆனால் 2014 ஆண்டு தாம் பதவியேற்ற பின்னர் இது சார்ந்த பணிகளை விரைவுபடுத்தி நாட்டின் தளவாட சூழலில் ஆக்கப்பூர்வமான முத்திரையை படைத்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். இதன் மூலம் போக்குவரத்து துறை எழுச்சி பெற்றதாகவும் அவர் எடுத்துரைத்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள்

0: அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். சட்டப்பேரவை இன்று கூடியதும் திமுக கொறடா திரு ஏவவேலு பேச பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அனுமதி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய திரு ஏவவேலு, நேற்றைய தினம் தங்களை பேச அனுமதித்திருந்தால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தெரிவித்து வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது என்று குறிப்பிட்டார். அவையில் இல்லாதவர்களை பற்றி முதலமைச்சர் நேற்று பேசியது மரபு அல்ல என்றும், எந்த குற்றச்சாட்டிற்கும் ஆதாரம் இருப்பதாக சர்க்காரியா கமிஷன் கூறவில்லை என்றும் குறிப்பிட்டார். அமலாக்கத்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருப்பதால் அதுகுறித்து பேசியது மரபல்ல என்றும் அவர் கூறினார். எனவே முதலமைச்சரின் ஆட்சேபகரமான கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், 6 குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருப்பதாக சர்க்காரியா கமிஷன் குறிப்பிட்டுள்ளதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவை குறிப்பிலிருந்து முதலமைச்சரின் பேச்சை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியவாறு காணப்பட்டனர். சிலர் பேரவைத் தலைவரை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். இச்சூழலில் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக கூறி அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் திமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். பேரவைத் தலைவர் திமுக கொறடா திரு ஏவ வேலுவை மீண்டும் பேச அனுமதிப்பதாக கூறியும் திமுக உறுப்பினர்கள் முதலமைச்சரின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோஷத்தை தொடர்ந்து எழுப்பியதால் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றும்படி அவை காவலர்களுக்கு பேரவைத் தலைவர் உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து அவை காவலர்கள் உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றினர். 2027 ஆண்டின் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறையை முழுமையாக கைவிட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்திற்கு அஇஅதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், பாமக, பிஜேபி கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. தமிழ்நாட்டில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பேருந்துகளின் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 அரசு பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி, அவசர உதவி பொத்தான்கள் 18 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையில் இன்று உரையாற்றிய அவர், பொது தனியார் கூட்டாண்மை முறையில் நவீன பயணி வசதிகள் மற்றும் வணிக பயன்பாடுகள் உருவாக்கப்படும் என்றார். மாநகர போக்குவரத்து கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பணிமனையில் 40 பேருந்துகளில் எரிபொருள் சென்சார் மற்றும் சக்கர காற்றழுத்த கண்காணிப்பு அமைப்பு முன்னோடி திட்டம் 14 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றார். சாலை விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் குறைக்கும் வகையில் 10,524 புறநகர் பேருந்துகளின் இருபுறங்களிலும் பக்கவாட்டு பாதுகாப்பு அரண்கள் 15,79 லட்சம் ரூபாய் செலவில் பொருத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திட்டக்குழுவில் சுகாதார ஆராய்ச்சி மையம் ஏற்படுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நிதி, திட்டம், வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், அதிகாரப்பூர்வமான கொள்கை உருவாக்கம் மற்றும் திறன்மிக்க நிர்வாக முடிவுகளை மேற்கொள்ள ஏதுவாக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் உதவியுடன் ஆளுகைக்கான அலகு ஏற்படுத்தப்படும் என்றார். நிதித்துறையில் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் புகழ்பெற்ற நிறுவனங்களின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். அரசு ஊழியர்கள் வீடு வாங்குவதற்கான முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் எளிமையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்படுத்தப்படும். பாதுகாப்பான வருடாந்திர நேர்காணலுக்காக ஓய்வூதியதாரர் சுயசேவை முனையம் நிறுவப்படும் என்றும் கூறினார். இலங்கை தமிழர் குழந்தைகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகை மேலும் 2,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். பொதுநல நோக்கில் உதவிகளை செய்து வரும் அயலக தமிழர்களுக்கு வெற்றி தமிழர் விருது வழங்கப்படும். முன்னாள் படைவீரர் மற்றும் கணவனை இழந்த பெண்களுக்கான மாதாந்திர நிதியுதவி 6,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முன்னாள் படைவீரர்கள் கழகத்தின் பல்வேறு நிர்வாக பணிகளுக்கான

0: ஒருங்கிணைந்த வலைதள செயலி 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதையடுத்து இந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுவீச்சில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. மதுராந்தகத்தில் இடைத்தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வீரப்பன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்தும் வேட்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் விதி மீறலை கண்காணிக்க தலா 9 பறக்கும் படைகள், நிலையான கண்காணிப்பு குழுக்கள், 2 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு மணிஷ் நார்னவாரே கூறியுள்ளார். பிரச்சாரத்திற்கு உரிய அனுமதி பெற வேண்டும் என்றும் உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை காவல் நிலையங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இதனிடையே திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் மானியத்தில் மின்மோட்டார் பம்ப் செட் அமைக்கும் திட்டத்தில் பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் அழைப்பு விடுத்துள்ளார். அந்தந்த வேளாண் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை அணுகுமாறு எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: வேலூர் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் நடப்பு நிதியாண்டில் தனிப்பட்ட விவசாயிகளுக்கு மின்மோட்டார் பம்ப் செட்டுகள் அமைத்து ரூபாய் 15,000 மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற விருப்பமுள்ள சிறு குறு கிணறு விவசாயிகள் அந்தந்த பகுதியில் உள்ள வேளாண்மை உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் அதற்கான மனுவினை வழங்கி பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரில் இருந்து மோகன்.
0: நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் மாதாவின் பிறந்தநாளையொட்டி சிறப்பு திருப்பலி இன்று நடைபெற்றது. மாதா திருக்கொடி இறக்கும் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் ஆண்டு திருவிழாவின் கடைசி நாளான இன்று தேவமாதா பிறந்தநாள் விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. பேராலயத்தில் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. மாலை 6 மணிக்கு மாதா திருக்கொடி இறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வேளாங்கண்ணியிலிருந்து வெளியூர் செல்வதற்காக சிறப்பு ரயில்கள் மற்றும் பேருந்துகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் இதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. கர்நாடக அணைகளில் நீரின் அளவு குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதோடு தமிழக அரசின் சார்பில் கூடுதல் நீர் திறந்துவிட கோரிக்கை வைக்கப்படும் என தெரிகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 8,558 கனஅடியாக குறைந்துள்ளது. ஆசிய கோப்பை இளையோர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தென்கொரியாவை 7-3 என்ற கோல் கணக்கில் இன்று வென்று அரையிறுதிக்குள் நுழையும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற 3 போட்டிகளில் 7 புள்ளிகளை பெற்றுள்ள நிலையில் நாளை சீன தாய்பேயுடன் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற்றால் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறை கைவிடப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு ஊழியர்கள் வீடு வாங்க முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் இலகுவாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் செயல்படுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101.
4: குரல் கேட்டாலே குஷி, பாட்டு கேட்டாலே ஹாப்பி. குமரியின் ஒவ்வொரு நொடியை மட்டுமில்லாமல் இணையம் வாயிலாகவும் உலகெங்கிலும் இருப்பவர்களை கொண்டாட வைக்கும் பண்பலை இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. திரை இசை

கேட்டு மகிழ்வோம். கேட்கலாம் காதலில் விழுந்து என்ற திரைப்படத்திற்காக கவிஞர் பா விஜயின் காவிய வரிகளில், விஜயாஞ்சனியின் இதமான இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா சாய் சரண் குரல்களில் கேட்கலாம்.

0: eastern Madhya Pradesh, eastern Uttar Pradesh, Odisha, West Bengal and northeastern parts of the country today. IMD said thunderstorms accompanied by lightning and gusty winds are likely to prevail over the Andaman and Nicobar Islands, Bihar, Odisha, Sabhimalayan, West Bengal, Sikkim and Telangana till tomorrow. Meanwhile, Uttarakhand, Chhattisgarh, Gangetic West Bengal, Jharkhand, Madhya Pradesh, Tamil Nadu, Puducherry, Karaikal and northeast India are expected to witness thunderstorms accompanied by lightning during the next 2 days. In Bihar, receding water levels in the Ganga, Gandak, Kosi and Son rivers have brought some relief to flood-affected people. However, the situation remains serious with water levels still rising in some downstream areas. We have a report.
1: The water level of the Ganga has fallen by 12 to 25 centimeters at various places in Buxar, Bhojpur and Patna. However, a rising trend continues in several downstream areas of Munger and Bhagalpur. More than 27 lakh people across 13 districts are facing a severe flood situation. In Patna, 11 blocks are affected. Several panchayats in the Diara areas of Maner, Danapur, Raghupur and Panapur remain surrounded by flood waters following the rise in the Ganga, Son and Punpun rivers. Connectivity between several villages in Mokama, Atmalgola, Fatuha and Bakhtiarpur and the district headquarters has also been disrupted. Chief Minister Samrat Chaudhary visited flood-affected areas of Vaishali and Saran. Nidhish Ree for Akashwani News.
0: In archery, India won 2 gold medals at the 2026 World Para Archery Series Leg 3 in Ahmedabad today. Harvinder Singh and Vijay Sundi clinched their 3rd consecutive World Para Archery Series title, defeating Slovakia 6-2 in the Para Recurve Men's Doubles Final. The duo had earlier won gold at the Bangkok and Nove Mesto stages, defeating Chinese Taipei and Ukraine respectively in the Para Women's Recurve Doubles. Pooja Jatian and Bhavna Chaudhary settled for silver after losing 6-0 to China in the final. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi lays foundation stone, inaugurates and dedicates to the nation development projects worth 35,000 crore rupees in Gujarat. Prime Minister Modi to inaugurate and address the Global FinTech Fest DFF 2026 in Mumbai this evening. Bombay High Court refuses to quash summons issued to Congress MP Rahul Gandhi in 2019 defamation case over his remarks against Prime Minister Narendra Modi. IMD forecasts heavy rainfall over Bihar, eastern Uttar Pradesh, Odisha, West Bengal and northeastern parts of the country today. And with that, we end the midday news.
2: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
3: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
4: காலை தொடங்கி இரவு வரைக்கும் உங்கள் ஒவ்வொரு பொழுதுக்கும் ஒரு துணையாய் நிற்பது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:15. நேர்களே, இப்போது கேட்கலாம்.
5: உலக பிசியோதெரபி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் இயன் முறை மருத்துவர் ஜே ஆல்ரின் பினோ அவர்கள்.
6: குமரி எஃப்எம் அனைத்து நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இன்று செப்டம்பர் 8 உலக பிசியோதெரபி தினம். இந்த உலக பிசியோதெரபி தினம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருளை கொண்டு இது கொண்டாடப்படுகிறது. இந்த வருடத்திற்கான கருப்பொருள் வந்து பக்கவாதம் மற்றும் இதய நோய் எப்படி வராமல் தடுப்பது மற்றும் இதய நோயாளிகளை மறுவாழ்வுக்கு பிசியோதெரபியின் பங்கு என்ன. இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைடா எடுத்துட்டீங்கன்னா இறப்பு விகிதத்துல 85% வந்து பக்கவாதத்தினாலையும் ஹார்ட் ப்ராப்ளத்தினாலையும் நிறைய பேர் இறந்து கொண்டிருக்காங்க. அது இப்ப இந்த தலைமுறை மின்னணு சாதனங்கள் போன்ற சாதனங்கள் வந்த பிறகு இன்றைய தலைமுறையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த சமூக ஊடகங்கள் மற்றும் வந்து ஒரு கவனக்குறைவு அதிகமாக காணப்படுது. இதனால இளைய தலைமுறை நிறைய பேருக்கு வந்து சீக்கிரமாக 40 வயசுல வந்து நிறைய பேர் வந்து இதய நோயினாலையும் பாதிப்படைகிறாங்க, பக்கவாதத்தினாலும் பாதிப்படைகிறாங்க. இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் என்கிற ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கு தான் இந்த வருடத்துக்கான பிசியோதெரபியின் கருப்பொருளின் நோக்கமாக காணப்படுகிறது. அப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு இதய நோயும் பக்கவாதம் வரணும்னா ரெண்டு ஆர்கன், அப்ப இதயம் வந்து பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்னா உடல் உழைப்புக்கும் உடல் இயக்கத்திற்கும் நம்மளுடைய

ஹார்ட்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அப்படின்னா ஒரு நிமிடத்தில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோமோ அந்த அளவுக்கு எவ்வளோ ஹார்ட் பீட் இருக்குது. 20 வயசு கீழே உள்ளவங்களான 180-190 வரை போகலாம். ஆனால் அதே இது வந்து 40 வயசு ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 170 இருக்கணும். அதே இது வந்து 60 வயசுக்கு மேலே 80 வயசுன்னு சொன்னால் ஒரு 140 அந்த ஹார்ட் பீட் இருக்கணும். அந்த உடல் அசைவுக்கும் ஹார்ட்டுக்கும் மெயினாக சம்மந்தம் இருக்குது. அப்போது ஹார்ட் நல்லா இருக்கணும்னா உடல் இயக்கமும் நல்லா இருக்கணும். ரெண்டாவது வந்து இதயம் நல்லா இருக்கணும்னா நம்மளுடைய மன வலிமையும் மன இயக்கமும் நல்லா இருக்கணும். ஏன்னா இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனால் நம்ம பாடி வந்து என்ன செய்யுது, ஒரு ஷியரிங் வருது, பாடியில் வந்து ஹார்ட் பீட் வந்து என்ன செய்யுது, ஜாஸ்தி ஆகுது. அப்போது நம்ம உடல் இயக்கத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இதயத்துக்கு, மன நிலையினால் பாதிப்படையும் போது இதயத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அதனால இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தணும். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பிபி சமநிலையோடு இருக்கணும், ஹையாக இருக்கக்கூடாது, லோவாக இருக்கக்கூடாது, நார்மலாக அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்களோ அதனுடைய நார்மல் வேல்யூவில் இருக்கணும். அதே மாதிரி தான் ஒரு ஹார்ட் ரேட் நார்மல் வேல்யூவில் இருக்கணும், சுகர் நார்மல் வேல்யூவில் இருக்கணும், ஒரு பிஹெச் அதாவது சிறுநீரகத்தில் வந்து பிஹெச் லெவல் சொல்லுவாங்க, அது ஒரு நார்மல் லெவலில் இருக்கணும். ஏன் நம்ம மனசும் உடம்பும் சமநிலையில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம எத்தனை நினைக்கிறோம். நம்ம உடம்பும் நம்முடைய மனதும் சமநிலையில் இருந்தாலே இதெல்லாம் சமநிலை ஏற்படும். இதை நாங்கள் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த பிசியோதெரபியிடையே நம்ம என்ன செய்கிறோம், கொண்டாடுறோம். மற்றபடி நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஹார்ட் வந்து உடல் உழைப்போடு சம்மந்தப்பட்டது என்று சொன்னேன். இரண்டாவது வந்து மன இயக்கத்தோடு தொடர்புடையது. மனிதன் வந்து தோன்றிய காலங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனுடைய உடல் உழைப்பு ஜாஸ்தியாக இருந்து அந்த உடல் உழைப்பிலேயே அவன் மன அழுத்தம் இல்லாமல் மன மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். ஆனால் இன்னைக்கு வந்து உடல் உழைப்பு கிடையாது, மன இயக்கம் ஜாஸ்தி, அதனால எப்படி மன மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு சொல்லி என்ன செய்கிறான், கூகுளில் போய் சர்ச் பண்ணுறான். அன்னைக்கு உடல் உழைப்பிலேயே வந்து என்ன செய்யறான், மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான். இன்னைக்கு உடல் உழைப்பு இல்லாதனால அவனுடைய மன இயக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறனால தான் என்ன செய்யறான், கூகுளில் போய் இப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம்ங்கிற என்ன செய்யறான், ரிசர்ச் பண்ணுறான். அது ஒரு தப்பான காரியம். ஏன்னு சொன்னால் இந்த பிசியோதெரபி டேயில் வந்து உடல் இயக்கம் ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து நம்முடைய பாடியை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்கணும். அப்போ பாடியை ரிலாக்ஸாக வச்சிருந்தாலே மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும், இதனால வந்து பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கனும் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் பார்த்தோம். ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா உடல் இயக்கம் தேவை. அந்த உடல் இயக்கத்தோடு சேர்ந்து மன இயக்கத்தை குறைக்க வேண்டும். அப்போ வந்து ஹார்ட் பீட் என்ன செய்யும், நார்மல் ஆகும். அப்போ ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் நார்மல் ஆகணும்னா உடல் உழைப்பு ரொம்ப முக்கியம். அதே போல் மன இயக்கத்தை குறைக்க வேண்டும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா இந்த இயந்திரமயமான காலத்தில் வந்து மனுஷன் வந்து இந்த மொபைலெலாம் வந்த பிறகு அவனுடைய மன எண்ணங்கள் வந்து ஜாஸ்தி. ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு கூடி போன 60,000 எண்ணங்கள் என்ன செய்யலாம், எண்ணலாம். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த மனுஷனுடைய எண்ணங்கள் 60,000 முதல் 100,000 வரை ஜாஸ்தி ஆகிற எண்ணங்கள் திருப்பி திரும்ப எண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம மூளைக்கு ஒரு முக்கியமான வேலை உண்டு. எப்படின்னா எதிர்மறை எண்ணங்களை திரும்ப திரும்ப அதை என்ன செய்யும், தூண்டிக்கிட்டே இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு ஆளை வந்து ஏசினேன், இல்லை ஒரு ஆள் என்ன அடிச்சாருன்னு சொன்னால் அதை பற்றி தான் நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன் தவிர இன்னைக்கு ஃபுல்லாக நான் வந்து உயிரோடு வாழ்ந்துருக்கேன், எனக்கு தண்ணி கிடைச்சிருக்கு, பசி யார சாப்பாடு கிடைச்சிருக்கு, நான் இன்னைக்கு நல்லா தூங்கினேன், காலையில உயிரோடு எழும்பினேன், அது ஒரு நேர்மறையான காரணம். அதை பற்றி யோசிக்க மாட்டேன். எதிர்மறை இன்னைக்கு ஒருத்தர் என்ன அப்படி பேசினா அப்படி செய்யணும், அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் பிரெயின் வந்து ரொம்ப அப்சர்வேஷன் பண்ணும். அதனால திரும்ப திரும்ப இன்னைக்கு மன அழுத்தம் உள்ளவங்களுக்கு ஒரே எண்ணம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த 60,000 எண்ணங்கள் 80,000 எண்ணங்கள் போமோ அந்த 30,000 எண்ணங்களை அவங்களுக்கு வந்து ஒரே எண்ணங்கள் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். அந்த எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களாக இருக்கும். அது அவங்களுக்கு ரிப்பீட் ஆகும்போது மூளையில் ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. இந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது அவனுடைய பிபி ஜாஸ்தி ஆகுது. இதனால அவனுக்கு பக்கவாதம் வரலாம், அது இல்லாமல் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். அதனால இந்த வேர்ல்டு பிசியோதெரபி டேல வந்து நம்ம அனைவரும் என்னன்னா மன அழுத்தத்தை குறைக்க ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ், பிசியோதெரபியில் உள்ள பிரீத்திங் எக்ஸசைஸ் இருக்கு, அதில் ஹோல்ட் அண்ட் ரிலாக்ஸ் டெக்னிக்ஸ் இருக்கு. நல்ல மூச்சு இழுத்துட்டு ஒரு 4-5 வினாடி இல்லைன்னா ஒரு 10 வினாடி மூச்சு நல்லா இழுத்து வச்சுட்டு திரும்ப ஹோல்ட் பண்ணலாம். ஒரு 5-4 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணலாம், திரும்ப அதை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணலாம். இதை வந்து அப்டாமன் பிரீத்திங் சொல்லலாம், செஸ்ட் பிரீத்திங் சொல்லலாம். இப்படி இதில் உள்ள ஸ்லோ பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது மன அழுத்தம் என்ன செய்யும், குறையும். மன அழுத்தம் குறையணும்னு சொன்னால் இந்த 60,000 எண்ணங்களை நீங்கள் 30,000 எண்ணங்களுக்கு உள்ள நம்ம எண்ணுகிற மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா இந்த எண்ணங்கள் தான் உணர்ச்சிகளை தூண்டும், இந்த உணர்ச்சிகள் தான் பிரச்சனைகளை உண்டாக்கும். ஆரோக்கியமான சிந்தனை ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்கும், ஆரோக்கியமற்ற சிந்தனை நோய்களை தூண்டி அது ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையை உருவாக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து உடல் உழைப்பு தேவை. நம்ம உடல் வந்து எப்பவுமே இயந்திரமயமானது. நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம், இயந்திரத்தை தேடி ஓடுறோம். இயந்திரத்தை தேடி ஓடாம நம்மளுடைய இயக்கம் இயங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதனால உடல் உழைப்பு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ இந்த மன இயக்கம் என்ன கம்மியாகும். மன இயக்கம் 60,000 எண்ணங்களை தாண்டி போச்சுன்னு சொன்னா அது வந்து மைண்டில் ஒரு ப்ரெஷரை உருவாக்கி உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கி அதனாலே பல நோய்களை உருவாக்கலாம். மூன்றாவது வந்து நம்ம என்ன செய்யலாம், மன அழுத்தத்தை
கொடுக்குற போல உடம்புல இருக்க கழிவு, அதாவது அதிகமான கொழுப்புகளை சேர்க்கக்கூடிய உணவுகளை நம்ம என்ன செய்யணும், கட்டுப்படுத்த வேண்டும். அதனால பாரம்பரிய பழைய காலத்தில் நம்ம சாப்பிட்ட மாதிரி வந்து தானிய வகைகளை அதிகமாக சாப்பிடணும். இப்போ மெயின் காரணம் என்னன்னா இனிப்பு வகைகள் நிறைய வந்துருச்சு. முன்னாடி ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றி ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் தான் ஒரு பாயசம் குடிக்க முடியும். இன்னைக்கு அப்படி இல்லை, வாரத்துக்கு 4 நாள் பாயசம் குடிக்கிறோம். அதுக்கடுத்து பேக்கரி தின்பண்டங்கள் கடையில்

0: போய் நிறைய சாப்பிடுவோம். அதனால அதனுடைய கலோரிஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஆனால் அந்த அளவுக்கு உடல் உழைப்பு இருக்கா இல்லை. அதனால நம்ம எல்லாத்துலையுமே பேலன்ஸ் டயட்டை கொண்டு வரணும். நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு சமநிலையான மனநிலையை கொண்டு வரணும், ஒரு சமநிலையான உடற்பயிற்சி. நம்ம உடம்புல எல்லா பாகங்களும் ஆக்டிவேட் ஆகணும், வெறும் நடந்தால் மட்டும் போதாது. அது ஒரு கை கால் அசைவு இருக்கணும், ஒரு அப்டாமின் அசைவு இருக்கணும். உடம்புல உள்ள எல்லா பாகங்களும் சமநிலையோடு அசைவோடு காணப்பட வேண்டும். இரண்டாவது, மன அழுத்தம் குறைக்க மன எண்ணங்களை சமநிலைப்படுத்த வேண்டும். மூன்றாவது, டயட்டுங்கிற நம்முடைய உண்ணும் உணவுகளை வந்து ஒரு சமநிலை உணவோடு, அதாவது வெறும் கார்போஹைட்ரேட் இல்லாமல் புரதங்கள் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், நார் சத்துக்கள் இருக்கணும், இப்படி எல்லா ஃபைபர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து உள்ள ஒரு உணவு பழக்கங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும் கடைபிடிக்கும் போது வாழ்க்கையில வந்து நம்ம என்ன செய்யலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்கலாம், பக்கவாதம் வராமல் பாதுகாக்கலாம் என்பது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது வந்து பக்கவாதம் வந்தவங்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வந்தவங்களுக்கும் பிசியோதெரபியில ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ங்கிறது அந்த பக்கவாதம் எப்படி பாதிச்சிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆளுக்கு பக்கவாதம் பாதிச்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த உயிரை தான் காப்பாற்றுவாங்க ஹாஸ்பிட்டலில் போகணும். எப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து நம்ம வீடு இருக்கு, வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சுன்னா என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் எதை காப்பாற்றுவோம், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உடைமைகள், நம்மளுடைய உள்ளிருக்கும் உயிர்கள், யாரெல்லாம் உள்ள அப்பா இருக்கு அம்மா இருக்காங்களா இல்ல யார் அங்க இருக்காங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணி வெளியே எடுப்போம். ரெண்டாவது, நம்மளுடைய மெயின் ஒரு டாக்குமெண்டா இருக்கலாம் அதை எடுப்போம். இதெல்லாம் எடுத்து டக்குன்னு வெளியே வந்த பிறகு அந்த தீயினால அந்த வீடு எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு அதுக்கு பிறகுதான் தெரியும். அது போலதான் பக்கவாதம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். எடுத்து முடிச்சு அவங்க ஸ்கேன் எடுத்து மூளையில எந்த வாரத்துல பாதிப்பு வந்திருக்கு எல்லாம் பார்த்த பிறகு ட்ரீட்மெண்ட் முடிச்சு நம்ம உயிரை காப்பாற்றி வெளியே தருவாங்க. அதுக்கு பிறகுதான் நம்ம உடம்பு எவ்வளவு பாதிச்சிருக்குங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், கண்டறிய முடியும். அதனால அது எவ்வளவு பாதிச்சிருக்கும் அதை பொறுத்து தான் அந்த பேஷண்டுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் அவங்களே நார்மல் லைஃபு கொண்டு வர்றதுக்கும் ஃபிசியோதெரபி ஒரு முக்கிய பங்காக ஆற்றி கொண்டிருக்கிறது. ஏன்னா எனக்கு பக்கவாதம் வந்தவங்களும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் வந்து ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக அந்த பேஷண்ட் நடக்க வைக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கும் முக்கியமாக பங்கு வகிக்கிறது. இரண்டாவது, ஹார்ட் ப்ராப்ளம் வந்தவங்களுக்கும் வந்து அந்த அவங்களுக்கு ஆக்சிஜன் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொன்னால் அவரோட பிரீத்திங் எக்ஸசைஸ் கொடுக்கறது, அவங்களை நடக்க வச்சு ட்ரெட்மில் நடக்க வச்சு அவங்களுக்கு ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ தூரம் நடக்க முடியுது, அந்த ஹார்ட்டுடைய ஆக்ஷன் பல்ஸ் ரேட் எவ்வளவு இருக்கு என்பதை பார்த்து அவங்களை ரீஹாபிலேட் பண்ணி நல்ல லெவலுக்கு கொண்டு வரதுக்கும் அந்த இதயம் சம்பந்தமான நோய்கள் பாதித்தவர்களுக்கும் பிசியோதெரபி ஒரு முக்கிய பங்கு ஆற்றி கொண்டிருக்கிறது. இப்படி இரண்டு இதை பார்த்தோம். நம்ம முதல்ல வந்து பக்கவாதம் மற்றும் இதய நோய்கள் வராமல் இருக்க நம்ம என்ன செய்யணும், ரெண்டாவது வந்து பக்கவாதம் மற்றும் இதய நோய்கள் வந்தவர்களுக்கு புனர்வாழ்வு சிகிச்சை ரீஹாபிலிட்டேஷன்ல எப்படி அது ப்ராசஸ் பண்ணி கொண்டு போகலான்னு பார்த்தோம். இந்த செப்டம்பர் 8 உலக பிசியோதெரபி தினத்தை இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வாய்ப்பை வழங்கிய குமரி பண்பலைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: உலக பிசியோதெரபி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தந்தவர் இயன்முறை மருத்துவர் ஜே ஆல்ட்ரின் பினோ அவர்கள்.
2: உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு,
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.
5: தலையில அடிபட்டுச்சுன்னா ஒண்ணும் இல்லன்னு அலட்சியம் பண்ணாதீங்க, உடனே முத்து நியூரோ மருத்துவமனைக்கு போங்க.
3: 24 மணி நேர அவசர சிகிச்சை, உடனடி சிடி ஸ்கேன், அனுபவம் மிக்க நியூரோ நிபுணர்கள் இருக்காங்க, எதுனாலும் உடனே சரி பண்ணிடலாம்.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். மேலும் விவரங்களுக்கு கால் 8870198870.
4: பொழுதை மாற்றும் பாடல்கள், மனசை மாற்றும் தருணங்கள், ஒவ்வொரு நிமிடமும் புதுசா ஒரு அனுபவம் உங்களோடு எப்போதும். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 2:27. திரை இசை கேட்டு மகிழலாம். மதிய வெயிலின் மயக்கத்தை உடைக்கும் துள்ளல் இசை இது. வார்த்தைகள் தேடிய கவிஞனின் பேனாவில் வண்ணங்களாய் பூத்தவள் அழகு கேட்கும் போதே நெஞ்சுக்குள் ஜல் ஜல் அப்படின்னு சொல்ல

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமாங் விளம்பரதார நிகழ்ச்சி. இந்த மதிய நேரத்தில் உங்கள் தூக்கத்தை விரட்ட இதோ ஒரு பக்கா எனர்ஜெட்டிக்கான ட்ராக்கு. மண்ணின் வாசம் வீசும் கிராமத்து துள்ளல் மனதை அசைக்கும் மாசிரதம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏஆர் ரஹ்மான் இசையில் பென்னி தயால் சின்மயி வாய்ஸில் பாடிய பாடல், பா விஜய் வரிகளில் சக்கரை கட்டி படத்திலிருந்து.

குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. வேளாண் பெருமக்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்குபெறும் நேர்முகம், உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றிய செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். பண்பலையில் சொல்லும் நேரம் 2:39. இப்போ நம்ம கேட்க போறது ஒரு மென்மையான மனதை வருடும் துள்ளல் இசை. ஸ்ரேயா கோஷலோட தேன் குரல்ல மதிய வேளை அப்படியே இதமாக்க போகுது இந்த பாட்டு. வரிகள் யுகபாரதி, படம் சாட்டை, இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் விவி பிரசன்னா பாடியது. நெஞ்சுக்குள் நுழையும் காதலின் ராகம் கேட்கும் போதே வருடும் மனதின் வேகம்.

0: இதாய் காற்று. வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே. வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேயர்களை நினைப்படுத்த விரும்புகிறோம். இன்று வானொலியில் பேசும் உங்கள் குழந்தை நாளை பலருக்கும் முன்னுதாரணமாக இருக்கலாம். உங்க வீட்டு செல்ல குழந்தைகளின் திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில உங்க வீட்டு செல்ல குழந்தைங்களை பேச வைங்க. பெற்றோர்களே, உங்க குழந்தைங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. 260-240-290-722 கால் பண்ணுங்க. மொபைல் நம்பர் 8903257039. உங்கள் குழந்தை பேசட்டும், அவர்களுடைய திறமை உலகத்துக்கே தெரியட்டும். நேரம் 2:45. நேயர்கள் அணிந்திருப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. கண்ட நொடியில் காதல் பூக்க, கனவுகள் யாவும் கவிதையாய் மாற, இதோ உங்கள் காதுகளுக்கு பெண் ஒருத்தி காதலிக்க பார்த்து விட்டாராம் தலைவர்.

காற்றில் கலந்த கானமாய் உங்கள் இதய துடிப்பின் ராகமாய் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. நேரம் 2:50. கடைசியாக நம்ம லிஸ்ட்ல வர்றது ஒரு செம்ம போல்டான அதே சமயம் கியூட்டான லவ் ட்ராக்கு. சந்தோஷ் நாராயணன் இசையில தீயோட காந்த குரல்ல விவேக் வரிகள்ல இந்த மதியத்தை இன்னும் ஸ்பெஷலாக வருது இறுதி சுற்று பட பாடல். கோபத்தின் பின்னே ஒளிந்திருக்கும் காதல் அடிமனதில் எழும் ஒரு ரசனை தூறல். இதுக்கு முன்னாடி திரை இசையில் கேட்ட பாடல் வெடி படத்திற்காக விஜயானனி இசையில் நரேஷ் ஐயர் ஆண்ட்ரியா பாடிய பாடல். இந்த பாடலையும் கேட்டுடுவாங்க.

மொழி இல்லை இந்த தாழத்துக்கு முடிவே இல்லைங்க. நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது குமரி பண்பலை 101 இருந்து தீர இசை. இன்னும் சில ஓடிகளில் கேட்கலாம், வானம் எப்படி இருக்கு, வானிலை என்ன சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம் 6 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் சாத்தியார், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திண்டுக்கல், கொரட்டூர், திருநின்றவூர், பூண்டி, வில்லிவாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பூவிருந்தவல்லி, சென்னை, புழல், செங்குன்றம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம், சென்னை எம்ஜிஆர் நகர், பெரம்பூர், திருவள்ளூர், சேத்தியாத்தோப்பு, செம்பரம்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பேரையூர், அம்பத்தூர், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், உசிலம்பட்டி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, சென்னை தண்டையார்பேட்டை, சென்னை ஆட்சியர் அலுவலகம், கொளப்பாக்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 9.4 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. அதிக அளவு வெப்பநிலை கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதி

0: பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 11ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டு மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை நேரம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடன் உடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விரிவான விவரங்களை தெரிவிப்பதற்கான அம்சங்களையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பேருந்துகளின் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்தப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் செக்காநூரணியில் 8 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நவீன பேருந்து நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் மாதாவின் பிறந்தநாளையொட்டி சிறப்பு திருப்பலி இன்று நடைபெற்றது. அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெறும் துலீப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் 3வது நாளான இன்று கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்துள்ளது. ஆசிய கோப்பை இளையோர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுர தமிழோடு
3: தென்பாண்டி இசையோடு
2: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
3: குமரி பண்பலை 101.
2: முக்கடல் சங்கமிக்கும் மண்ணில் இருந்து மக்களின் மனதோடு கலக்கும் குரல் குமரியின் செய்தி, குமரியின் இசை, குமரியின் சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக புதுசு புதுசா. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:03.

0: இடம். ஒரு கப் தேநீர் கூடவே கொஞ்சம் அறிவு. தெரிஞ்ச விஷயங்களை நினைவுபடுத்திக்கலாம், தெரியாத விஷயங்களை புதுசா தெரிஞ்சுக்கலாம். இப்போ கேள்வி நம்ம கேட்கிறோம், பதில் சொல்ல வேண்டியது நேர்களே நீங்க தான். உங்களுக்கான நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. தேநீர் நேரத்துல பொது அறிவு பாசறை. குவஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி. நாங்கள் ஆர்ஜேஸ் ரெண்டு பேருமே ரெடி. இப்போ நாங்கள் கேட்க போகிற கேள்விகளுக்கு, அட இது எனக்கு தெரியுமேனு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ யோசிக்கவே யோசிக்காதீங்க, உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க, பதிலை சொல்லுங்க.
1: நீங்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722. இணைப்பு எண் 0465 2. இன்னொரு தொலைபேசி எண் கூட இருக்குது,
0: கண்டிப்பா சொல்லுங்க.
1: 8903250309.
0: நீங்க மொபைல் நம்பர்லயும் கால் பண்ணலாம், இல்லனா தொலைபேசி எண்லயும் கால் பண்ணலாம். உங்களோட அறிவுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறது. நான் ஆர்ஜேஎம் நிதி தர்ஷினி கண்ணன்.
1: நான் ஜெனிஃபர்.
0: பொது அறிவு பாசறை நிகழ்ச்சியில முதல் கேள்வி, செமிகான் இந்தியா 2026 மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற இருக்கிறது?
1: நடைபெற இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கீங்க, அதனால நேயர்கள் அதோ வந்து விட்டார்கள்.
0: வந்துட்டாங்க, நம்ம வந்து கேட்டிடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க, முதல் கேள்விய கேட்டீங்களா?
2: இல்ல மேம், இன்னும் ஆப்ல வரல, சொல்லுங்களேன்.
1: அப்படிங்களா, சரி அப்போ கேட்டுடலாமா?
0: கேட்டுடலாம்,
2: கொடுங்களேன்.
0: செமிகான் இந்தியா 2026 மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற இருக்குது? செமிகான் இந்தியா 2026 இந்த மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற இருக்கிறது?
2: ஓகே, இது வந்து நியூ டெல்லி, புது டெல்லி மேம்.
0: புது டெல்லி, சரியான பதில் சொல்லிருக்கீங்க.
1: முதல் நேயரா வந்து சரியான பதிலையும் சொல்லி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். பாராட்டுக்கள்.
0: சரி, நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சரியான பதில் செய்தீங்க, நன்றி.
2: தேங்க்யூ.
0: நம்ம முதல் கேள்வி கேட்டிருந்தோம், டான் வந்து பதில் சொல்லிட்டாங்க இல்லையா?
1: ஆமா, அதுவும் முதல் நேயரே முதல் கேள்விக்கு சரியான பதிலை வேற சொல்லிருக்காங்க.
0: நம்ம வந்து கூடுதல் தகவல் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: செமிகான் இந்தியா 2026 மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற இருக்குது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். இதற்கான சரியான பதில் நியூ டெல்லி அப்படிங்கறதுதான். செப்டம்பர் 17 முதல் 19 வரைக்கும் நடக்க இருக்குது.
1: ஓகே,
0: அதாவது நம்ம கையில இருக்கிற செல்போன்ல இருந்து கார், ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜி செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கான மாநாடு தான் இந்த மாநாடு. புதுடெல்லியில யஷோ பூமி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இந்த மாநாடு நடக்க இருக்குது. இந்த ஆண்டினுடைய முக்கிய தீம் என்ன அப்படின்னா, சிலிகான் டூ சிஸ்டம்ஸ், அதாவது பில்டிங் த எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இந்தியாவை உலகளாவிய செமிகண்டக்டர் வேல்யூ செயின்ல முக்கியமான நாடாக மாற்றதுதான் இந்த இதோடைய முக்கியமான நோக்கமே இந்த மாநாட்டுடைய. உலகம் முழுவதிலிருந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள், முதலீட்டாளர்கள், செமிகண்டக்டர் நிறுவனங்கள்லாம் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறாங்க.
1: அருமையா சொன்னீங்க, கூடுதல் தகவல்களும் ரொம்ப பயனுள்ள தகவல்களை கொடுத்திருக்கீங்க. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை.
0: செமிகான் இந்தியா 2026 மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற இருக்கிறது? இதற்கான சரியான பதில் நியூ டெல்லி. சரி, நம்ம வந்து நான் வந்து என்னோட டேன வந்து
1: முடிச்சிட்டீங்க. இப்ப நான் கேட்க வேண்டிய நேரம் வந்திருக்கு இல்லையா? அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி
0: தான் கேட்க போறீங்க.
1: இது வந்து இப்ப சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்வை வச்சு
0: பேஸ் பண்ணி கேட்க போறோம்,
1: சரியா? 2026 ஆண்டிற்கான நல்லாசிரியர் விருது எத்தனை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது?
0: நமக்கு அறிவி கொடுத்து அந்த ஆசானுக்கு வந்து எத்தனை நல்லாசிரியர் விருது
1: கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதுக்காக இந்த கேள்வி. மீண்டும் கேள்வி இன்னொரு வாட்டி சொல்லிடலாம். 2026 ஆண்டிற்கான நல்லாசிரியர் விருது எத்தனை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது?
0: பதில் சொல்றதுக்கு நேர்களும் தயாரா இருக்காங்க, பேசிடலாமா?
1: கண்டிப்பா.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: ரவி ஐயா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
0: சுவாமியார் மடத்துல
2: இருந்து பேசுறீங்க. சரி
0: சொல்லுங்க ஐயா.
1: என்னங்க
0: ஐயா?
1: 72ங்கிறது
0: நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து தேர்ந்தெடுத்தது சொல்றீங்களா, இல்ல நம்ம மொத்தமா சொல்றீங்களா ஐயா? நான் வந்து கேள்வி வந்து என்ன கேட்டிருக்கோம்னா, 2026ஆம் ஆண்டிற்கான நல்லாசிரியர் விருது மொத்தமா எத்தனை பேருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். விடையே நீங்க பொறுத்திருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா ஐயா? நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. நன்றி நன்றி
2: நன்றி. வணக்கம். பொது அறிவு பாசறை.
3: இருவருக்கும் உற்சாகமான
0: சொல்லுங்க ஐயா.
3: ஐயா 396
0: என்று சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க ஐயா. வாழ்த்துக்கள்.
3: வாழ்த்துக்கள் இருவருக்கும். நன்றி
2: நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் நன்றி.
3: நன்றி அம்மா.
0: ரொம்ப அருமையா வந்து ஆன்சரை கரெக்டா சொல்லிட்டாங்க. மொத்தம் வந்து நல்லாசிரியர் விருது எத்தனை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 396 அப்படிங்கறது தான். இப்பதான் நம்ம சமீபத்துலதான் ஆசிரியர் தினம் கொண்டாடணும் இல்லையா?
2: ஒரு 3 தேதி கொண்டாடினோம்.
0: ஆமா, நம்ம யாரோட நினைவா அதை கொண்டாடுறோம்னு எல்லாருக்குமே
2: தெரியும்.
0: டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களோட நினைவாதான் இதை கொண்டாடுறோம். இவங்க வந்து நம்ம நாட்டோட 2வது குடியரசு தலைவரா இருந்திருக்காங்க அப்படிங்கறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த ஆண்டு நம்ம தமிழ்நாட்டோட தேசிய நல்லாசிரியர் விருது வந்து எம் தங்கராஜ், ஜே அமுதா அப்படிங்கிற ஆசிரியர்களுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கிடைச்சிருக்குது. இவங்க இந்த நல்லாசிரியர் விருது பெறவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10,000 ரூபாய் கேஷ் பிரைஸ், அப்புறம் 36.5 கிராம் சில்வர் மெடல் கொடுக்கறாங்க, அப்புறம் ஒரு சர்டிபிகேட்டும் கொடுக்கறாங்க. நம்ம இத வந்து நம்ம ஆசிரியர் தினத்தன்று நம்முடைய நல்லாசிரியர்களுக்கு வழங்கப்படுது இந்த விருது.
2: கூடுதல் தகவலும் சொல்லியாச்சு. நம்ம ஒரு சின்ன இடைவெளி வந்து போயிட்டு வந்துடலாம்.
0: கண்டிப்பா.
4: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
5: மற்றும்
6: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
2: நேரம் 3:11. குமரி பண்பலை 101 நேயர்கள் இணைந்திருப்பது
0: பொது அறிவு பாசறை.
2: கேள்விகள்லாம் நம்ம வந்து கேட்ட உடனே வந்து நேயர்கள்
0: உடனே டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுறாங்க.
2: பதில் சொல்லிடுறாங்க. சரியா, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கேட்டறலாமா?
0: கண்டிப்பா.
2: அதாவது இந்த கேள்வி, கடலுக்குள் புதைந்திருக்கும் பழமையான நகரத்தின் ரகசியங்களை தேடும் ஆய்வு தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் நடைபெறுகிறது? இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்குது. சோ அந்த அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல எந்த இடத்துல இப்ப வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதான் கேள்வி.
0: பொதுவா வந்து வெளிய இடங்கள்ல எல்லாம் நிறைய நடக்கும், இப்ப கடலுக்குள்ள எங்க நடக்குது அப்படிங்கறதான்
2: கேள்வி. ஆமா, கேள்வி மீண்டும் ஒரு முறை. கடலுக்குள் புதைந்திருக்கும் பழமையான நகரத்தின் ரகசியங்களை தேடும் ஆய்வு தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் நடைபெறுகிறது அப்படிங்கறதுதான் இந்த கேள்விக்கான பதில. வந்து யாரு எங்கிருந்து சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் உங்களுக்காக

0: குமரி பொன்மலையில் இப்போது கேட்ட பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல செம்ம ஸ்டைலிஷான கானா குத்து பாடல். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமாங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 3:17. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இருந்து
1: தேநீர் நேரத்தில்
0: பொது அறிவு பாசறை நிகழ்ச்சியில வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நேயர்கள் ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா வந்திருக்காங்க, கேட்டிரலாமா?
1: ஆமா, கண்டிப்பா முதல்ல நேயர்களை பேசிடுவோம். வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நெட்டாங்கூடம்
0: ஐயா, நெட்டாங்கூட்ல இருந்து மணிகண்டன் ஐயா, சொல்லுங்க. நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து
2: காவேரி பூம்பட்டினம்

0: சரியான பதில் பூம்புகார் அப்படிங்கிறது தான், காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: நேயர்கள் நம்முடைய இதை வந்து லிசன் பண்ணிட்டே இருக்காங்கன்னு இது மூலமா தெரியுது பாருங்க. நீங்க கேள்வி கேட்டு ஒரு பாடல் எல்லாம் சொன்ன அப்புறம் அவங்க கரெக்டா எடுத்த உடனே விடையை சொல்லிட்டாங்க,
0: விடையும் சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியில் சரியான பதில் சொல்லிருக்கீங்க, பாராட்டுக்கள்.
2: நன்றி.
0: அதாவது கடலுக்குள் புதைந்திருக்கும் பழமையான நகரத்தின் ரகசியங்களை தேடும் ஆய்வு தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் நடக்குது அப்படிங்கறத நம்ம கேட்டிருந்தோம். அவங்க வந்து காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு பழைய பேரை வந்து சொல்லிட்டாங்க. அதாவது இப்ப அதோட பேர் வந்து பூம்புகார்.
1: இது
0: வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துல இந்த பூம்புகார் அப்படிங்கறது இருக்கு. அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலோட வாணிகம் செய்த தமிழர்களுடைய தடயங்கள் இன்னைக்கும் கடலுக்குள்ள இருக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கத்தான் இந்த ஆய்வு. பூம்புகார் பழங்காலத்தில் காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற பெயராலும் அழைக்கப்பட்டிருக்கு. சங்க காலத்துல முக்கியமான ஒரு துறைமுக நகரமாக இருந்திருக்கு. நம்ம கூட நம்ம புக்ஸ் எல்லாம்
1: படிச்சிருக்கோம்
0: இல்லையா. கடலுக்குள் மூழ்கி இருக்கக்கூடிய பழமையான நகரத்தின் தடயங்களை கண்டுபிடிக்க இப்ப வந்து ஒரு அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நடந்துட்டு இருக்கு. 3வது கட்ட ஆய்வு 2026 செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி 2 கட்டம் முடிஞ்சிருச்சு, இது வந்து 3வது கட்டம். இந்த ஆய்வு வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறையால இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்படுது.
1: கூடுதல் தகவல் அருமையா சொல்லியிருக்கீங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா?
0: கேள்வி ஒருமுறை நம்ம சொல்லிடலாமா? கேள்வியும் அதாவது கடலுக்குள் புதைந்திருக்கும் பழமையான நகரத்தின் ரகசியங்களை தேடும் ஆய்வு தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் நடைபெறுகிறது? பதில், பூம்புகார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது.
1: சரி, அடுத்த கேள்வி, இது ஒரு விளையாட்டு சார்ந்த ஒரு கேள்வி கேட்டலாம். கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார்? பெருமையும் கிடைச்சிருக்கு. கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார்?
0: நேருமே வந்து உடனே வந்து பதில் சொல்றதுக்கு வந்துட்டாங்க, பேசிடலாமா?
1: கண்டிப்பா. வணக்கம்.
3: வணக்கம், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, கேள்வி கேட்டீங்களா?
3: ஆமா, போட்டி தானே கேட்டீங்க?
1: என்னங்க ஐயா? சரியான பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
3: நன்றி, வணக்கம்.
0: நீங்க வந்து சரியான பதில வந்து சொல்லிட்டாங்க இல்லையா?
1: ஆமா, சரியான பதில் சொல்லிருக்காங்க. நம்ம மாவட்டம் இல்ல, அவங்க வந்து 2005ஆம் ஆண்டு சென்னையில பிறந்த நபர் ஆர் பிரக்ஞானந்தா. இவங்க வந்து செஸ் டூர், அதாவது கிராண்ட் செஸ் டூர் போட்டியில சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் இவரு வந்து பெற்றிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம தன்னுடைய 12வது வயதுல, அதாவது இளம் வயதிலேயே 2018ஆம் ஆண்டு கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டத்தையும் வென்றிருக்கிறாரு. இந்த கிராண்ட் செஸ் டூர் வந்து எங்க நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால நடைபெறக்கூடிய ஒரு போட்டி தான் இந்த கிராண்ட் செஸ் டூர். இந்த போட்டி வந்து 2015ஆம் ஆண்டு முதல்ல இருந்தே நடைபெற்று வந்துட்டு இருக்குது. 11 வருஷங்களா நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ஆனா முதல் முறையா பட்டம்
0: வாங்கியிருக்காரு
1: அப்படிங்கறது மிகப்பெரிய பெருமையும் கூட நம்மளுக்கு. இது மட்டும் இல்லாம இவங்களோட சகோதரி வைஷாலி, அவங்க கூட கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றவங்க தான் செஸ் போட்டியில அப்படிங்கறது தான் கூடுதல் தகவல்.
0: கேள்வி வந்து பதிலும்
1: இன்னொரு வாட்டி சொல்லிடலாமா? கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு சரியான பதில் ஆர் பிரக்ஞானந்தா.
4: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
5: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
7: அன்பார்ந்த SBI வாழ்க்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிழக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்து

0: எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
4: நேரம் 3:24 ஆயாச்சு.
3: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இருந்து
4: தேனி நேரத்துல பொது அறிவு பாசறை.
3: நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, உலகின் முதல் செயற்கை நார் என்று கருதப்படும் நைலானை உருவாக்கிய குழுவை வழிநடத்தியவர் யார்?
4: செயற்கை நார்,
3: செயற்கை நார், நைலான்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம துணிகள்ல நிறைய பயன்படுத்தப்படும் அந்த நைலானை வந்து முதன் முதலா உருவாக்கிய அந்த ஒரு குழுவை வழிநடத்தியவர் யார்?
4: சூப்பரான கேள்வி.
3: இந்த கேள்விக்கான பதிலை வந்து நேயர்கள் யாரு சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
4: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
3: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
4: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
1: பண்பலையில் சொல்லும் நேரம் 3:30.
5: நேயர்கள் இணைந்திருப்பது
1: போது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
5: நம்ம பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா?
1: ஆமா,
5: அந்த கேள்வியை மீண்டும் ஒரு முறை கேட்டுருவோம்.
1: உலகின் முதல் செயற்கை நார் என்று கருதப்படும் நைலானை உருவாக்கிய குழுவை வழி நடத்தியவர் யார் அப்படிங்கிற கேள்விதான் நம்ம வந்து கேட்டிருந்தோம்.
5: நேயர்களும் வந்து விட்டார்கள்,
1: நம்ம அவங்க கிட்ட பதில தெரிஞ்சுக்கலாம் கேட்டு. வணக்கம்.
6: வணக்கம்.
1: சொல்லுங்க.
6: அமெரிக்க வேதியியலாளர் வாலஸ் கரோதர்.
1: வாலஸ் கரோதர்ஸ்.
6: 1935 பிப்ரவரியில.
1: சரி, சரியான பதில், பாராட்டுக்கள். நன்றி.
5: கூடுதல் தகவலோடையே வந்து ஆன்சரை
1: சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா? அதாவது வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. உலகின் முதல் செயற்கை நார் என்று கருதப்படும் நைலானை உருவாக்கிய குழுவை வழிநடத்தியவர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதற்கான பதில் வாலஸ் கரோதர்ஸ். இவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்த வேதியியல் அறிஞர் தான். 1930 அமெரிக்காவின் டெலோவேர் மாநிலத்தில் உள்ள வில்மிங்டன் நகர்ல டூபாண்ட் நிறுவனத்துல ஒரு ஆராய்ச்சி நடத்திருக்காங்க. இந்த ஆராய்ச்சி ஆய்வகத்துலதான் இந்த செயற்கை நார் அப்படின்னு சொல்லக்கூடிய நைலான வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வழிநடையே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. 1940 அமெரிக்காவில் நைலான் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களினுடைய கால் உரை, நம்ம வந்து சாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாக்ஸில் வந்து அந்த நைலானை வந்து யூஸ் பண்ணுறதால ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய வரவேற்பை வந்து அந்த இடத்துல வந்து பெற்றிருக்கு. இந்த நைலான் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் பிளஸ் லண்டன் இந்த ரெண்டும் சேர்த்து நைலான் அப்படிங்கிற பேர் வந்து வந்திருக்கு.
5: நல்ல சுவாரஸ்யமான தகவல்.
1: நைலான் அப்படிங்கிறது நமக்கு இயற்கையில கிடைக்கக்கூடிய பருத்தி இல்லைனா பட்டு இந்த மாதிரிப்பட்ட நார் கிடையாது. அதை வந்து ஆய்வகத்துல வேதியியல் முறையிலேயே அந்த ஒரு செயற்கை நாராவே உருவாக்கிடுறாங்க. இது வந்து ஆடைகள், கயிறுகள், தொழில்துறை பொருட்கள் இந்த மாதிரி பல துறைகள்ல இந்த நைலான் வந்து பயன்படுத்தப்பட்டு வருது.
5: கேள்வியும் பதிலும்.

0: மீண்டும் ஒரு முறை.
1: உலகின் முதல் செயற்கை நார் என்று கருதப்படும் நைலானை உருவாக்கிய குழுவை வழிநடத்தியவர் யார்? பதில் வாலஸ் கரோதர்ஸ்.
0: சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா?
1: என்ன கேள்வி, எதுல இருந்து கேட்க போறீங்க?
0: இது ஒரு நாள் கொண்டாட்டம் பற்றி. கொண்டாட்டமே நம்மளுக்கு ஒரு ஜாலி
1: தானே. கண்டுபிடிப்புல இருந்து நம்ம க்வெஸ்சன் கேட்டாச்சு, விளையாட்டுல இருந்து க்வெஸ்சன் கேட்டாச்சு, அப்புறமா ஆராய்ச்சி, நம்ம கடல் ஆராய்ச்சியில இருந்து க்வெஸ்சன் கேட்டாச்சு. இப்ப வந்து
0: ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான தினத்தை பற்றி கேட்கலாம்.
1: கேட்கலாம்.
0: சரி, பெண்கள் சமத்துவ தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது?
1: பெண்களுக்கான இந்த சமத்துவ தினம் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படிங்கறத சொல்றதுக்காக
0: யார் வராங்க?
1: நேயர் ஓடோடி வந்துட்டாங்க, கேட்கலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: வடசேல இருந்து லட்சுமி.
0: லட்சுமி அம்மா. பாருங்க, பெண்கள் தினம்னு சொன்னோம்னா பெண்கள் ஓடோடி வந்துட்டாங்க இல்லையா?
1: அதாவது நம்ம பெண்களுக்கான தினம் சொன்னோம்னா மார்ச் 8 அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஆனா நம்ம வந்து சமத்துவ தினம் அப்படின்னு நம்ம நோட் பண்ணி நம்ம சொன்னதால கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: அதாவது விமன்ஸ் ஈக்வாலிட்டி டே. இந்த டே வந்து இப்ப நம்ம சமீபத்துல தான் கொண்டாடணும், August 26. இது வந்து 1973 தேதி முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. இது வந்து வரலாற்றுல பெண்களின் வாக்குரிமை மற்றும் சமத்துவத்திற்கான நீண்ட நாள் போராட்டத்தை நினைவு கூறுவதற்கான உருவாக்கப்பட்ட ஒரு தினம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம பொதுவா நம்ம இந்தியாவில தேசிய மகளிர் ஆணையம் 1992 நிறுவப்பட்டது. அதனுடைய தலைமை செயலகம் வந்து புதுதில்லியில இருக்குது அப்படிங்கறது இது எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பெண்ணுக்கு உரிமை அப்படிங்கறது சலுகை கிடையாது, அவளுக்குரிய சம உரிமை. பெண்களின் குரல் வந்து கேட்கப்படும் ஒவ்வொரு தருணமும் சமத்துவத்தின் வரலாற்றில் ஒரு புதிய பக்கம். அந்த உரிமை போராட்டத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் தான் இந்த August 26.
1: August 26 அப்படின்னு நம்ம வந்து இப்போ மைண்ட்ல எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. March 8
0: பெண்கள் தினம்.
1: பெண்கள் தினம் அப்ப வந்து August 26
0: பெண்கள்
1: சமத்துவ தினம்
0: அப்படின்னு சொல்லிட்டு.
1: தித்திக்கும் வாழ்வில் திகட்டாக இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுட்டு இருக்கீங்க பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
0: நிகழ்ச்சியில அடுத்ததான் உங்களுக்கான கேள்வி தயாரா இருக்குது?
1: தயாரா இருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க வந்து ஒரு டே மென்ஷன் பண்ணி கேட்டீங்க இல்லையா, இதுவும் ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு டே தான்.
0: சரி,
1: சோ தேசிய விண்வெளி தினம் என்று கொண்டாடப்படுகிறது?
0: இதுவும் ஒரு கொண்டாட்டத்திற்கான கேள்வி.
1: கேள்விதான். குமரி பண்பலை 101 அப்படின்னு சொன்னாலே கொண்டாட்டம் தானே. வெரைட்டியான நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்து, நிகழ்ச்சிகள் எல்லாம் கொடுத்து லிசனர்ஸ்க்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டு இருக்கிற ஒரு குமரி பண்பலை 101 நம்ம வந்து தேசிய விண்வெளி தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படிங்கறதுதான் இந்த கேள்வி. பதில் சொல்றதுக்கு நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். பேசுறேன்.
1: சொல்லுங்க, தேசிய விண்வெளி தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது? நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. நீங்கள் வந்து சரியான எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரியாம 2023 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, தேசிய
0: வந்த உடனே அந்த ஒரு ஆர்வம் அவங்களுக்கு டக்குனு சரியான பதில சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு அவசரம். ஆனாலும் சரியான பதில சொல்லிருக்காங்க.
1: தேசிய விண்வெளி தினம் என்று கொண்டாடப்படுகிறது August 23 என்பது சரியான பதில். கூடுதல் தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். 2023 August 23 அன்னைக்குதான், 23 அன்னைக்குதான் என்ன அப்படின்னா, இந்தியாவின் சந்திராயன் 3 நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியிருக்கு. சோ நிலவின் தென் துருவ பகுதியில தரையிறங்கிய முதல் நாடாக நம்ம இந்தியா சாதனையும் படைச்சிருக்கு. இதனை நினைவு கூறும் வகையில தான் இந்திய அரசு 2024 August 23 தேதி முதல் இந்த தேசிய விண்வெளி தினத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு வருது. 3வது தேசிய

0: தீவழி தினம். இப்ப ரீசெண்டா நம்ம ஆகஸ்ட் 23rd வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். சந்திராயன் 3 விண்கலத்தில் லேண்டரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம். அந்த ரோவரோட பேர் என்ன அப்படின்னா பிரக்ஞான் அப்படிங்கிறது தான் கூடுதல் தகவல். நேர்களே, கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் 23.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் இருக்கு, நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தை

0: ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIVயை கண்ட்ரோல் செய்வோம்.
2: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
7: பண்பலையில் நேரம் 3:40. கேட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இருந்து
8: பொது அறிவு பாசறை.
7: சுவாரஸ்யமான கேள்விகள், சுறுசுறுப்பான பதில்கள் எல்லாமே நம்ம குமரி பண்பலையில பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் நடந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன கேட்க போறீங்க?
8: அடுத்த கேள்வியும் ஒரு, நீங்க இப்ப விண்வெளி பத்தி சொன்னதுனால நம்ம அது சார்ந்தே ஒன்னு கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். பிரம்மோஸ் ஏவுகணையின் தந்தை யார்?
7: பிரம்மோஸ் ஏவுகணையின் தந்தை, இது வந்து டான் வந்து நேர்கள் பதில் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
8: கண்டிப்பா.
7: சிவகாசி படத்துல இருந்து ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சு சங்கர் மகாதேவன் பாடிய அந்த பாடல் உங்களுக்காக

0: நேரம் 3:46 40 நொடி. நேர்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101.1 தேனி நேரத்தில்
1: பொது அறிவு பாசறை.
0: பொது அறிவு பாசறை நிகழ்ச்சியில வந்து நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா, அதற்கான பதில வந்து நேர்கள் சொல்றதுக்காக தயாரா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாமா?
1: கண்டிப்பா. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: சொல்லுங்க ஐயா.
2: என்னங்க
1: ஐயா?
2: டாக்டர் சிவதான பிள்ளை.
1: சிவதான பிள்ளை அப்படிங்கறது மிக சரியான பதில். வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றிகள்.
2: நன்றி.
1: வந்த உடனே சரியான விடையும் சொல்லிட்டாங்க. இப்ப கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருக்க நான் சொல்லிடுறேன். பிரம்மோஸ் ஏவுகணையின் தந்தை யார் அப்படிங்கறது தான் கேள்வி. இதற்கான பதில் டாக்டர் ஆ சிவதானு பிள்ளை அப்படிங்கறது தான் விடை. இவங்க வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குமரி மாவட்டத்துல பிறந்த ஒரு விஞ்ஞானி தான். 1947 ஜூலை 15 நாகர்கோவில்ல பிறந்தவங்க தான் டாக்டர் சிவதானு பிள்ளை அவர்கள். இந்த பிரம்மோஸ் ஏவுகணைய வந்து முதல்ல உருவாகிறதுக்கு முக்கிய பங்கு வகித்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களும் இதுல வந்து முக்கிய பங்காற்றியிருக்காங்க. இந்தியாவோட விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தோட வரலாற்றில் அழியாத தடம் பதித்த விஞ்ஞானி அப்படின்னு சொன்னா நம்முடைய டாக்டர் ஆ சிவதானு பிள்ளை அவர்கள் தான். ஏன்னா இவங்க வந்து ஃபாதர் ஆஃப் த பிரம்மோஸ் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம பத்மஸ்ரீ, பத்மபூஷன் உள்ளிட்ட தேசிய மற்றும் சர்வதேச விருதுகளையும் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க.
0: ரொம்ப பெருமையா இருக்குது இல்லையா, நம்ம குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து பிரம்மோஸ் ஏவுகணையின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமைக்கு வந்து உரியவங்களா இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது
1: நம்மளுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. குமரி மண்ணோட ஒரு விஞ்ஞானி அப்படிங்கறத சொல்லும் போது மிக பெருமையாக இருக்கிறது.
0: பொது அறிவு எல்லாமே வந்து டான் டான் எல்லாருமே

0: வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அடுத்து நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்டுடலாமா?
1: கண்டிப்பா.
0: எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா வந்து கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஜிடிபி அப்படிங்கறதோட விரிவாக்கம் என்ன அப்படிங்கறதா நெக்ஸ்ட் க்வெஸ்சன்.
1: ஜிடிபி
0: ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எக்கனாமிக்ல இந்த வேர்டு வந்து மேக்ஸிமம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட விரிவாக்கம் என்ன, எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கறது தான் நேயர்கள் சொல்ல போறாங்க. நேர்களை நினைப்படுத்த விரும்புகிறோம், இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள். இதில் சின்னஞ்சிறு சிட்டுக்கள் உங்களுடைய சிங்கார கனவுகளை வெளிக்காட்டலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது உங்களோட அம்மா அப்பாவோட மொபைல் போன்ல இருந்து 260-240-790-722 கால் பண்ணுங்க. இணைப்பு எண் 04652. மொபைல் நம்பர் 8903257039.

0: நேயர்கள் வந்து பதில் சொல்றதுக்கு ரெடியா வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்
1: கொட்டார மகாராஜன் ஐயா.
0: ஜிடிபி அப்படின்னா என்னங்கய்யா?
2: ஜிடிபி குட் ஃபார்மசூட்டிக்கல்
0: நீங்க வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, அதற்கான சரியான பதிலை தெரிஞ்சுக்கலாம். நன்றி,
3: வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யாருன்னு பேசுறீங்க?
4: சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன்.
3: சொல்லுங்கம்மா.
4: ஜிடிபி தானே கேட்டீங்க? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்.
0: சரியான பதில் சொல்லிட்டீங்க, பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
4: நன்றிங்க மேடம்.
0: நம்ம வந்து
3: கேட்ட கேள்விக்கு நேயர் பதில் சரியான பதில்
0: சொல்லிட்டாங்க. ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கறதுதான். இது வந்து தமிழ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல ஒரு நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்யப்படுற மொத்த பொருட்கள் மற்றும் சேவைகளோட, அதாவது குட் அண்ட் சர்வீசஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதோட மொத்த பண மதிப்பு தான் இந்த ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம வாங்குற மொபைல் போன்ல இருந்து ஹோட்டல்ல சாப்பிடுற சாப்பாடு, கார் சர்வீஸ் பண்றது வரைக்கும் எல்லாமே இதுல வந்து அடங்கும். ஒரு மனுஷனுக்கு பிபி பிபி சுகர் செக் பண்ற மாதிரி ஒரு நாட்டோட பொருளாதாரம் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கறத காட்டக்கூடிய ஹெல்த் ரிப்போர்ட் தான் இந்த ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜிடிபி வந்து நம்ம அடிப்படையில நம்ம இந்தியா வந்து உலகிலேயே வந்து அஞ்சாவது பெரிய பொருளாதார நாடாக வந்து இருக்குது, அதாவது ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் எக்கனாமிக் நாடா வந்து நம்ம வந்து இந்தியா இருக்குது. ஸோ இந்த ஜிடிபியை வந்து முதன் முதல்ல 1934, அதாவது 1934 ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த சைமன் குஸ்னெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த பொருளாதார அறிஞர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஜிடிபி அதிகரிப்பது அப்படிங்கிறது ஒரு பொருளாதார வளர்ச்சியினுடைய ஒரு அறிகுறியாகவே வந்து இருக்குது. ஒரு நாட்டினுடைய பொருளாதார செயல்பாட்டை அளவிட பயன்படக்கூடிய முக்கிய குறியீடா இருக்குது. இந்த சமீபத்திய தரவின்படி 2025-26 நிதியாண்டுல ஜிடிபி வளர்ச்சி வந்து 7.7% இருக்கு. 2024-25 7.1% இருந்திருக்கு. நம்ம இந்தியாவோட ஜிடிபியை வந்து மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய தேசிய புள்ளியியல் அலுவலகம் தான் கணக்கிடுறாங்க. இவங்க வந்து ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு வாட்டி இந்த கணக்கை வந்து வெளியிடுவாங்களாம். நம்ம வந்து பொது அறிவு கேள்வியும் பதிலும் இன்னொரு முறை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாமா? ஜிடிபி அப்படிங்கறத விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருந்தோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன?
3: அடுத்த கேள்வி கேட்டலாம். இந்தியாவின் முதல் கார்பன் இல்லாத மாநிலம் என்ற பெருமையை பெற்ற மாநிலம் எது?
0: அத சொல்றதுக்கு வந்து நேயர்கள் வந்து தயாரா இருப்பாங்க, ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.
3: கண்டி
5: என்னாலு காலு பச்சலில ரெண்டு கண்ணு மேச்சலில எட்டு தசை கூச்சலில தட்டுகிற ஓசையில புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரா நம்ம தர சி

0: நம்ம நிகழ்ச்சியில
1: பொது அறிவு பாசறையில இருக்கிறோம். நம்ம வந்து கடைசியா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம், நேயர் வந்து சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க, கேட்டலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம், மாரத்தலேந்து ராதாகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ஐயா, கேள்வி கேட்டீங்களா?
2: ஆமா,
0: சொல்லுங்க ஐயா. ஆன்சர்,
2: அருணாச்சல பிரதேசம்.
0: அருணாச்சல
2: பிரதேசம்
0: என்னங்க ஐயா?
2: இமாச்சல பிரதேசம்.
0: இமாச்சல பிரதேசம் அப்படிங்கறது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றி.
0: சரியான பதில வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் கார்பன் இல்லாத மாநிலம் என்ற பெருமையை பெற்ற மாநிலம் வந்து இமாச்சல பிரதேசம்.
1: சரி, இது வரைக்கும் வந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு பொது அறிவு பாசையில கால் பண்ணி ஆன்சர் பண்ண லிசனஸுக்கும் ட்ரை பண்ண லிசனஸுக்கும் நிகழ்ச்சியை அமைதியா கேட்டுட்டு இருந்த குமரி பண்பலை லிசனஸுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். நேயர்கள், இதுவரை இணைந்திருந்தது
0: பொது அறிவு பாசறை.
1: வார்த்தைகளோடு வந்தோம், வசந்தமாய் பேசி மகிழ்ந்தோம். இன்றைக்கு நம்ம நேரம் முடிந்தாலும் நம் நட்பு மட்டும் குமரி பண்பலையோடு என்றென்றும் தொடரட்டும். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடன் உடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்து வைத்தார். அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட் பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதிவர்ஜனா கூறியுள்ளார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விரிவான விவரங்களை தெரிவிப்பதற்கான அம்சங்களையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பேருந்துகளின் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்தப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் திலீப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் 3வது நாளான இன்று கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று PM முத்ரா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். PM முத்ரா திட்டம் பிரதான் மந்திரி மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பாரல் ஸ்கீம் என்பது இந்தியாவின் ஜவுளித்துறையை சர்வதேச அளவில் உயர்த்தவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு தொலைநோக்கு திட்டம். இந்திய ஜவுளித்துறை தற்போது நூல் நூற்பு, நெசவு, ஆடை வடிவமைப்பு போன்ற வெவ்வேறு செயல்பாடுகளுக்கு தனித்தனி இடங்களை சார்ந்துள்ளது. இதனால் போக்குவரத்து செலவு மற்றும் நேர விரயம் அதிகமாகிறது. இப்பிரச்சினைக்கு தீர்வாக நூற்பு

0: முதல் ஆடை உற்பத்தி வரை அனைத்து செயல்பாடுகளையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் உயர்தர பூங்காக்களை அமைப்பதே பி எம் மித்ரா திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். பிரதமர் நரேந்திர மோடியால் முன்வைக்கப்பட்ட 5F கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு இத்திட்டம் செயல்படுகிறது. ஃபார்ம் பண்ணை அல்லது பருத்தி விவசாயம், ஃபைபர் இழை, ஃபேக்டரி ஆலை, ஃபேஷன் ஆடை வடிவமைப்பு, ஃபாரின் வெளிநாட்டு ஏற்றுமதி. 4,445 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் உள்ள 7 மாநிலங்களில் 7 மெகா ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படுகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்கள் தமிழ்நாடு, தெலங்கானா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா. ஒவ்வொரு பூங்காவும் குறைந்தபட்சம் 1,000 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே முதலாவது பி எம் மித்ரா ஜவுளி பூங்கா தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் குமாரலிங்கபுரத்தில் அமைய உள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து ஒரு சிறப்பு நோக்கு நிறுவனத்தை உருவாக்கி இத்திட்டத்தை செயல்படுத்துகின்றன. தூத்துக்குடி துறைமுகம், மதுரை சர்வதேச விமான நிலையம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு NH-44 அருகே அமைவதால் ஏற்றுமதிக்கு பெரும் சாதகமாக உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு 1,000 கோடி ரூபாய் அளவிலான புதிய முதலீடுகள் ஈர்க்கப்படும். பூங்காவில் உள்ள உலகத்தரம் வாய்ந்த வசதிகள், உற்பத்தி மண்டலம், நூல் நூற்பு, நெசவு, சாயம் தோய்த்தல் மற்றும் ஆயத்த ஆடைகள் தயாரிக்கும் ஆலைகள், நிறுவனங்கள் வந்தவுடன் உடனடியாக உற்பத்தியை தொடங்கும் வகையில் கட்டடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும், பொது வசதிகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை, ஆராய்ச்சி மையம், தர பரிசோதனை கூடங்கள், தொழிலாளர் நலன், தொழிலாளர்களுக்கான தங்குமிடங்கள், தொழிற்பயிற்சி மையங்கள், மருத்துவ வசதிகள் மற்றும் போக்குவரத்து நெட்வொர்க், பொருளாதார மற்றும் சமூக நன்மைகள். ஒவ்வொரு பூங்காவிலும் நேரடியாக 1,00,000 பேருக்கும் மறைமுகமாக 2,00,000 பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரே இடத்தில் முழு உற்பத்தி சங்கிலியும் அமைவதால் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து செலவுகள் பெருமளவில் குறையும். சர்வதேச தரத்திலான ஆடைகள் தயாரிக்கப்படுவதால் உலகளாவிய ஜவுளி சந்தையில் இந்தியாவின் பங்கு அதிகரிக்கும். கிராமப்புற மற்றும் உள்ளூர் பகுதிகளின் உட்கட்டமைப்பு மேம்பட்டு பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்படும். பி எம் மித்ரா திட்டம் இந்திய ஜவுளித்துறையை நவீனமயமாக்கி இந்தியாவை உலகளாவிய ஜவுளி உற்பத்தியின் மையமாக, குளோபல் டெக்ஸ்டைல் ஹப் மாற்றும் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாகும். குறிப்பாக தமிழ்நாட்டின் விருதுநகரில் அமைய உள்ள பூங்கா மாநிலத்தின் தென்பகுதி தொழில் வளர்ச்சிக்கு பெரும் பக்கபலமாக விளங்கும். இன்று பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பி எம் மித்ரா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேயர்களினி கேட்க இருப்பது
2: சர்வதேச எழுத்தறிவு தினம். கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை. எழுத்தறிவு என்பது அந்த உரிமைக்கான முதல் படி என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 அன்று சர்வதேச எழுத்தறிவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதும் அனைவருக்கும் கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். 1966 ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோ செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினமாக அறிவித்தது. தனிநபரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் சமூகத்தின் பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதிலும் எழுத்தறிவு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை உலக நாடுகளுக்கு எடுத்துரைப்பதே இதன் அடிப்படையான நோக்கமாகும். எழுத்தறிவு என்றால் வெறுமென படிக்கவும் எழுதவும் தெரிந்திருப்பது மட்டுமல்ல, ஒருவர் தனக்கு தேவையான தகவல்களை புரிந்து கொண்டு அவற்றை தனது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய திறனையும் எழுத்தறிவு உள்ளடக்கியுள்ளது. இன்றைய டிஜிட்டல் உலகில் தகவல்களை தேடிப்பெறுதல், அவற்றின் உண்மைத்தன்மையை அறிதல், தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துதல் போன்ற டிஜிட்டல் எழுத்தறிவும் மிகவும் அவசியமாகியுள்ளது. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு எழுத்தறிவு அடிப்படையான காரணியாகும். கல்வியறிவு பெற்ற மக்கள் தங்களது உரிமைகள் மற்றும் கடமைகளை நன்கு புரிந்து கொள்வார்கள். சுகாதாரம், சுற்றுச்சூழல், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு,

0: அரசின் நலத்திட்டங்கள் போன்ற பல்வேறு துறைகளில் சரியான முடிவுகளை எடுக்க கல்வி உதவுகிறது. எனவே எழுத்தறிவு அதிகரிக்கும் போது சமூகத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றமும் அதிகரிக்கிறது. எழுத்தறிவு பெண்களின் முன்னேற்றத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு பெண் கல்வி கற்கும் போது அது அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தின் எதிர்காலத்தையும் மாற்றுகிறது. அதேபோல் வறுமையை ஒழிப்பதற்கும் எழுத்தறிவு ஒரு முக்கியமான கருவியாகும். கல்வி வேலை வாய்ப்புக்கான திறன்களை உருவாக்குகிறது. திறமையான மனிதவளம் உருவாகும் போது உற்பத்தி திறன் அதிகரித்து குடும்பங்களின் வருமானமும் வாழ்க்கை தரமும் மேம்படுகிறது. எனவே எழுத்தறிவு என்பது தனி மனித முன்னேற்றத்திற்கான திறவுகோள் மட்டுமல்ல, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான அடித்தளமும் ஆகும். இந்தியாவில் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு கல்வி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். எழுத்தறிவு இல்லாத சமூகத்தில் அறியாமை, வறுமை, சுரண்டல் மற்றும் சமூக சமத்துவமின்மை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கல்வி மற்றும் எழுத்தறிவு வளரும்போது மக்கள் தங்களது உரிமைகளை அறிந்து தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும். ஆகவே ஒவ்வொருவருக்கும் கல்வி, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எழுத்தறிவு என்ற இலக்கை நாம் அனைவரும் இணைந்து செயல்படுத்த வேண்டும்.
1: உலா வந்தது
0: சர்வதேச எழுத்தறிவு தினம்.

வணக்கம் நேர்களே. சில்லென்று வருடும் தென்றலாய் சோர்ந்து போன மனதிற்கு சுகமான இசையாய் உங்கள் நெஞ்சம் தொடும் நினைவுகளோடு உங்கள் இல்லம் தேடி வருகிறது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் தீனா படத்திற்காக ஹரிஹரன் குரலில் யுவன் சங்கர் ராஜா இசையில் வருகிறது பாடல்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போ முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: இசையோடு உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை. நிகழ்ச்சியில் இனி ஹரிஹரன் மகதி குரல்களில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமி.

கேட்டு பாடலுடன் நிறைவு பெறுகிறது திரை இசை. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 4:30. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடனுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்து வைத்தார். அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட் பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விரிவான விவரங்களை தெரிவிப்பதற்கான அம்சங்களையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பேருந்துகளில் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்தப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆசிய கோப்பை இளையோர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. நேற்றின் இனிமையை நினைவூட்டி இன்றைய புதுமையை ரசிக்க வைத்து பாடல்களோடு பயணிப்போம் முல்லைச்சரத்தில். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரத்தில் இந்த இசை பயணத்தில் நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள். இது நம்ம ஊர் எஃப்எம் குமரி எஃப்எம் 101.

அத்தனை அழகையும் மொத்தமாய் படைத்து மனதை மயக்கும் பெண்ணாக அனுப்பி வைத்தானோ பிரம்மன்? நிகழ்ச்சியில் முதலில் நெஞ்சிருக்கும் வரைபடத்திற்காக TM சௌந்தரராஜன் பி. சுசீலா பாடிய பாடல்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். அலைகள் எல்லாம் உன் பெயரை சொல்லி கரை தொட்டு செல்கின்றன. நதி ஓரத்தில் நாணலாய் நான் காத்திருக்கிறேன். கண்ணா, நீ வரும் பாதை நோக்கி. இந்த காத்திருப்பும் காதலாகி கவிதையாகிவிடுமோ? எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குரல்களில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கௌரவம்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் 5:14. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நிகழ்ச்சியில் இனி சங்கர்லால் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானி

மாலை வானம் கவிதை எழுதுகிறது, அன்பு மழையாய் பொழிகிறது. மழை துளி விழும் ஓசையில் மனம் இனிமையாய் இசை பாடுகிறது. நனைந்த மண் வாசனையோடு நினைவுகளும் மெல்ல மலர்கிறது இந்த பாடலில். ராஜபார்வை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜானகி பாடிய பாடல்.

0: மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
1: மறக்காம கேளுங்க.

சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசு.

பழைய பாடல்களின் வாசமும் புதிய பாடல்களின் சுகமும் இரண்டையும் ஒரே சரமாக கோர்த்து உங்கள் மாலை நேரத்தை இசையால் அலங்கரித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.

ஒரு ராகம் தராத வீணை போல மௌனமாய் கிடக்கிறது இந்த மனது. இன்றும் நம் நெஞ்சில் இனிமையாய் ஒலிக்கிறது இந்த பாடல். உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் ஜானகி பாடிய பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேரம் 5:32. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இசையும் இனிய நினைவுகளும் சின்ன சின்ன சுவாரஸ்யங்களும் நேயர்களின் அன்பான பங்களிப்பும் இந்த மாலை நேரத்தை இன்னும் அழகாக்கிக் கொண்டிருக்கிறது. முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.

காலம் கடந்து மறையாத பொக்கிஷங்கள் நம்முடைய நினைவுகள். சில இன்பமாய் சிரிக்கும், சில வலியாய் கண்ணீராய் துளிர்க்கும். ராமன் அப்துல்லா படத்திற்காக பவதாரிணி அருண்மொழி குரல்களில் வருகிறது பாடல்.

முல்லைச்சரத்தில் இனி உன்னை நினைத்து படத்திற்காக உன்னிமேனன் சுஜாதா குரல்களில் சிற்பியின் இசையில் பா விஜய் வரிகளில் வருகிறது பாடல். என் மனம் சோர்ந்து மௌனமாகும் வேளையில் மெல்ல வந்து வருடும் தென்றலும் நீதான். கண்ணின் நோரம் கவிதை மலர செய்யும் என் உயிரின் இசையும் நீதான்.

0: என்ன கேஸ் ஏட்டையா?
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
2: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: காதல் வந்து நுழைந்ததும் நூலருந்த பட்டமாய் காற்றில் மிதக்கிறது மனது. டி இமானின் இசையில் யுகபாரதியின் வரிகளில் ஸ்ரேயா கோஷல் குரலில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கயல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நேரம் 5:50. முள்ளிச்சரத்தில் இனி காவலன் படத்திற்காக கார்த்திக் சுஜித்ரா பாடிய பாடல். பாடல் கீசை வித்யாசாகர். கவிதை கூட தோற்றுப்போகும் அவள் சிரிப்பில் நிலவு கூட தன் முகத்தை மறைத்து கொள்ளும்.

காற்றோடு கதை பேசிக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். முல்லைச்சரத்தில் இனிவரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜெயராம். இந்த சின்ன நெஞ்சுக்குள் 100 கோடி ஆசைகள், சிறகில்லாத கனவுகளுக்கும் சிறகுகள் தரும் பேராசைகள். என்ன ஆசைகள் கேட்டு பார்ப்போமா?

0: நேற்றின் இனிமையை நினைவூட்டி இன்றைய புதுமையை ரசிக்க வைத்த பாடல்களோடு பயணித்தோம் முல்லைச்சரத்தில். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 6:00.

0: 你。நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை. இன்றிரவு 7 சட்டப்பேரவையில் இன்று 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி குமார் அவர்கள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றிய செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி ஆகியோர். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்றிரவு 8 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. 8:30 9:15 திரைசை. 10:05 நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. இரவு 11 மனசு மயங்கும் திரைசை. நள்ளிரவு 12 முதல் நாளை அதிகாலை 5 வரை விடியும் வரை திரைசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5 முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும். இனி நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நேரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குறளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன இடம்பெறும். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரைசை. பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும் கேட்கலாம். 7:50 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறியலாம். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8, 9, 10, முற்பகல் 11, பிற்பகல் 3, மாலை 4 மற்றும் 5. நாளை காலை 8 காலம் வரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். நாளை காலை 8:30 கணபதி உலா. திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோவில் உரைச்சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் எம் மலர்விழி. அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:50 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். 10:30 திரையிசை. 11:00 ஏக்சூர். தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க. வடிவீஸ்வரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். நாளை முற்பகல் 11:30 குமரி பண்பலையுடன் எது மரியாதை நேரலை நிகழ்ச்சி. பகல் 12 நிகழ்ச்சி நேரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடல் பருமன் மற்றும் வாழ்க்கை முறை நோய்களை தடுக்கும் ஆரோக்கியமான உணவு தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி வென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. த நியூஸ் ரெட் பை அபிஷேக் முகோபாத்யாய். Prime Minister Narendra Modi today inaugurated and

சேவை செய்திகள். இம்மாதம் 1ஆம் தேதி அன்று வீராணி ஆலூருக்கும் நாகர்கோவில் ரயில் நிலையத்திற்கும் இடைப்பட்ட இருப்பு பாதை தண்டவாளத்தில் சுமார் 65 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளை நிற வேட்டியும் சந்தன நிறத்தில் சிகப்பு நீளம் சின்ன கோடு போட்ட அரைக்கை சட்டையும் அணிந்துள்ளார். இடது கைக்கு கீழ் ஒரு கருப்பு மச்சமும் இடது விலாவுக்கு கீழ் கருப்பு மச்சமும் உள்ளது. விவரம் தெரிந்தவர்கள் குளித்துறை காவல் நிலையத்தை 0462 240914 அல்லது 9498101999 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு விவரம் தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடையாளம் தெரியாத ஆண் சடலம் பற்றிய அறிவிப்பு. இம்மாதம் 2ஆம் தேதியன்று நாகர்கோவில் டவுனுக்கும் இரணியல் ரயில் நிலையத்திற்கும் இடையே உள்ள இருப்பு பாதை தண்டவாளத்தில் சுமார் 60 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் ஒருவர் ரயிலில் அடிபட்டு தலையில் ஆழமான காயம் ஏற்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்தவர் இறந்துவிட்டார். இவருடைய உயரம் 163 சென்டிமீட்டர், நீள்வட்ட முகமுடையவர். மார்பு பகுதியின் மத்தியில் ஒரு கருப்பு மச்சம், வலது பக்க மார்பின் கீழ் பகுதியில் ஒரு கருப்பு மச்சம் காணப்படுகிறது. இவரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் குளித்துறை காவல் நிலையத்தை 9498101999 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மாவட்ட அளவில் நடைபெறவுள்ள முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் துவக்க விழா நாளை காலை 9 மணிக்கு அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர்க்கும் முகாம் குறித்த அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வருவாய் கோட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர்க்கும் முகாம் நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இம்மாதம் 10ஆம் தேதியன்று முற்பகல் 11 மணிக்கு நடைபெறவுள்ளது. எனவே அகஸ்தீஸ்வரம் தோவாளை வட்டத்திற்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மட்டும் தங்கள் குறைகள் தொடர்பாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமென நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசு தொழில்நுட்பக் கல்லூரி கோணத்திலிருந்து முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை இம்மாதம் 14ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையும் டிப்ளமோ படித்ததற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். உலக திறன் போட்டி 2026 இந்தியா சார்பில் பங்கேற்கும் போட்டியாளர்களை தேர்வு செய்வதற்கான இந்திய திறன் போட்டி 2027 பதிவுகள் துவங்கியுள்ளன. உலக அளவில் திறன் போட்டியில் பங்கேற்க ஏதுவாக தொடக்க நிலையில் இந்திய அளவிலான திறன் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த திறன் போட்டிகளுக்கு விண்ணப்பிக்க 15ஆம் தேதி கடைசி நாள் என மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

எங்கும் இனிமை, எதிலும் புதுமை. இது உங்கள் குமரி பண்பலையின் 101 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:15.

0: காற்றில் எலியின் மெல்ல தவழ்ந்து வருகிறது மெல்லிசை கேட்பதற்கு முன்.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
5: போன் 7358737358.
6: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
7: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
8: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
9: வானம்தான் என தொடங்கும் SN சுரேஷ், சோபா சேகர் பாடிய பாரதிதாசன் பாடலுக்கு இசை TR பாப்பா.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேத்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ SBI மூலமா கூட UPI பேமெண்ட் செய்ய முடியுமா?
7: கண்டிப்பா.
6: அப்போ UPI மூலமா பணம் எடுக்க முடியுமா?
7: அதுவும் பண்ணலாம்.
6: செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்,
7: அதுவும் தான் பிரதர்.
6: அப்போ IPO ரெக்வஸ்ட்,
7: யோனோ SBI ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
8: யோனோ SBI, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து UPI சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
10: கனவென்ன என தொடங்கும் சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாடலை பாடுபவர் தீபன் சக்கரவர்த்தி. இசை TK ஜெயராமன்.

மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் நவ்சாரியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தூய்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் பொதுமக்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள ஏதுவாக அமைச்சர்கள் தலைமையில் மூத்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் துறை அலுவலர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மழைநீர் விரைவாக வெளியேறும் வகையில் நீர்நிலைகளில் ஆகாய தாமரை அகற்றப்படுவதோடு கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அறுந்து விழக்கூடிய நிலையில் உள்ள மின் கம்பிகள், பலவீனமான மின் கம்பங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். வெள்ளநீரை உடனடியாக வெளியேற்ற மின் மோட்டார்கள், மின் ரம்பங்கள், JCB போன்றவற்றை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும், மழைநீர் தேங்கும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற படகுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு ஏதுவாக சமுதாய நலக்கூடங்கள், பள்ளிகள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிடும் வகையில் சமுதாய உணவுக் கூடங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு செங்கோட்டையன், திரு அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். தமிழக சட்டப்பேரவையில் அடுத்த ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி தொடர்பான விரிவான விவரங்களை அளிப்பதற்கான அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சில அம்சங்கள் தொடர்பான விரிவான விவரங்கள் இடம்பெற வேண்டியது அவசியம் என்றார். இதனால் அரசின் திட்டங்கள் பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடையும் என்று அவர் கூறினார். SC/ST பிற்படுத்தப்பட்டோர், இதர பிற்படுத்தப்பட்டோர் என்று பொதுவாக கூறப்படும் நிலையில் இந்த பிரிவுகளில் உள்ள உட்பிரிவுகள் குறித்த விவரங்கள் தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தில் இல்லை என்றும், அதற்கான வசதியை உருவாக்கித் தர வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தினார். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய உறுப்பினர்கள், முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படாத நிலையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழுமையான பலன் அளிக்காது என்று கருதுவதாக கூறினர். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட் பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சரின் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்களின் நிலையை அறியவும், பொதுவாக மக்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில்களை தரவும் இந்த இணையதளத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிமுகம் செய்தார். சட்டப்பேரவையில் இதனை அறிமுகம் செய்த அமைச்சர், உயர்கல்வியில் மாநிலம் சிறந்து விளங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்த சட்ட திருத்தத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 18 ஏக்கர் நிலம் போதுமானது என்று அரசு கூறியுள்ளது. பெருநகர சென்னை தவிர இதர இடங்களில் தனியார்

0: தனியார் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு 25 ஏக்கர் நிலம் தேவை என்ற நெறிமுறையை அரசு வகுத்துள்ளது. அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான சட்டத்திருத்த மசோதா இன்று சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் இந்த மசோதாவை அறிமுகம் செய்தார். வர்த்தகம் செய்வதற்கும் விவசாயிகள் பயனடைவதற்கும் கிடங்குகளின் அனுமதியை நீட்டிக்க அரசு உத்தேசித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி பெற்றுள்ள கிடங்குகளுக்கான அனுமதியை நீட்டித்ததுடன் ஆன்லைன் மூலம் அனுமதி பெறுவதற்கான வழிமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நாளை முதல் இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் 25ஆம் தேதி காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின்படி காவிரியில் இன்று வரை வினாடிக்கு 9000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் இன்று தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் செக்கானூர் அணையில் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நவீன பேருந்து நிலையத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டத்தில் புத்த மதத்தினர் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி என்று நடைபெறும் தம்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொள்பவருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயனடையுமாறு வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். அகமதாபாத்தில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தோமன் குமார், ஷியாம் சுந்தர் இணை 152-139 என்ற புள்ளிக்கணக்கில் ஈராக்கின் அபாஸ் அன்வர் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்விந்தர் சிங் விஜய் இணை தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி.

பண்பலை 101, நேரம் 6:40. நினைவுகள் மலரும் இந்த மாலை நேரத்தில் இன்னும் இனிமையாய் மாறட்டும். மனதோடு பேச வருகிறது திரை இசை நிகழ்ச்சி. முதலில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வேட்டையாடு விளையாடு.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பன்மலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைசி நிகழ்ச்சியில். இனி வில்லன் படத்திற்காக உதித் நாராயணன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல். பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, இசை வித்யாசாகர்.

0: 24 மணி நேர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, மூளைக்கட்டி, பக்கவாதம் சிறப்பு சிகிச்சை,
1: இஎன்டி, முதுகெலும்பு, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி, சிறுநீரக பிரிவு, நுரையீரல் மருத்துவம், பல் மற்றும் பொது மருத்துவம், எல்லா சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கரை, நாகர்கோவில்.
1: கால் 7871978700.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்ப முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
2: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
3: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: திரை செயலினி சாமுராய் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி பாடிய பாடல்.

0: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் ரமேஷ், வாசிப்பவர் சுதாகுமரன்.
1: இன்று பேரவையில் 45 நிமிடங்கள் கூச்சல் குழப்பம், அதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்கள் மூலம் வெளியேற்றம், திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை, பொதுத்துறை ஓய்வூதியங்களும் ஏனைய கால ஓய்வூதியங்களும், போக்குவரத்துத்துறை ஆகியவை குறித்த அறிவிப்புகள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் உள்ள பதவிகளுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்களை நியமிப்பதற்கான பணியை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் ஒப்படைக்க வகை செய்யும் மசோதா உள்ளிட்ட 11 மசோதாக்கள் இன்று பேரவையில் நிறைவேற்றம் ஆகியவை இன்றைய பேரவை நிகழ்ச்சியில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் ஆகும். பேரவை நிகழ்ச்சி தொடங்கியதும் எதிர்க்கட்சி கொறடா திரு ஏவா வேலு காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் தனது பதிலுரையில் ஆட்சேபகரமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். குறிப்பாக அவையில் இல்லாதவர்களை பற்றி பேசுவது மரபல்ல, நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை பற்றி பேசுவது மரபல்ல, எனவே இதுபோன்ற கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.

கமிஷன் விசாரணையில் குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆதாரம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டை கொடுத்த மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரே, தனக்கே அது பற்றி எதுவும் தெரியாது, சேலம் கண்ணன் என்னிடத்தில் கொடுத்ததை நான் புகாராக கொடுத்தேன் என்று கூறியுள்ளார் என்றும் திரு ஏவா வேலு சுட்டிக்காட்டினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் நிர்மல்குமார், மிசா சட்டத்தின் கீழ் முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மிசா சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்படவில்லை என்றார். அப்போது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சர் பதிலுரையில் ஆதாரத்துடன் பேசியிருக்கிறார், சர்க்காரியா விசாரணை கமிஷன் அறிக்கை குறித்து பேரவையில் பலமுறை விவாதிக்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டி, பேசுவதற்கு முன்பு சில ஆதாரங்களை முதலமைச்சர் என்னிடத்தில் காட்டினார், எனவே அவர் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க முடியாது என்றார். இதனைத் தொடர்ந்து பேசிய திமுக உறுப்பினர் திரு கே என் நேரு, முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திருமணம் முடிந்து சில மாதங்களில் மிசா சட்டத்தின் கீழ்தான் கைது செய்யப்பட்டார் என்றும், எனவே முதலமைச்சர் பேசியவற்றை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். முன்னாள் அமைச்சர் திரு கோவி செழியன் குறுக்கிட்டு மறைந்தவர்கள் பற்றி பேசுவதும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அறிக்கை தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாலும் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதே முறை என்று பேரவைத் தலைவருக்கு சுட்டிக்காட்டினார். அப்போது பேரவைத் தலைவர், முதலமைச்சர் பதிலுரையின்போது திமுகவினர் தொடக்கத்திலிருந்து அவர் உரையை முடிக்கிறவரை அவையில் அமைதியாக இல்லை, என்னுடைய அனுமதி இல்லாமல் போஸ்டர்களை கொண்டு வந்தீர்கள், அதனால்தான் நேற்று உங்களை பேச அனுமதிக்கவில்லை என்றும், முதலமைச்சர் பதிலுரையில் நீங்கள் கேட்டுக்கொண்ட பகுதியை அவை குறிப்பிலிருந்து நீக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்து திமுக உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரை முற்றுகையிட்டனர். சிலர் தரையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். திமுக கொறடா திரு ஏவா வேலுவை பேச அனுமதிக்கிறேன், அவர் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசட்டும், அமைதியாக இருக்கைக்கு செல்லுங்கள் என்று திரு ஜே சி டி பிரபாகர் வலியுறுத்தியும், தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவையில் கோஷங்கள் எழுப்பியவாறே நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தனர். அப்போது அவை முன்னவர் திரு செங்கோட்டையன் திமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பேரவைத் தலைவரை கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்கள் மூலம் திமுக உறுப்பினர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றப்பட்டனர். தாங்கள்தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையில் நெடுஞ்சாலைத்துறையில் 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கியது முறைகேடு என்றும், இதனை உரிமை குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேரவைத் தலைவரை கேட்டுக் கொண்டார். இதனை ஆய்வு செய்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்தார். மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி, அண்ணாமலை பல்கலைக்கழகம் குறித்து கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், ஊழியர்களுக்கு ஒய்வூதியம் வழங்குவதற்கு ஏற்பட்ட காலதாமதமும் தணிக்கை தடையுமே காரணம் என்றார். தற்போது 2026-27 நிதியாண்டில் 525 கோடி நிதி அரசால் வழங்கப்பட்டுள்ளது என்றும், அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர் பிரச்சினைகள் குறித்து 6 மாதத்திற்குள் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானத்தில் 2027 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2ம் கட்ட பணியில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு பின்பற்றுவதைப் போல இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் விவரங்களின் செயலியை முன்னரே பதிவிறக்கம் செய்து அதில் உள்ள பெயர்களின் அடிப்படையில் விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்றும், தெளிவற்ற தன்மையை உருவாக்கும் திறந்தவெளி பதிவு முறையை முழுமையாக கைவிட வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறினார். இதனை வரவேற்ற சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, எஸ்சி எஸ்டி பிரிவுகளின் உட்பிரிவுகள் குறித்து மாநில அரசிடம் கலந்து பேசி அதன் எண்ணிக்கையை முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார், சமூக ரீதியான கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்கும் என்று தெரிவித்தார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு சி வி சண்முகம் பேசுகையில், இதர பிற்படுத்தப்பட்டோர் என்ற வகுப்பில் 267 சமூகங்கள் இருக்கின்றன என்று மத்திய அரசால் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றார். மண்டல் கமிஷன் அடிப்படையில் 27% இடஒதுக்கீட்டை முழுமையாக உறுதி செய்ய சமூக வாரியான மக்கள் தொகை கணக்கீடு அவசியம் என்றும் தெரிவித்தார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, அஇஅதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன், பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் ஆகியோர் வரவேற்று பேசினர். விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, 100 ஆண்டுகளாக சமூக நீதிக்கான குரல் கொடுத்து வருகிறோம், மண்டல் கமிஷன் அறிக்கையை நிறைவேற்றியதற்காக பிரதமர் வி பி சிங் பதவியிழந்தார், முன்னாள் முதலமைச்சர்கள் காமராஜர், கருணாநிதி

0: எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் சமூக நீதி கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி தீர்மானங்களை நிறைவேற்றினர் என்றும், முதன் முதலாக சமூக நீதிக்காக அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர பாடுபட்டதும் தமிழகம்தான் என்று குறிப்பிட்டார். பின்னர் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதன் பின்னர் நிதி மற்றும் திட்ட வளர்ச்சித்துறை, பொதுத்துறை, போக்குவரத்துத்துறை, மாநில சட்டமன்றம் ஆகிய துறைகளில் மானியக் கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. இதில் அஇஅதிமுக உறுப்பினர் திரு ஹரி, தாவக உறுப்பினர்கள் திருமதி பல்லவி, திரு விஜயகுமார், திரு விக்னேஷ், திரு நல்லதம்பி, பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் பேசினர். விவாதத்தில் பேசிய பெரும்பாலானோர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியை அதிகரிக்க வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்தனர். பொதுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த நிதியமைச்சர் திரு மரியம் வில்சன், முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு தற்போது வழங்கும் பணி மாதாந்திர கொடையினை குடும்பத் தலைவருக்கு 1800 ஆகவும், 12 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கு 1200 ஆகவும், குழந்தைகளுக்கு 600 ஆகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் நலனுக்காக பொதுநல நோக்கில் உதவிகளை செய்து வரும் அயலக தமிழர்களுக்கு வெற்றி தமிழக விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்றார். முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். கடந்த 5ஆம் தேதி பட்ஜெட் உரையுடன் தொடங்கிய பேரவை நடவடிக்கைகள் விடுமுறை நீங்கலாக 20 நாட்களுக்கு பிறகு இன்று பிற்பகலுடன் சுமூகமாக முடிவடைந்தது.
1: இதுவரை சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் ரமேஷ், வாசித்தவர் சுதாகுமரன்.

0: விக்சிட் பாரத் 2047 பாரத பிரதமரின் கனவினை நனவாக்கும் வலுவான கட்டமைப்பை கொண்ட திட்டங்கள். கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 10 கோடி பெண்களை ஈடுபடுத்தி 90 கோடி ரூபாயில் சுய உதவிக்குழு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது.
1: நாரிசக்தி திட்டத்திற்காக இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 3,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
0: பெண் தொழில் முனைவோருக்கான முத்ரா கடன் வழங்கும் திட்டத்தின் வரம்பு 10,00,000 ரூபாயிலிருந்து 20,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது.
1: பெண்களுக்கு வீட்டு உரிமை மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதற்காக 3 கோடி கூடுதல் வீடுகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது.
0: பெண்கள் வாங்கும் சொத்துக்களுக்கான முத்திரை கட்டணத்தை குறைக்க மாநிலங்களை ஊக்கப்படுத்துகிறது.
1: தங்கும் விடுதிகள் மற்றும் பெண்கள் சார்ந்த திறன் திட்டங்கள் மூலமாக பெண் பணியாளர்களின் பங்கேற்பை ஊக்குவிக்கப்படுகிறது.
0: 4.1 கோடி இளைஞர்களின் வேலைவாய்ப்பை மேம்படுத்தவும் திறனை அதிகப்படுத்தவும் பிரதம மந்திரியின் தொகுப்பிலிருந்து 2,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
1: 2.1 கோடி இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் முதல் முறையாக பணியில் சேரும் ஊழியர்களுக்கு 1 மாத ஊதியம் வழங்கப்படுகிறது.
0: 1 கோடி இளைஞர்களுக்கு 500 முதல் தர நிறுவனங்களில் பயிற்சி அளித்து பணியாற்றுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் வி குமார்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வட்டம் நாகர்கோவில் பகுதியில் கட்டப்பட்டு வரும் தோழி விடுதி கட்டிட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் பெண்கள், குழந்தைகள், மூத்த குடிமக்கள், திருநங்கைகள் மற்றும் ஆதரவற்றோரின் நல்வாழ்விற்காக பல்வேறு முன்னோடி திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், திருமண நிதியுதவி திட்டம், சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு, இலவச தையல் இயந்திர திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வெளிமாநிலம், வெளிமாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்து பணிபுரியும் மகளிருக்கு பாதுகாப்பான தங்குமிட தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் தோழி விடுதிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் கடற்கரை பகுதியினை அண்மையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வரும் சட்டமன்ற

0: கூட்டத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் சுற்றுலாத்துறை 2026-2027 ஆண்டிற்கான மானிய கோரிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் கடற்கரை பகுதியை மேம்படுத்த ₹5 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு சுற்றுலா வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் இத்திட்டத்திற்கான விரிவான திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக தேங்காய்பட்டினம் கடற்கரை பகுதியில் ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சிறுவர்களுக்கான நவீன விளையாட்டு பூங்கா மற்றும் மூங்கில் வளைவுகளுடன் கூடிய அழகிய குடில்கள், கடற்கரை பகுதியை இரவிலும் மிளிரச் செய்யும் அலங்கார மின்விளக்குகள் மற்றும் நடைபாதை வசதிகள், சுற்றுலா பயணிகள் அமர்ந்து ரசிக்க இருக்கை வசதிகள், நவீன கழிப்பறைகள் மற்றும் தூய்மையான குடிநீர் வசதி, கடற்கரையை எளிதில் சென்றடைய தரமான அணுகு சாலை, பரந்த வாகன நிறுத்துமிடம் மற்றும் உணவகங்கள் உள்ளிட்ட அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளுக்கான விரிவான திட்ட மதிப்பீட்டை விரைந்து தயார் செய்து சமர்ப்பிக்குமாறு மாவட்ட சுற்றுலா அலுவலர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். நடைபெற்ற ஆய்வில் மாவட்ட சுற்றுலா அலுவலர் திரு காமராஜ், கிள்ளியூர் வட்டாட்சியர் திரு ராஜசேகர் மற்றும் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலிருந்து சுமார் 43 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேச்சிப்பாறை அணைக்கு தினமும் ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அணையை சுற்றியுள்ள அடர்ந்த மரங்கள், நீல நிறத்தில் காட்சியளிக்கும் பரந்த நீர்ப்பரப்பு மற்றும் மலையிலிருந்து வீசும் குளிர்ந்த காற்று ஆகியவை இங்கு வரும் பயணிகளை வெகுவாக கவர்கின்றன. குறிப்பாக வார இறுதி நாட்களிலும் அரசு விடுமுறை நாட்களிலும் குடும்பத்துடனும் நேரத்தை கழிக்க பலர் பேச்சிப்பாறை அணைக்கு வருகை தருகின்றனர். தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சரின் 2026-2027 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பேச்சிப்பாறை அணைப்பகுதியில் ₹13 கோடி மதிப்பீட்டில் சுற்றுலா மேம்பாட்டு வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவித்திருந்தார்கள். இதற்கான விரிவான திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக பேச்சிப்பாறை அணைப்பகுதிக்கு சென்று ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். பணிகளை விரைவில் துவக்க துறை சார்ந்த அலுவலர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாணவர்களின் அறிவியல் திறனை ஊக்குவிப்பதற்காகவும் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டி புதிய புதிய படைப்புகளை உருவாக்கிட வழிகாட்டும் விதமாகவும் மாணவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் நெக்ஸ்ட்ஜென் குமரி என்ற தலைப்பின் கீழ் அரசு பள்ளிகளைச் சார்ந்த 200 மாணவர்களுக்கு ரோபோட்டிக் சயின்ஸ் ஒர்க் ஷாப் நடைபெற்றது. இதில் அறிவியல் ஆர்வமும் உற்சாகமும் மிக்க பள்ளி மாணவர்கள் 40 பள்ளிகளிலிருந்து வருகை புரிந்தனர். நெக்ஸ்ட்ஜென் குமரி திட்டத்தின் முதற்கட்ட அறிவியல் பயிற்சி பட்டறை வெற்றிகரமாக தொடங்கப்பட்டது. இந்நிலையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் மாணவர்கள் அறிவியல் கோட்பாடுகளை புத்தக பாடமாக மட்டும் படிக்காமல் செயல்முறை விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ராக்கெட் எவ்வாறு இயங்குகிறது, அதன் உந்துவிசை மற்றும் பாகங்கள் என்னென்ன என்பதை அவர்களே நேரில் சென்று பார்க்கும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் தலைமுறைகளின் சிந்தனை முறை மாறிக்கொண்டே வருவதாகவும், எனவே ஆசிரியர்கள் மாணவர்களை தன் நண்பர்களாக கருதி அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு வழிகாட்ட வேண்டும் எனவும், வெறும் பாடங்களை நடத்துவதுடன் நிறுத்திவிடாமல் நற்சிந்தனை கொண்ட சிறந்த மாணவர்களை உருவாக்குவதே உண்மையான ஆசிரியரின் கடமை எனவும், அதேபோல இணையதளம், சமூக வலைத்தளங்கள் மற்றும் நவீன AI தொழில்நுட்பங்களை மாணவர்கள் நல்வழிக்கே பயன்படுத்த வேண்டும் எனவும், தோல்விகளைக் கண்டு ஒருபோதும் மனம் தளரக்கூடாது, இஸ்ரோவின் ராக்கெட் பரிசோதனைகள் மற்றும் சந்திரயான் திட்டங்கள் பலகட்ட தோல்விகளை கடந்தே மகத்தான வெற்றியை பெற்றுள்ளதாகவும், அதேபோல மாணவர்களும் தடைகளை கடந்து வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் எனவும் ஆட்சித்தலைவர் திரு மு பிரதா தெரிவித்தார்.
1: கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் வி குமார். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் சரக்கு ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை திறந்து வைத்து பேசிய அவர், இந்தியா தற்போது நவீன அதிவேக ரயில் பெட்டிகளையும் மெட்ரோ ரயில் பெட்டிகளையும் உள்நாட்டிலேயே

0: தயாரித்து வருவதாக கூறியுள்ளார். 50,000 நவீன ரயில் பெட்டிகளும் 2.5 லட்சம் சரக்கு ரயில் பெட்டிகளும் ரயில்வேயில் இணைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ரயில் பெட்டிகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சரக்கு ரயில் போக்குவரத்துக்கான தனி வழித்தடம் மூலம் இந்தியாவின் சரக்கு போக்குவரத்து மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிழக்கு மற்றும் மேற்கு சரக்கு தனி ரயில் வழித்தடங்களில் 430-க்கும் மேற்பட்ட சரக்கு ரயில்கள் நாள்தோறும் இயக்கப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் விழாவில் 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆர்டிகல் 370 திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்பட விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்த மம்முட்டிக்கும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட உள்ளது. ஆர்டிகல் 370 திரைப்படத்தில் நடித்த யாமி கௌதமுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட உள்ளது. தமிழ் மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறந்த திரைப்படங்களுக்கான விருதும் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றடைந்தார். பண்டாரநாயகே சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் திரு அருணா ஜெயசேகரா, இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஷா ஆகியோர் அவரை வரவேற்றனர். சமூக வலைதளத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா இலங்கை இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் கொழும்பில் இந்திய வம்சாவளியினருடன் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நெல் சாகுபடி 421 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பருப்பு சாகுபடி 117 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுதானியங்கள் 181 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் எண்ணெய் விதைகள் 191 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரும்பு சாகுபடி 58 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சகம் கூறியிருக்கிறது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை மூலம் கடந்த 15 மாதங்களில் 5,000 கோடி ரூபாய் இணையதள மோசடிகள் தடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மே 22ஆம் தேதி தொடங்கப்பட்ட நிதி மோசடி தடுப்பு திட்டம் மூலம் நிதி மோசடிகளை தவிர்க்க முடிந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கி முதல் 6 மாதங்களில் 660 கோடி ரூபாய் நிதி மோசடி தவிர்க்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்புத்துறையின் நடவடிக்கைகள் மூலம் நிதி மோசடியிலிருந்து நுகர்வோர்களை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம், உரம் மற்றும் சிமெண்ட் போன்ற பொருட்களுக்கு கார்பன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் கார்பன் கடன் வர்த்தக திட்டத்திற்கு அங்கீகாரம் அளித்த பிரிட்டன் ஏற்கனவே இந்தியாவில் கார்பன் வரி செலுத்தப்பட்ட இந்த பொருட்களுக்கு மீண்டும் வரி செலுத்தப்பட மாட்டாது என கூறியுள்ளது. இது ஏற்றுமதியாளர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பாக இந்திய ஏற்றுமதியாளர்களின் பொருட்களுக்கு இரட்டை வரி விதிப்பு தவிர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் போட்டிகளில் தமிழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என மை பாரத்தின் தமிழக இயக்குநர் திரு எஸ் செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித மூலதனம் மற்றும் உலகளாவிய போட்டித்திறன் ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த நிகழ்வின் 3ஆம் பதிப்பு நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார்.
2: பிஸ்கித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் பாரத

0: பிரதமர் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்த இளம் தலைவர்கள் உரையாடுவதற்கான ஒரு நிகழ்ச்சி. இது ஐந்து கட்டமாக நடைபெறுகிறது. முதல் கட்டமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஆன்லைன்ல வினாடி வினா நிகழ்ச்சி நடைபெறும். இரண்டாம் கட்டமாக இதிலிருந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் எஸ்ஏ காம்படிஷன் எழுதி MyBharat.Government.in பதிவு செய்ய வேண்டும். இதிலே இருந்து தேர்வு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக 50 பேர் இதிலே தேர்வு செய்யப்பட்டு 4 கட்டமாக மாநில அளவிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள். சோ அதிலே வெற்றி பெற்று மொத்தமாக தமிழகத்திலிருந்து 65 பேர் கொண்ட ஒரு குழு தேர்வு செய்யப்படும். தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்திலே ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம், சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினமான அன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த இளம் தலைவர்களோட உரையாடுவார்கள்.
1: பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டத்தில் நாடு முழுவதும் 59 கோடி மக்கள் இணைந்துள்ளனர். தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 லட்சம் பேர் இந்த வங்கிக் கணக்கு திட்டத்தில் இணைந்துள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கி மேலாளர் திரு விநாயகமூர்த்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பிரதம் மந்திரி ஜன்தன் யோஜனா என்ற வங்கிக் கணக்கு திட்டம் 59 கோடி மக்கள் நாடு முழுவதும் இணைந்துள்ளார்கள். நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் திட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அம்சம் என்னவென்றால், ரூபாய் கார்டு என்ற டெபிட் கார்டு வங்கிகள் வழங்குகின்றன. இந்த டெபிட் கார்டில் 2 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு இருக்கிறது. விபத்து நடக்கும் முன்பு 90 நாட்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அது மட்டும்தான் அதில் உள்ள நிபந்தனை. மற்றும் SBY என்ற ஒரு ஆயுள் காப்பீடு பாலிசியும் உள்ளது. அதில் வருடத்திற்கு ₹20 நீங்கள் செலுத்த வேண்டும். அது விபத்து காப்பீடு மட்டும் கிடைக்கும். JJBY என்ற இன்சூரன்ஸ் திட்டமும் உள்ளது. அதில் வருடத்துக்கு ₹436 நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் 2 லட்சம் ஆயுள் காப்பீடு உள்ளது.
1: பாகிஸ்தான் அரசு சிறையில் அடைக்கப்பட்ட மனித உரிமை வழக்கறிஞர்கள் இமாம் மசாரி, ஹதி அலி ஆகியோரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என சர்வதேச பொது மன்னிப்பு அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனோ சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் பிரணாய் ஷெட்டிகரை வென்றார். சென்னையில் நடைபெற்று வரும் துலிப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 242 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக கிழக்கு மண்டல அணி முதல் இன்னிங்ஸில் 708 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வானி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பென் சாருஹோனை வென்றார். இந்தோனேஷியாவின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அஸ்வின் ராயன் சர்மாவை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ரத்தியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனோ சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
4: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடி ஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 28 to 30 degrees ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 to 25 degrees ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை குறைவாக இருப்பதனால் புதிதாக நடவு செய்யப்பட்ட மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த 1 liter தண்ணீரில் பிராபிகோனசல் 1 milliliter, அதனுடன் ஒட்டு திரவம் 5 milliliter என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். மிளகு நாற்றங்களில் வேரழுகல் நோய் தாக்காதவாறு முன்கூட்டியே மெட்டாலிக்ஸ் ரூ மாங்கோசெஃப் மருந்தினை 1 liter தண்ணீருக்கு 2 gram வீதம் கலந்து தெளிக்கவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 to 12 kilometers மணியளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்கவும். மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல்மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். மழை மிக குறைவாக இருப்பதால் மரங்களுக்கு நீர் பாய்ச்சவும். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து வருகிற 11 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: வால் நெல்லினை கட்டுப்படுத்தும் முறைகள். விதைகள் விதைக்கும் போது சான்றளிக்கப்பட்ட விதைகளை மட்டுமே விதைக்க வேண்டும். உழவு இயந்திரங்கள், கதிரெடுக்கும் இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்களை முறையாக சுத்தம் செய்வதை உறுதி செய்தல் வேண்டும். நேரடி விதைப்புக்கு பதிலாக நாற்று நடவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், களை விதை நிலைத்தன்மையை குறைக்கவும், பசுந்தாள் உரப்பயிரான தக்கை பூண்டை மண்ணில் கோடை மழையை பயன்படுத்தி விதைத்து பின்னர் 40 to 45 உழுதால் வால் நெல்களை முற்றிலுமாக அழிக்கலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழ

0: மாணவர் நலத்துறை.
1: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, ஏப்பல முத்தழகு, உள்ள வீட்டுக்குள்ள இருக்கியா இல்லையா?
5: யாரு இம்புட்டு சத்தமா கூப்பிடுறாங்க? கயிலக்கா குரல் மாதிரி இருக்கே.
4: அட, கொஞ்சம் வெளியிலதான் வாப்புள்ள.
5: ஆமா, கயிலக்காவே தான். இன்னைக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே. வாங்க கயிலக்கா, உள்ள வாங்க.
4: இங்க பாரு புள்ள, நான் ஒன்றும் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல, ஏதோ மாயாஜலம் காட்டுறீங்களாமே.
5: என்னக்கா சொல்றீங்க?
4: உங்களுக்கும் எங்களுக்கும் ஏதோ வாய்க்கா தகராறு இருக்கதான் செய்யுது. ஆனா அதுக்குன்னு ஏதோ புது வித்தையெல்லாம் காட்டி உங்க வயல்ல நின்னு வேடிக்கை பார்த்த என் பிள்ளைய பயமுறுத்தி அனுப்பியிருக்கீங்களே.
5: பயமுறுத்தி அனுப்பணுமா? அக்கா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல.
4: உங்க வயக்காட்டு வரப்பு மேல என் மவன் நடந்து போயிட்டு இருந்திருக்கா. அப்ப திடீர்னு அவன் தலை மேல ஏதோ பறந்து வந்து பயம் காட்டியிருக்கு. அங்கன ஓட்ட முடிச்சவன் தான் நேரா ரூமுக்குள்ள போய் போர்வைய போத்திக்கிட்டு படுத்த வந்தான், இன்னும் எழும்பல.
5: சரியா போச்சு, போங்க. நீங்க சொல்ல வரது இப்பதான் எனக்கு புரியுது. இதுக்குதான் இம்புட்டு கோவமா?
4: என்ன புள்ள இம்புட்டு சாதாரணமா சொல்ற?
5: அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒண்ணும் மாயாஜாலமும் இல்ல, மந்திரமும் இல்ல. அதுக்கு பேருதான் ட்ரோன்.
4: என்னது, ட்ரோனா?
5: ஆமாக்கா, நீங்க நம்ம மாயாண்டி அண்ணன் கல்யாணத்துக்கு வந்தீங்க தானே?
4: ஆமா வந்த. அதுக்கு என்ன இப்போ?
5: அங்கன மேல அங்குட்டு இங்குட்டுமா ரக்க வச்சு சின்னதா ஒண்ணு பறந்துட்டு இருந்துச்சே.
4: என்ன புள்ள சொல்ற நீயே?
5: அக்கா கொஞ்சம் பொறுங்க, நீங்க இப்படி உள்ள வாங்கல.
4: நான் ஒன்னும் உள்ள வரல, என்னன்னு இங்கன நின்ன சொல்லு.
5: அட வாங்கக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நமக்குள்ள சண்டை சச்சரவு? இருக்கிற வரைக்கும் ஒத்துமையா இருப்போம்.
4: அதுவும் சரிதான், இருப்புள்ள வாரேன். ஆமா, எதுக்கு இப்ப இந்த ரேடியோ கொண்டாற?
5: ட்ரோனு எங்க வயல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு கேட்டீங்கல்ல, அதை தெரிஞ்சுக்கத்தான்.
4: அப்படியா?
5: ஆமாக்கா, இப்ப ரேடியோல அது சம்பந்தமான விவரம் தான் வரப்போகுது. வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் பத்தி சென்னை துறைப்பாக்கம் ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
6: சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா, கல்யாணமா இருக்கட்டும், காது குத்தா இருக்கட்டும், ஒரு பள்ளி ஆண்டு விழாவா இருக்கட்டும், எங்க நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே நம்ம தலையை சுத்தி ஒரு கேமரா சுத்திக்கிட்டே இருக்கும். ஆளே இல்லாத ஒரு குட்டி கேமரா. எதுக்கு, ஏன் அப்படின்னு அக்கம் பக்கத்தெல்லாம் நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் தெரியும், அதுக்கு வந்து ட்ரோன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த ட்ரோனு? ஆளும் இல்லை, எதுவும் இல்லை, ஆனா கேமரா மட்டும்தான் இருக்கு. வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் காலகட்டத்தில் ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு எடுத்து போறதுக்கு அட்வான்ஸா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஏன் ஒரு வயல்வெளியில ஒரு ட்ரோன் வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கு. என்னடா, வீடியோ தானே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, கேமராவுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வயல்ல என்னத்தையோ தெளிச்சுக்கிட்டு இருக்குதே அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன் திடீர்னு ட்ரோன் வந்து வயலுக்கு வரணும்? வயல்வெளிக்கும் ட்ரோனுக்கும் என்ன சம்பந்தம்? எளிமையா விவசாயிகளுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன்.
7: இந்த ட்ரோனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது ஒரு கருவி. அந்த கருவி மூலயமா வெறும் படம் மட்டும் பிடிக்கிறது இல்லாம, இது முக்கியமா விவசாயிகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ வந்து நம்ம குறிப்பிட்ட காலமாக ஆட்கள் எல்லாருமே சிட்டியை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க, அதனால் பூச்சி மருந்து அடிக்க ஆட்கள் இல்லை. அதனால் வந்து இப்போ ட்ரோன் தொழில்நுட்பத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. இன்னொன்று வந்து நிலம் அளக்கலாம், நம்ம வந்து சர்வே பண்ணலாம். அடுத்து வந்து மூணாவது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு வந்து வாடி போயிருக்கு அதுவும் நீங்கள் பார்க்கலாம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். இந்த ட்ரோன் வச்சு நீங்கள் கேமரா மூலயமா இமேஜை கேப்சர் பண்ணி அந்த கிராப்ஸ்லாம் எப்படி நம்மளுக்கு வளர்ந்துருக்கு, நெல் எப்படி வளர்ந்துருக்கு, எந்த இடத்துலலாம் வாடி இருக்குது, இது மூலயமா நீங்கள் வந்து சர்வே பண்ணலாம் அண்ட் மானிட்டரும் நீங்கள் பண்ணலாம்.
6: அப்போ நான் என்னோட செல்ஃபோன்லேருந்தே பார்த்துக்கலாமா, எங்கே வேணாலும் பார்த்துக்கலாமா என்னோட பயிரெலாம் என்ன நிலை?

0: மேலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
1: கண்டிப்பா, இது ட்ரோன் ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு நல்ல ட்ரோன் பைலட் இருந்தா போதும். இது மூலமா நீங்க உங்க ட்ரோனை உங்க வயல்வெளியில நீங்க பறக்க வச்சு நீங்க வந்து உங்க போன்லயே கருவி மூலமாவே நீங்க கேமரா மூலமா நீங்க பார்க்கலாம். பிளஸ் அடிஷ்னலாக நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ உங்கள் வயல்வெளியில் உள்ளது எல்லாமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து மந்த்லி வைஸ்லாம் டே வைஸ் நீங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படி நீங்கள் ட்ரோன் மூலயமா அந்த படம் மூலயமா நீங்கள் பார்க்கலாம்.
0: அது நம்ம கையில் ஒரு ரெக்கார்டு இருக்கும் எப்போதுமே இந்த ட்ரோனை யூஸ் பண்ணுறதுனால.
1: கண்டிப்பாக.
0: சரி, இப்போ பாரம்பரியமாக நாங்கள் மருந்து தெளிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், கையில தெளிக்கிறோம், அதில் கையில அப்படியே ஓரத்தை போடுறோம். இப்போ ட்ரோன்ல தெளிக்கிறதுக்கும் அந்த பாரம்பரியமா இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்?
1: பாரம்பரியமா பாத்தீங்கன்னு வைங்களேன், இது ரொம்ப நேரம் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கும். இதே ட்ரோன் பாத்தீங்கன்னா நேரம் வந்து கம்மியா தான் எடுத்துக்கும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்ல வந்து குறைஞ்சபட்சம் நீங்க 20 ஏக்கர் நீங்க வந்து மருந்து தெளிச்சிடலாம்.
0: ஒரு நாளில் 20 ஏக்கர் கவர் பண்ணிடலாம்.
1: அது வந்து குறைஞ்சபட்சம் தான் சொல்றேன், 20க்கு மேலேயே நம்ம கவர் பண்ணலாம்.
0: சரி, அப்போ எந்த வகையான விவசாய நிலங்களுக்கு இந்தந்த ட்ரோன்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்லை இந்த ஒரு ட்ரோனை வச்சே எல்லா விவசாய நிலங்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கா, வகைகள் இருக்கா ட்ரோனில்?
1: ட்ரோனில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர், அதாவது அந்த நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கிறீங்களே ட்ரோனோட வெயிட் வந்தும் வேரி ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம பூச்சி மருந்து அடிக்கும் போது பேக்கில் வந்து நம்ம முதுகில் வந்து டேங்க் மாட்டியிருப்போம், அதே டேங்க்கு தான் வந்து அந்த ட்ரோனு கீழேயும் மாட்டியிருப்பாங்க, பொருத்தப்பட்டிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 லிட்டரும் இருக்குது, 10 லிட்டரும் இருக்குது, கெப்பாசிட்டி உள்ளதும் இருக்குது. அது மூலயமா பூச்சி மருந்து எல்லாமே வயல்களில் நம்ம எல்லாமே தெளிப்பாங்க.
0: உரமா இருக்கட்டும் பூச்சி மருந்தா இருக்கட்டும் எதுக்கு வேணாலும் நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறீங்க. இப்ப நிறைய பேருக்கு தோணும் ட்ரோன் எல்லாம் வச்சு பறக்க விட்டு விவசாயம் பண்றான்ப்பா, பெரிய விவசாயியா இருப்பாராட்டுக்கு, நம்ம எல்லாம் சின்ன விவசாயி குறு விவசாயி, நம்மளாம் இந்த சைடு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். என்கிட்ட ஒரு 1 ஏக்கர் தான் இருக்குது, ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கு, நான் வந்து ட்ரோனை பயன்படுத்த முடியுமா, எல்லாரும் இதை பயன்படுத்தலாமா?
1: நிச்சயமா யார் வேணா பயன்படுத்தலாம்.
0: அப்ப அந்த செலவும் எவ்வளவு ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா வசதியா இருக்கும்.
1: இது வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர் நீங்க வாங்குறீங்களே கிட்டத்தட்ட அதோட கம்மியா தான் இருக்கும் இந்த வேலை எல்லாமே. இதுக்கு வந்து மானியமும் தராங்க கவர்மெண்ட்ல இருந்து எல்லா விவசாயிகளுக்கும், விவசாயத்தை விடக்கூடாதுக்காக இது கண்டிப்பா இது எல்லாம் சப்சிடி எல்லாமே கவர்மெண்ட்ல எல்லாமே உங்களுக்கு சலுகைகளும் உண்டு. நீங்க தாராளமா ட்ரோன் யார் வேணா வாங்கலாம், இது நீங்க கண்டிப்பா பயன்படுத்தணும். இப்போ வந்து நீங்க ட்ரோன் எல்லா விவசாயிகளும் இந்த ட்ரோனை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே ஆப்ரேட் பண்ணலாம். இதுல வந்து எல்லாமே சரிசமமா வந்து எல்லா இடத்துலயும் பூச்சி மருந்து எல்லா இடத்துலயுமே இது தெளிக்கும். இதே மனுஷனா இருந்தாங்கன்னா ஒரு இடத்துல அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும். இது ஈவனா எல்லா இடத்துலயும் நம்ம அந்த ஸ்ப்ரே வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுது.
0: இப்போ ட்ரோன் இப்போ நார்மலாக நான் ஒரு விவசாயியை போய் அடிக்கும்போது அவர் ஒரு அளவு யூஸ் பண்ணுவார், இப்போ ட்ரோனில் நம்ம ஒரு அளவு நீங்கள் சொன்னீங்களே ஒவ்வொரு டேங்குக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்குன்னு, எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: இதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து அளவு, அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து லேபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதாவது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட் இல்லைனா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அவங்களோட ஆலோசனையை வச்சு நீங்கள் இந்த மருந்தை கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா உபயோகப்படுத்தினீங்கன்னா அந்த பயிர் வந்து செழிப்பாக வளரும்.
0: இப்போ பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க பயிர்களை வந்து கண்காணிக்கிறதுக்கு கூட ட்ரோன் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரும்பு வச்சுருப்பாங்க, சோளம் வச்சுருப்பாங்க, நெல் வச்சுருப்பாங்க, இல்லை கீரை கூட போட்டிருப்பாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் அந்த உயரங்கிறதே வேரி ஆகும், ஒவ்வொன்றுக்கும் களம் வேற வேற, எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தி கண்காணிக்க முடியுமா?
1: கண்டிப்பாக. இல்லை எல்லா எந்த கரும்பாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், மிளகாய், தக்காளி, எந்த வகை பயிராக இருந்தாலும் சரி இந்த ட்ரோனை நம்ம வந்து மேலே பறக்க வச்சு அது மூலயமா நம்ம மானிட்டர் பண்ணலாம், கண்காணிக்கலாம்.
0: ஓகே, இப்போ சொல்கிறீங்க ட்ரோன் இந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் பொருளாதார ரீதியாக சாத்தியமாக எவ்வளவு செலவாகும் ஏக்கருக்கு நம்ம ட்ரோன் பயன்படுத்தும் போது?
1: இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் ட்ரோன் வாங்க முடியலன்னா உங்கள்கிட்ட உள்ள சர்வீஸ், அதாவது ட்ரோன் சர்வீஸ், சில பேர்லாம் வந்து டிராக்டர் வாடகைக்கு விடுவாங்க, அதே மாதிரி ட்ரோனுமே 1 ஏக்கருக்குன்னு அவங்க வந்து வாடகைக்கு விடுவாங்க ட்ரோனு, அவங்களே ட்ரோன் பைலட்டும் வந்துடுவாங்க. அதுக்கு இப்போ எப்படி டிராக்டருக்கு டிரைவர் வராங்களோ அதே மாதிரி ட்ரோன் வந்து ஓட்டுறதுக்கு அதுக்கு பைலட் வந்துடுவாங்க, அவங்களே அதை வந்து ஃபுல்லாக பூச்சி மருந்து அடித்து கொடுத்துருவாங்க. 1 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 400 ரூபாயிலேருந்து 700 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க.
0: இப்போ ஒரு விவசாயி வந்து நான் வந்து ட்ரோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதுக்கு முன்னாடி அவர் வந்து பயிற்சி எடுத்துட்டு வாங்குறது நல்லதா இல்லை வாங்கினதுக்கு அப்புறம் பயிற்சி எடுக்கிறது நல்லதா? ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கிடுவாங்க வண்டி மாதிரி தான், வாங்கினதுக்கு அப்புறம் பழகுவாங்க, அது கிட்டத்தட்ட அது பாசிட்டிவாக முடியுமாங்கிறது டவுட்டு தான். ஒரு ட்ரோன் வாங்கணும் அப்படின்னா பயிற்சி எடுத்துட்டு வாங்குறது நல்லதா? அப்படி எடுக்கிறதா இருந்தால் எங்கே பயிற்சி எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லுங்கள்.
1: பயிற்சி எடுத்துட்டு தான் அவங்க ட்ரோன் வாங்கணும், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுற மாதிரி தான், எடுத்தோடனே நம்ம வந்து ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் வேணும். நமக்கு ட்ரைனிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்குது.

0: கண்டிப்பா பயிற்சி எடுத்துட்டு பண்றது தான் நல்ல ஒரு விஷயம்.
1: ஓகே, இப்போ நான் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு விரும்புறேன், அதுக்கு ஏதாவது அடிப்படை தகுதிகள் இருக்கணுமா? இந்த தகுதியெல்லாம் இருந்தாதான் அந்த ட்ரோன் பைலட் அப்படிங்கிற கோர்ஸை முடிக்க முடியுமா?
0: ஆர்வம் இருந்தா போதும், கத்துக்கிறதுக்கான ஆர்வம் இருந்தா கண்டிப்பா அவங்க ட்ரோன் பைலட் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நிறைய இளைஞர்களும் இப்ப வந்து கத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் கூட பயிற்சியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு.
1: ஓகே, இப்ப வந்து எல்லாம் பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு களத்துல ஒரு புதுசா ஒருத்தர் இறங்குறாரு, அந்த ட்ரோனை யூஸ்

0: தூரம் இருந்து தான் அவங்க டிரைவ் பண்ணோம்.
1: ஓகே, இப்போ வந்து ஒரு ட்ரோனை இயக்கணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் அது தாக்கு பிடிக்கும் அந்த ட்ரோன்? நான் வந்து இப்போ பூச்சி மருந்து தெளிக்கிறேன் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா ஒரு பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டுனா எவ்வளோ நேரம் இயக்கலாம் அது?
0: ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hour நீங்கள் டிரைவ் பண்ணலாம். அதாவது அந்த பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்தும் அந்த டிரைவிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது அந்த பறக்கிற நேரம் ஃப்ளைங் டைம்னு சொல்லுவாங்க, அது அது மாதிரி அதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கும் ஒரு மணி நேரம் ஆகும்.
1: ஒவ்வொரு ட்ரோனுக்கும் ஒவ்வொரு விலை அப்படின்ட்டு இருக்கா? இந்த விவசாயம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரோன் தான் அப்படியா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறுமா?
0: ஒரு ட்ரோனுமே கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. ஏன்னா இதில் வந்து பார்த்தோன்னா 10 liter இருக்குது, 15 liter இருக்குது. அந்த ட்ரோனோட வெயிட்டு அதோட ட்ரோனோட ஸ்பீடுன்னு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி விலைகள் மாறும்.
1: சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் யூஸ் பண்ணுறோம், மழை ஹெவியாக ரெயின் இருக்குது, இல்லை ஒரு வெப்பம் அதிகமாக இருக்குது, ஒரு இயற்கை சூழ்நிலை சரியில்லை, வானிலை சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாலும் இந்த ட்ரோனை இயக்க முடியுமா, இல்லை அந்த நேரங்களில் இயக்க முடியாது அப்படி ஏதாவது?
0: முதல் விஷயம் இந்த ட்ரோனை பறக்க வைக்கணும்னா முதல் விஷயம் வந்து பார்க்கணும்னா காற்றழுத்தம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கே நீங்கள் வந்து அந்த ட்ரோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் ஸ்பீடு எவ்வளோன்னு மெஷர்மெண்ட் வந்து நமக்கு காமிக்கும். நம்ம அந்த குறிப்பிட்ட விண்ட் ஸ்பீடுக்கு போது தான் நம்ம வந்து பறக்க வைக்கணும். நம்ம காற்றழுத்தம் அதிகமாக இருக்கும்போது நம்ம ட்ரோனை பறக்க வச்சோம்னா ட்ரோன் ஒரு பக்கம் போவோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப அடிக்கும் போது நீங்கள் வந்து பூச்சி மருந்து தெளிக்கும் போது அது எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. குறிப்பாக மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கும் போது அப்போ வந்து மழை பெஞ்சதுன்னா நம்ம அந்த பூச்சி மருந்து அடித்ததே அர்த்தம்லாம ஆகிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக இருக்கும் போது நமக்கு அந்த பூச்சி மருந்து கரெக்டாக நமக்கான டார்கெட்டாக அந்த இடத்துல வந்து விழாது, மற்ற இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு ஈவன்னா பூச்சி மருந்து தெளிக்காது. அதனால நம்ம வானிலை மோசமாக இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம தவிர்க்கலாம்.
1: ஒரு ட்ரோன் ஒரு விவசாயி வாங்குறாரு, என்னென்ன அம்சங்கள்லாம் பார்க்கணும், எதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு வாங்கணும்?
0: முதல்ல வந்து பார்த்தோன்னா நம்ம டேங்க் கெப்பாசிட்டி நமக்கு எவ்வளோ தேவை அதுன்னு பார்க்கணும். இரண்டாவது அதோட ஃப்ளையிங் டைம் எவ்வளோ நேரம் நம்ம பார்க்கணும், அது எவ்வளோ நேரம் வந்து மேலே பறக்குது. நமக்கு மினிமம் வந்து ஒரு 1/2 hour இருந்தால் போதும். 15 நிமிஷத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏக்கர் நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ அரை மணி நேரம் போச்சுன்னா நம்ம 2 acre கவர் பண்ணலாம். அது மாதிரி மூணாவது வந்து பேட்டரி, நமக்கு எத்தனை பேட்டரி நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நாலாவது வந்து பார்த்தா அதோடய குவாலிட்டி, அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த ட்ரோனோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அது வெயிட்டு அது மாதிரி நம்ம எந்த இடத்துல போனாலும் அந்த ட்ரோனோட குவாலிட்டி நாலாவது பார்க்கணும். அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர், அதாவது அந்த ரெக்கைகள்னு சொல்லுவாங்க, அந்த ரெக்கைகளும் நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம்.
1: சரி, ஒரு ட்ரோன் வாங்கிட்டோம், நம்ம பயன்படுத்திட்டோம், என்னென்ன மாதிரியான பழுதுலாம் வரும், என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதில், அதை எப்படி சரி பண்ணிக்கணும்?
0: இப்போ ட்ரோன் பறக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இடிச்சிடுச்சு, நம்ம தெரியாதனமாக இடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த ப்ரொப்பலர்னு சொல்லுவோம் அந்த ரெக்கைகள், அது வந்து நம்ம எக்ஸஸாக நம்ம அதிகமாக ஒரு ரெண்டு மூணு நம்ம வந்து சர்ப்ளஸாக வச்சுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பேட்டரி, பேட்டரியும் கொஞ்சம் நமக்கு வேணும். ஒரு பேட்டரி ஒரு அரை மணி நேரம் வரும் குறைஞ்சபட்சம். எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிட்டோன்னா நம்ம ரொட்டேஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஓகே, இப்போ நீங்கள் நிறைய பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்துருப்பீங்க, நிறைய விவசாய கலங்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க, டெமோலாம் காமிச்சிருப்பீங்க, அப்போ விவசாயிங்க எழுப்புற சந்தேகம் என்னென்ன சந்தேகம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க?
0: எங்களால் இந்த ட்ரோன் வாங்க முடியுமாப்பா?
1: இது அவங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்க?
0: தாராளமாக அது கண்டிப்பாக வாங்கலாம், இது நாங்கள் மட்டும்தான் வாங்க முடியும்னு கிடையாது, நீங்களும் வாங்கலாம்.
1: இல்லை கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் இருக்கா, இதுக்கு ஒரு தகுதி சான்றிதழ்னு நம்ம கண்டிப்பாக வாங்கியிருக்கணுமா இதை இயக்கிறதுக்கு?
0: டிஜிசிஏ அப்ரூவ்ட் ஆர்பிடிஓ லைசன்ஸ் நம்ம வாங்கணும்.
1: அது கம்பல்சரி, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வாங்கணும் விவசாயி.
0: கண்டிப்பாக நம்ம ட்ரோன் இப்போ பறக்க வைக்கணும்னாலும் நம்ம ட்ரோன் ஆப்ரேட் பண்ணாலும் நம்ம அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். எப்படி நம்ம கார் லைசன்ஸ் வாங்குறோமோ அதே மாதிரி அந்த ட்ரோன் பறக்க வைக்கிறதுக்கு அந்த லைசன்ஸ் நம்ம வாங்கணும்.
1: இப்போ சிவசக்தியை வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணால் தொடர்பு கொண்டா இது பற்றின சந்தேகங்கள்லாம் சொல்லுவார் அப்படியா?
0: தாராளமாக நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் கால் பண்ணலாம். என்னோட அலைபேசி எண் 9025020212 93. ட்ரோன் சம்பந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: ஓகே, இப்போ உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இளைஞர்களுக்கும் ஒரு எண்ணம் தோணும், சரி நம்மளும் வந்து ட்ரோனை கற்றுக்கலாம் விவசாய நிலங்களுக்கு. இப்போ உங்களை மாதிரியே ஒரு விஷயத்தை கற்றுட்டு அதை வந்து விவசாயிகள் சைடு நம்ம கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னவா இருக்கு? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய செலவு பண்ணி தான் இதை பண்ணணுமா, அதெல்லாம் கிடையாது நார்மலாக இருக்கிறவங்க கூட இதை கற்றுக்கலாம், அந்த மாதிரி என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புறீங்க?
0: இதுக்கு அவ்வளோ பெரிய செலவெல்லாம் ஆகாது, கட்ட முடியும் இந்த ஃபீஸ் எல்லாமே. இது நீங்கள் தாராளமாக சின்ன பசங்க இளைஞர்கள் முக்கியமாக அவங்கெல்லாம் வந்து விவசாயம் குடும்பத்துலேருந்து வந்தவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து உதவி பண்ணணும். இந்த ஒரு சின்ன ஒரு காரணத்தினால அவங்க விவசாயத்தை விட்டு போயிடக்கூடாது. அதனால் இப்போ வர இளைஞர்கள் எல்லாருமே, அதுவும் முக்கியமாக இந்த விவசாயம் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க, இதை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருந்து இது நீங்கள் விவசாயத்தை

0: மேலும் நம்ம கொண்டு போனோம். இந்தியாவோட முதுகெலும்பே நம்ம விவசாயம் தான், அதை என்னைக்கும் விடக்கூடாது, அதை நம்ம காப்போம்.
1: என்ன கயலக்கா, வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் பத்தி சென்னை துறைப்பாக்கம் ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே.
2: நல்லாவே புரிஞ்சுது முத்தழகு. எங்க வயல கூட வேலையாட்கள் பத்தாம வெள்ளாம வேலைகளை சரிவர கவனிக்காம இருந்துட்டோம்
1: அக்கா. அதுக்குதான் இப்ப ட்ரோன் இருக்கே, இதனால வேலையாட்களே தேவையில்லை, வேலையும் மிச்சம் பணமும் மிச்சம்.
2: ஆமா முத்தழகு, சரியா சொன்ன, நீ நல்ல பொண்ணுத
1: அக்கா. பிரச்சனைய நம்ம முதலேயே பேசி தீர்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்நேரம் நாமளும் நண்பர்களாதான் இருந்திருப்போம்.
2: சரி புள்ள, இனிமே நாம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். இந்த தகவலை என் மச்சான் கிட்ட சொல்லி பயிற்சி எடுத்துக்கிட்டு ட்ரோன் வாங்க சொல்ற, நான் கிளம்புறேன்.
1: அக்கா எங்க போறீங்க? இருங்க, அடுத்ததாமும் விவரம் சொல்ல வராங்க.
2: அது என்ன விவரம் புள்ள?
1: உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பத்தி மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தோட உணவியல் மற்றும் ஊட்டசத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க, அதையும் கேளுங்க.
3: காய்கறிகள் பழங்கள் என்பது நம் அன்றாட உணவில் மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருளாகும். நம் உடலுக்கு தேவையான இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தாதுச்சத்துக்களை வழங்குவதில் காய்கறிகள் பழங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நம்மிடையே உற்பத்தி செய்யப்படுகின்ற காய்கறி பழங்களை நாம் எவ்வாறு பதப்படுத்துவது? உலர்ந்த முறையில் பதப்படுத்துவது என்பது ஒரு மிகச்சிறந்த முறையாகும். வத்தல் போடுவது, காலங்காலமா நம்ம கத்திரி வத்தல், வெண்டி வத்தல், சுண்ட வத்தல், எல்லா விதமான சீனிய வரக்கா வத்தல் எல்லாமே போட்டுக் கொண்டிருந்தோம். அதே மாதிரி பழங்களும் நம்மிடையே அதிகம் இருக்கும்போது, உதாரணமாக மாம்பழம், அது நிறைய நம்ம கிட்ட இருக்கும்போது பழங்களை நன்றாக நறுக்கி உலர்த்தி டின்களில் அடைத்து நாம் பாதுகாக்கப்பட்டு அதை ஒரு ஸ்நாக்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தின்பண்டமாகவே நாம் உண்ணும் பழக்கத்தையும் கடைபிடித்து வந்தோம். மாம்பழம் மட்டுமல்ல, அனைத்து வகை பழங்களுமே நம்முடைய பதப்படுத்தப்பட்டு உணவுப் பொருளாக மாற்றப்பட்டு வந்தது. அதுவும் முக்கியமாக குறிப்பிட்ட பருவ காலங்களில் விளைகின்ற பழங்கள் அனைத்துமே பதப்படுத்தப்பட்டு வாழ்நாள் முழுவதும், அதாவது ஒரு வருடமோ அடுத்த சீசன் வரும் வரை நாம் அதை பயன்படுத்துகின்ற ஒரு முக்கியமான பழக்கம் நம்மிடையே இருந்து வந்தது. இந்த பழங்கள் ஏன் பதப்படுத்தணும், என்ன காரணத்துக்காக நாம இதை பதப்படுத்துறோம்? ரெண்டு விதமான முக்கியமான காரணங்களை நாம இங்க பாக்குறோம். ஒன்னு, உற்பத்தி பொருட்கள் நம்முடைய தேவைக்கு போக வீணாக்காமல் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அதாவது அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்வதால் வீண் விரயமாகாமல் நாம் பதப்படுத்தலாம். இரண்டாவது, தனிநபர் வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்ததாக, இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக வீட்டில் எல்லாருமே வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் எளிதான முறையில் நாம் சமைப்பதற்கும் எளிதான முறையில் நாம் உட்கொள்வதற்கும் ஏற்ற வகையில் உள்ளது. ஆதலால் நம்முடைய வருமானமும் அதிகரிக்கப்பட்டு இளைய தலைமுறையினர் அதிகமாக உட்கொள்ளக்கூடிய தொழில்நுட்பங்களை நாம் கொண்டு சேர்க்கப் போகிறோம். இதனால யாருக்கெல்லாம் லாபம், என்ன லாபம் அடையலாம்? விவசாய பெருமக்களுக்கு அதிக அளவு பலன் கிடைக்கும், ஒன்று. இரண்டாவது, உற்பத்தி காலங்களில் ஏற்படக்கூடிய சேதாரங்களை நாம் குறைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது, ஏற்ற விலைகளில், அதாவது பழங்கள் காய்கறிகளில் ஏற்ற சரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விலை கட்டுப்பாட்டை நாம் கட்டுக்குள் கொண்டு வரலாம். ஆண்டு முழுவதும் நாம் பல பண்டங்களாக மாற்றும் போது ஆண்டு முழுதும் உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நமக்கு உருவாக்கலாம். அடுத்ததாக, மிக முக்கியம், உள்ளூர் வேலை வாய்ப்புகளை நாம் அதிகரிக்கலாம். மேலும் ஏற்றுமதி செய்வதன் மூலம் நம்முடைய பண்பாடு, பாரம்பரியம் நிறைந்த உணவுப் பொருட்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு ஏற்ற சூழல் அமைகின்றது. உலர்த்துதல் அப்படின்றது சூரிய ஒளியில் உலர்த்துதல், அது நாம செஞ்சுகிட்டே இருக்கோம். வத்தல் போடுறதுன்றது, வடகம் பிழிதல், இத மாதிரி நாம தானியங்கள் உலர வைத்தல், நேரடியாக சூரிய ஒளியில் உலர வைக்கும் தொழில்நுட்பம் நம் அனைவராலும் பின்பற்றப்பட்டு வரும் ஒரு முக்கிய தொழில்நுட்பம் ஆகும். இதுவே வியாபார நோக்கத்தில் நம்முடைய பொருட்களை எல்லாம் எப்படி மாற்றுவது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வகைகள் உள்ளது. அதில் உலர்த்துதல் என்பது கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலை மற்றும் காற்றோட்டத்தில் செயற்கையான வெப்பத்தின் மூலம் ஈரப்பதத்தினை நீக்கும் முறையாகும். அதாவது டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இம்முறையில் பழங்களை சிறு துண்டுகளாக வெட்டி தட்டுக்களில் பரப்பி மின் உலர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கேபினட் ட்ரையர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வைத்து அதில் ஆரம்ப வெப்பநிலை

0: வெப்பநிலை 43 டிகிரி சென்டிகிரேடாக இருக்க செய்து படிப்படியாக அதனுடைய வெப்பநிலையை 60 டிகிரி சென்டிகிரேட் வரை உயர்த்தி உலர வைக்க வேண்டும். முக்கியமா இப்ப நாம் அதிகமா பயன்படுத்தும் உலர் வகை பழங்கள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்மஸ் பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதிக அளவு நம்ம திராட்சை மற்றும் பேரிச்சை பழங்கள் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை தவிர்த்து நம் உள்ளூரில் விளையக்கூடிய பழ வகைகளான வாழை, கொய்யா, பப்பாளி, மாம்பழம் போன்ற பழங்களை எவ்வாறு பதப்படுத்துவது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். முதலாக ஒரு பழத்தை உலர வைக்கிறதுக்கு எப்படி நாம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்றாக முதிர்ந்த பழுத்த ரைப்பனிங் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேஜில் இருக்க பழுத்த பழங்கள், பூச்சி மற்றும் நோய் தாக்காத பழங்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். பழங்களை நன்றாக கழுவுதல் வேண்டும். அடுத்ததாக தோல் நீக்குதல். முதலாவதாக வாழைப்பழங்கள், அதாவது எப்படி நாம ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கத்தியால் வெட்டும் பதம் அந்த மாதிரி இருக்கிற வாழைப்பழங்களை தேர்ந்தெடுத்து தோல் நீக்கி நீல வாக்கில் ரெண்டாக வெட்டி கொள்ள வேண்டும். அதாவது 12 மில்லிமீட்டர் தடிமனுள்ள சுளைகளாக வெட்டி கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கிய பயிற்சியாக கந்தகமிடல் என்பது ஒரு சிறப்பான முறையாகும். இந்த முறை நாம் செய்யும் பொழுது பழங்கள் உலர்ந்ததுக்கு அப்புறம் கருப்பாகாமல் இருப்பதற்கும் மீண்டும் அதில் பூஞ்சை மற்றும் பாக்டீரியா தொற்றுக்கள் வராமல் பாதுகாக்கவும் இந்த முறையானது பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கு சல்பர் பொடி, அதாவது கந்தக பொடி அப்படின்னு சொல்லக்கூடிய பொடி, ஃபுட் கிரேடு உணவு தர கட்டுப்பாட்டுக்கு கீழே உள்ள கடைகளிலும் மற்றும் நம் வேளாண் அங்காடிகள் உணவு தர நிர்ணயத்துக்குட்பட்ட கடைகளில், அதாவது நாம பாயாசம் மற்றும் பழங்கள் கலர் எசன்ஸ் இருக்கிற வாங்கக்கூடிய கடைகளில் இந்த சல்பர் பவுடர், அதாவது கந்தக பொடியானது ஃபுட் கிரேட் அப்படின்னு சொல்லி நாம வாங்கிக்கணும். அந்த பொடியானது 1 கிலோவிற்கு 10-12 கிராம் அளவுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த முறைக்கு பேரு கந்தகமிடல். இதை எப்படி செய்வது என்றால், சுத்தமாக கழுவிய பழங்களை நறுக்கி ஒரு சின்ன ஓட்டைகள் இருக்கிற மாதிரி ஒரு தட்டுக்கல்ல அடுக்கி இந்த கந்தகத்தை ஒரு ஸ்பூன்லயோ இல்ல ஒரு கண்ணாடி டம்ளர்ல கந்தக பொடிய, அதாவது 1 கிலோவிற்கு 10-12 கிராம் அளவிற்கு வைத்து புகை மூட்டம் போடுதல், அதாவது நம்ம வாழைப்பழம் பழுக்கிறதுக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு அண்டாக்குள்ள வச்சு பத்தி பொருதி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி முன்னாடி அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் இல்ல. அது மாதிரி கந்தகமிடல் அப்படின்ற ஒரு முறையை நம்ம பயன்படுத்துறோம். இது மொத்தம் எவ்வளவு நேரம்னா 30 நிமிடங்கள். ஒவ்வொரு பழத்திற்கும் இது கொஞ்சமாக அந்த நேரம் மாறுபடும், அளவு வந்து ஒன்றுதான். கந்தக பொடியை பயன்படுத்தும் அளவு ஒன்றுதான். கந்தகமிடல் நேரம் மற்றும் ஒவ்வொரு பழத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்படுகிறது. இவ்வாறு உலர்த்தப்பட்ட பழங்களை எடுத்து நாம் ஒரு காற்று புகாத டப்பாக்களில் இல்ல கவர்கள்ல பத்திரமா வைத்து நாம் பயன்படுத்தும் போது அது நம்மளது வருடம் முழுவதும் ஒரு நல்ல உணவுப் பொருளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இப்போ நாம சின்ன குழந்தைகளை எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலர வைக்கப்பட்ட அந்த வாழைப்பழ துண்டுகள்ல ஒரு சாக்லேட் மாதிரி நாம பண்ணி கொடுக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு விரும்புற சுவைக்கு ஏற்றவாறு. இப்போ நம்ம கடைகள்ல சாக்லேட் பாரே கிடைக்குது, சாக்லேட் செய்யக்கூடிய பார் அப்படின்னு கேட்டீங்கனாலே, நான் முன்னாடி சொன்ன அந்த உணவு பதப்படுத்தும் பொருட்கள் விற்கும் கடைகளிலே இது எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த சாக்லேட் பாரை வாங்கி, அதாவது டபுள் ஜாக்கெட் மெத்தட்ல வந்து இதை ஹீட் பண்ணணும். நேரடியா அடுப்புல வைத்து சூடு பண்ணாம கொதிக்கிற தண்ணியில, நம்ம நெய்யெல்லாம் சூடுபடுத்துவோம் இல்லைங்களா, அது மாதிரி கொதிக்கிற தண்ணியில வச்சு இந்த சாக்லேட் பாரை வச்சு மெல்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ஊறுக்க ஆரம்பிச்சிடணும். இது நல்லா உருகின உடனே இந்த மாதிரி உலர்த்தி வைக்கப்பட்டுள்ள வாழைப்பழமா இருக்கட்டும், மாம்பழமா இருக்கட்டும், பப்பாளி இருக்கட்டும், அதை அப்படியே நீங்க டிப் பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்கன்னா பழத்தோட கூடிய சாக்லேட்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இது நமக்கு நம் குழந்தைகளை பழங்களை உண்ண வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான முறையாகும். இதை அனைவராலும் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, உலர வைக்கப்பட்ட பழங்களையே ஒரு ஸ்நாக்ஸ் ஆக நாம கொடுக்கலாம். நம்மிடையே விளைவிக்கப்படுகின்ற, நம் வீட்டிலோ நம் தோட்டத்திலோ நம் வயல்களிலோ விளைவிக்கப்படுகின்ற நம் பாரம்பரிய பழங்கள், அதாவது நம்முடைய மண்ணிற்கு நம்முடைய சீதோசன சூழ்நிலைக்கு எது நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் இயற்கை நமக்கு எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கின்றது. உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் பழங்கள் எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் நாம பயன்படுத்திக்கலாம்.
1: என்ன கைலக்கா, உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பத்தி மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்ட முத்தழகு, பழங்கள் காய்கறிகளை உலர வச்சு விற்பனை பண்ணோம்னா நல்ல லாபம் இருக்கும் போலயே.
1: ஆமாக்கா, உற்பத்தி செஞ்ச பொருட்களை தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறத வீணா

0: ஆகாம இவங்க சொன்ன மாதிரி வழிமுறைகளை கடைபிடிச்சு வீண் விரையம் ஆகாம பதப்படுத்தி லாபம் பார்க்கலாம்.
1: முத்தழகு, இதுவும் நல்ல யோசனையா இருக்கு புள்ள. இதைய மச்சான் கிட்ட சொல்லிடுற.
0: கண்டிப்பாக்கா, அதோட வீட்டுக்கு போய் உங்க மகன்கிட்ட தலைக்கு மேல பறந்தது மந்திரமும் இல்ல மாயாஜாலமும் இல்லைன்னு சொல்லி அது ட்ரோனு அதோட தொழில்நுட்பத்தையும் புரிய வைங்க.
1: ஆமா புள்ள, முதல்ல அவன்கிட்ட தான் சொல்லணும்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திகள்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் நவ்சாரியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தூய்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் பொதுமக்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள ஏதுவாக அமைச்சர்கள் தலைமையில் மூத்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் துறை அலுவலர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மழைநீர் விரைவாக வெளியேறும் வகையில் நீர்நிலைகளில் ஆகாய தாமரை அகற்றப்படுவதோடு கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அறுந்து விழக்கூடிய நிலையில் உள்ள மின் கம்பிகள் பலவீனமான மின் கம்பங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். வெள்ள நீரை உடனடியாக வெளியேற்ற மின் மோட்டார்கள், மின் ரம்பங்கள், JCB போன்றவற்றை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும், மழைநீர் தேங்கும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற படகுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு ஏதுவாக

0: சமுதாய நலக்கூடங்கள், பள்ளிகள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிடும் வகையில் சமுதாய உணவுக் கூடங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு செங்கோட்டையன், திரு அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட்பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சரின் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்களின் நிலையை அறியவும், பொதுவாக மக்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில்களை தரவும் இந்த இணையதளத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்டத்திருத்த மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் இதனை தாக்கல் செய்து பேசிய மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், உயர்கல்வியில் மாநிலம் சிறந்து விளங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்த சட்டத்திருத்தத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 18 ஏக்கர் நிலம் போதுமானது என்று அரசு கூறியுள்ளது. பெருநகர் சென்னை தவிர இதர இடங்களில் தனியார் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு 25 ஏக்கர் நிலம் தேவை என்ற நெறிமுறையை அரசு வகுத்துள்ளது. அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத், வர்த்தகம் செய்வதற்கும் விவசாயிகள் பயனடைவதற்கும் கிடங்குகளின் அனுமதியை நீட்டிக்க அரசு உத்தேசித்துள்ளதாக கூறினார். ஏற்கனவே அனுமதி பெற்றுள்ள கிடங்குகளுக்கான அனுமதியை நீட்டித்ததுடன் ஆன்லைன் மூலம் அனுமதி பெறுவதற்கான வழிமுறை எளிமையாக்கப்பட்டு அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நாளை முதல் இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் 25 தேதி காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின்படி காவிரியில் இன்று வரை வினாடிக்கு 9000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தோமன் குமார் ஷியாம் சுந்தர் இடை 152-139 என்ற புள்ளிக்கணக்கில் ஈராக்கின் அப்பாஸ் அன்வர் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்விந்தர் சிங் விஜய் இணை தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 8:06.

குட்டி குட்டி குரல்கள், கலகலக்கும் சிரிப்புகள், கனவுகளும் கற்பனைகளும் நிறைந்த நம் செல்ல குழந்தைகளுக்கான நேரம் இது. ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. குழந்தைகளே, உங்களுடைய கதைகளை சொல்லவும் உங்கள் எண்ணங்களை பகிரவும் எங்களோடு கொஞ்சம் நேரம் கலகலப்பாக பேசவும் இப்போது நீங்கள் நேரலையில் இணைய அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722, இணைப்பு எண் 0462.

0: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி
1: இம்போர்ட்டட் 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8 9 0 3 0 0 5 0 5.

குமரி பழமலை 101 வளம் வந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. குழந்தைகளே, நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணுமா? நீங்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602440 மற்றும் ஒரு எண் 2907722, இணைப்பு எண் 046562.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை 8 மணிக்கு காலம் வரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். நேர்களே, இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101, நேரம் 8:21. பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் இனி மதராசி படத்திற்காக பாடல் கேட்கலாம்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

101. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 8:30. அசையாத மனதையும் இசையால் கட்டியழுக்க வருகிறது திரை இசை. முதலில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கோமாளி.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை 8:30 கணபதி உலா, திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோவில் இருந்து உரைச்சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் எம் மலர்விழி, அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இனிமையான இரவு பொழுதில் அட்டகாசமான பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாஸ்க்.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த
1: மொழி பேசி,
0: அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை
1: காற்றலை வழி சந்திக்கும்
0: குமரி பண்பலை நூற்றொன்றில்
1: பேசுங்க மக்களே பேசுங்க.
0: சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும்
1: முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
0: மறக்காம கேளுங்க.
2: நாளை காலை 11:05 பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் வடிவீஸ்வரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் இனி ரோமியோ படத்திற்காக வருகிறது பாடல்.

திரை இசையில் இனி எங்கேயும் காதல் படத்திற்காக வாலியின் வரிகளில் ரிச்சர்ட் ராகுல் நம்பியாரின் குரல்களில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வருகிறது பாடல்.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடல் பருமன் மற்றும் வாழ்க்கை முறை நோய்களை தடுக்கும் ஆரோக்கியமான உணவு தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி வென்சிதாஹாரன் சிமேரி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். குமரிப்பண்மலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அமரன்.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: திரை செயலினி சங்கீதம் பாடிக்கொண்டே பொன்னுஞ்சல் ஆட வருகிறது பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டூயட். பாடல் கேட்டு பார்ப்போமா?

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

சங்கீதவானில் சந்தோஷ கோலமிட்டுக் கொண்டிருப்பது திரைசை. நிகழ்ச்சியில் இனி புன்னகை மன்னன் படத்திற்காக வருகிறது பாடல்.

நாளியரே, இது உங்கள் நினைவிற்கு. நாளை பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல பழக்க வழக்கம் என்ற தலைப்பில் தோழியர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். நொடிக்கு நொடி மூச்சு கற்றாய் வந்து உங்கள் இதயங்களை உருசி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது நம்ம ஊர் எஃப்எம் குமரி எஃப்எம் 101.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை 8 மணிக்கு காலம் வரைந்த காவியம் கல்கி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். திரை இசையில் இனி ஆனந்த் படத்திற்காக லதா மங்கேஷ்கர் குரலில் இளையராஜாவின் இசையில் வருகிறது பாடல்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

திரை இசையிலினி ஆர்.பி. உதயகுமார் அவர்களின் வரிகளில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில் வரும் பாடல் எஜமான் படத்திற்காக.

0: மீன் பலே பலே பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?

0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்கக்கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்களை பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
1: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதைப் பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: திரை இசையில் நிறைவாக தனிக்காட்டு ராஜா படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய பாடல்.

0: நட்சத்திரங்கள் கண் சிமிட்டும் இரவு வேளையில் உங்கள் விருப்ப பாடல்களை சுமந்து நம் வீட்டு முற்றத்தில் நிழலாட வருகிறது நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நேயர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கணுமா? நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722, இணைப்பு எண் 04652. நிகழ்ச்சியின் முதல் நேயர் வந்தாச்சு, யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்குங்க. ஐயா, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் புதுமை சித்தன். அந்த படத்துல உள்ளம் என்னும் ஒன்று நம் உருவம் என்கிற பாட்டு.
0: ரொம்ப அற்புதமான பாடல் கேட்கலாம் ஐயா.
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் இனி நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: பிள்ளைநகர், ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து கௌரவம். கண்ணதாசன் பாடல் இருக்கு,
0: பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: ரொம்ப நன்றி.

0: ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இந்த சவாலை இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
1: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

0: தூரத்தில் ஒலிக்கும் திரை இசை, மெல்ல எங்கே போகிறாய் என கேட்கும் மெல்லிசை, இலை சலசலப்போடு கலந்து பயணம், நினைவுகளை தூண்டி நெஞ்சை நிறைக்கும் பயணம். இது நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி தன்னுடைய விருப்ப பாடலுக்காக காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கோங்க. ஐயா, யாரை எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கருந்துபால் இருந்து பேசுறேன் மேடம். படம் ஐயா பாடல், ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தே, இந்த பார்வை பார்க்க பகல் இரவா போத்திருந்தேன், மனமால ஒன்ன பூ பூவாய் போத்திருந்தேன்.
0: பாடல் கேட்கலாமா?
1: தேவிக்காக நன்றி, மேடம். நன்றி,
0: நன்றி.

வானம் விரித்த வெள்ளித்திரையில் நிலா எழுதும் கவிதை இரவு. அந்த கவிதைக்கு இசை சேர்க்கும் இனிய பாடல்கள் இங்கே உங்களுக்காக நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி நம்மோடு இணையும் நேயர். வணக்கம். வணக்கம் அம்மா. யார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. சாராளம்மா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்? கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி அம்மா.

0: அன்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101.

0: கடிதம் வரையலாம்,
1: கருத்துக்களை வடிவம் மாறாது
0: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
1: அலைபேசி எண்
0: 944-243-0243.
1: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
0: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
1: காத்திருக்கிறோம்.
0: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.

0: நேரம் 10:25. காற்றோடு கதை பேசிக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீ நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாங்கள்
0: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆமா, பழனி பழைய திரைப்படம், அதுல டிஎம்எஸ் ஐயா சிச்சிலாம் பாடுன, இல்லத்திலே ஒளிந்திருப்பது வந்துள்ள கண்ணே அப்படி ஞான பாடல் இரவு நேரத்தை
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாமையா? நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றிமா. நன்றி.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. தேனீ வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நொல்லிவிளை எஸ் சுபாஷ் அவர்கள். அமுது சுரபியில் பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்களில் ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவுத்தளம் தகவல்களை தருகிறார் கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் ஜி டி முரளி ராகினி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 10:30. நேற்றின் இனிமையோடும் இன்றைய புதுமையோடும் உங்களுக்காக ஒலிக்கிறது நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரொம்ப நலமா இருக்கோங்க ஐயா. யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: அம்மா, நான் வந்து தெக்கந்திரவள்ளியிலிருந்து சுயம்பு.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு? சரி, உங்களுக்காக இரு வல்லவர்கள் படத்துல இருந்து ஒரு
1: ஆமா
0: ஒரு பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: சரிம்மா.

0: நிலா மற்றும் நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலுக்காக காத்திருக்கும் நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் அம்மா. யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: புளியக்குறிச்சிருந்து சுதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கோங்கம்மா. என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: வெளிச்சம் படத்துல இருந்து.
0: ம்.
1: புள்ளி போகும் பெண்ணே.
0: ம்.
1: புள்ளி கொண்டு போனா என்ன. அந்த பாடல் வேணும்
0: மேடம். ரொம்ப அருமையா பாடுறீங்க. அந்த பாடலோட உங்களுக்கு விருப்பமான அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். நன்றிம்மா.
1: நன்றிம்மா.

0: மாற்றம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம்.
1: இனிமையான இரவு வணக்கங்களம்மா. நான் கரூர் மாவட்டம் புலியூர்ந்து மனோகரன் பேசுறேன்.
0: ரொம்ப நலமா இருக்கோங்க ஐயா. இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆமா, முழுட்டும் மலரும் படத்துல இருந்துங்கம்மா. வந்தாலும் சென்ற
0: கண்டிப்பா உங்களுக்காக குமரி மண்ணில இருந்து கரூருக்கு வருகிறது பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி ஐயா.
1: நன்றிங்கம்மா.

0: என்ன பாஸ் ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க,

0: காற்று மாசை குறைப்போம்,
1: பசுமையை காப்போம்,
0: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
1: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்புலை 101.

0: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நேரம் 10:45. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் நேயர், வணக்கம்.
1: பாடல்
0: வணக்கம் ஐயா, உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி ஐயா, நன்றி.

பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா, இவ மத்தவங்க குடும்பத்தை தான் வாழ விட்டவளா.

0: நிலா மற்றும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் வந்து சின்னாங்கரை ராதா மனோகரன்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு மூன்று தெய்வங்கள் என்ற படத்தில் துதிப்பது சென்றால் திருப்பம்
0: பாடல் கேட்கலாம். உங்களுக்கு பிடித்த அந்த பாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
1: நன்றிம்மா, நன்றி.

0: கண்டகர மங்களங்கள் தரும் வெங்கடேஸ்வரா.
1: நிலா மற்றும் நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மணிகண்டன், செட்டியார் மனம்.
1: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு உருமை குரல் படத்துல இருந்து யேசுதாஸ் அவர்கள், சித்ரா அவர்கள் பாடிய பாடல், வெளியே கதை எழுது அந்த பாடல்.
1: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி ஐயா.
2: நன்றி நன்றி நன்றி.

நிறைவு பெறுகிறது நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிலவோடனும் நினைவுகளும் இன்று உறங்கட்டும். இனிய இரவு வணக்கம் நேயர்களே, மீண்டும்

சந்திப்போம் நம்பிக்கையோடும் புன்னகையோடும். தொடர்வது மனசு மயங்கும் திரைசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரைசை கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். இடிக்கும் வானம் இசையை கொடுக்குமா?

சின்ன மாப்பிள்ளை படத்துல இருந்து பாடல் கேட்டோம். 11:22 கடிகாரம் உள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கும்பகோணம் எஃப்எம் 101.6 மனசு கிறங்கும். செம்பருத்தி பூவின் மனம், செம்பருத்தி பூவின் மனம் சிறகை விரித்து வருகிறது.

0: மனசு மயங்கும்.
1: காற்றும் கிறங்கும், மனசு மயங்கும். இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். மதுர மறி குழந்து குதிரை ஏறி வருகிறது.

11:42 இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் வேலைக்காரன் படத்தின் பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக, சமூக ஊடக காலத்தில் தந்தி வருகிறது.

எங்க தம்பி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிறைவாக எஸ்பி சைலஜா குழுவினரோடு பாடியிருக்காங்க. சௌந்தர்யன் வரிகளில், சௌந்தர்யன் இசையில், சேரன் பாண்டியன் படத்திலிருந்து பாடல். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும், அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6.
2: காற்றின் மொழி.

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ, அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ, தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு.

நல்ல சீர் பூட்டுவேன், வண்ண பூச்சூட்டுவேன். புது பன்னீரில் நான் உன்னை நீராட்டுவேன், பக்கம் காரோட்டுவேன், மெல்ல தாளாட்டுவேன்.

அந்தியில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாய் நீ அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போற ராஜா, கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போடாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி. குத்தலக்கடி குத்தலக்கடி குத்தலக்கடி கும்மா போய் கும்தலக்கடி கும்தலக்கடி.

0: காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ,
1: நேற்று நீ சொல்ல கண்ணன்,
0: ஆஹா
1: இன்று நீ காதல் மன்னன்.

கன்னி மலரே நீ மலர்ந்ததென்ன கண்ணில.

அஞ்சு விரலால் நான் கொட்ட போது எப்படி ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சான் சிச்சான். அந்த சுகமே நீ

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

டேய் பசங்களா, சைக்கிள் மெதுவா தள்ளணும், என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா.

Oh.

மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன், மங்கை என்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம்.

இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் நாகஸ்வரம், மங்களம் எம் கே ஆசன் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக தயபா யோனிதே என தொடங்கும் மீ சு கிருஷ்ணர் சாகித்யம் ஜெகன்மோகினி ராகம் ஆதி தாளம்

பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பரிதான மிச்சிதே என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணியர் சாகித்யம், பிலகரி ராகம், கண்டச்சாபு தாளம்.

நேரம் 4:30. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பழம் எஸ் சந்தானம் நாகஸ்வரம், மங்களம் எம் கே ஆசன் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சரசர சமானரா எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, குந்தலவராளி ராகம், ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நானே உன்னை நம்பினேன் என தொடங்கும் வேதநாயகம் பிள்ளை இயற்றிய பாடல். ஹம்சநந்தினி ராகம் ஆதித்தாளம்.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வாணி ஜெயராம் பாடிய ஆனந்த லகரி

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மணி கிருஷ்ணசுவாமி பாடிய நாராயண கவச்சம்.

பூத்தூர்ணய சூர்ணயாரேன் பிரமத பிரேத மாத பிசாச்ச விப்ரஹோர திருஷ்டி தரேந்திர வித்ராவய கிருஷ்ண பூரித பீமஸ்வனோரேர் ஹிருதயானி.